0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டாச்சா?

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
2: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு வர?
0: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth மற்றும் city seasons hotel burj man dubai ல august 8th and 9th 10 am to 7 pm dak developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.

0: कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRIA நீங்க, அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRIA டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கங்கறத பத்தி பேச வர போறாங்க. சும் மறக்காம கேளுங்க.
2: There is no place like home. There's no home like that.
3: அப்புறம்ன இசை போயிலே சொல்லிட்டாரு, August 8th and 9th மறந்துடாதீங்க.
1: For registrations call 056-357-9474.
4: We'll be back after a short commercial break.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
6: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
8: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
7: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
8: அப்பாவோட அம்பாசிட்டர் இருக்கார்ல, ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
9: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
10: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு
11: மகிழுங்கள்.
1: தானே, ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242.
12: கிளிகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா மஞ்சள்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அப்பு பெண்ணே நீ யாரோ.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: Star of the month.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு பெருமை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். பெருமை என்பது இரண்டு விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அணுகலாம். ஒன்று, நம்மை பற்றி நாமே பெருமைப்படுவது. இன்னொன்று, மற்றவர்கள் நம்மை பெருமையாக நினைப்பது. நாம் எதை செய்தாலும் அல்லது செய்யாவிட்டாலும் கூட, நம்மிடத்தில் என்ன திறமைகள் நன்மைகள் இருந்தாலும் இல்லை என்றாலும், நம்மை பற்றி நாமே பெருமையாக நினைத்துக் கொள்வது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. அதில்தான் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். அதாவது, நம்மிடத்திலே நல்லவை இருந்தால் நாம் அதை பற்றி பெருமைப்பட வேண்டும், இல்லை என்றால் அதை நாம் நேர்மையாக ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் பலர் அப்படி செய்வதில்லை. தன்னைத்தானே பெருமையாக நினைத்துக் கொள்பவர்களின் எண்ணிக்கை தான் இந்த உலகத்தில் அதிகம் இருக்கிறது. ஆனால் மற்றவர்கள் நம்மை பற்றி பெருமையாக நினைப்பதற்கு அதுவே போதுமா என்று கேட்டால், நிச்சயமாக போதாது. இயல்பாகவே சிலருக்கு அப்படிப்பட்ட பெருமைக்குரிய குணாதிசயங்கள், செயல்பாடுகள், அணுகுமுறைகள், சிந்தனைகள், அறிவாற்றல் இவையெல்லாம் இயல்பாகவே அமைந்திருக்கும். அப்படி இல்லாத போது நம்மிடத்திலே அப்படிப்பட்ட பெருமைக்குரிய நன்மைகள் எல்லாம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து அதை நம்மிடத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும். நிரப்ப

கொள்ள வேண்டும். அப்போதுதான் மற்றவர்கள் நம்மை பற்றி பெருமையாக நினைக்க கூடும். அதற்கான தகுதி நமக்கு வந்தமையும். லியோ டால்ஸ்டாய் அவர்கள் சொல்கிறார்கள், உண்மை, எளிமை, தெய்வீகம், இந்த மூன்றும் எங்கு இல்லையோ அது பெருமைக்குரிய ஒன்றாக இருக்காது என்கிறார். நான் முன்பே சொன்னேன் இல்லையா, உண்மை அதாவது நம்மிடத்தில் நாமே நேர்மையாக இருப்பது, உண்மையாக இருப்பது. எது நம் பலமோ எது நம் பலவீனமோ அதை நாம் முதலிலே ஒப்புக்கொள்ள வேண்டும். எது நம்மிடத்தில் இருக்கிறதோ இல்லையோ அதை நாம் நிஜமாக ஒப்புக்கொள்ள வேண்டும். மற்றவர்களிடத்திலும் நாம் உண்மையாக இருப்பது மிக மிக அவசியம். அதுபோல்தான் எளிமையும் கூட. தெய்வீகம் என்று இந்த இடத்திலே லியோ டால்ஸ்டாய் அவர்கள் குறிப்பிடுவது சிறிதும் தீமையில்லாத தன்மை. ஒரு துளியும் கூட சிந்தையாலோ செயலாலோ சொல்லாலோ யாருக்கும் கெடுதல் விளைவிக்காமல் தீமையின் பக்கம் எந்த சூழ்நிலையிலும் சார்ந்து நிற்காமல் இருக்கக்கூடிய தன்மைதான் தெய்வீகம். இவையெல்லாம் எவரிடத்தில் இருக்கிறதோ கண்டிப்பாக எல்லோரும் அவர்களை பெருமையாகத்தான் நினைப்பார்கள். ஆகவே இந்த நாளிலே நம்மை நாடி பெருமை வந்து சேர வேண்டும் என்று நாம் நினைத்தால் அதற்குரிய தகுதிகளாக உண்மை, எளிமை, தெய்வீகம், இந்த மூன்றும் நம்மிடத்திலே குடிகொள்ளும்படியாக நாம் நம்மை தகவமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள அதன் விளைவாக பெருமை நம்மை நாடி வருகின்ற நாளாக அமையட்டும் பிறந்திருக்கிற இந்த நன்னாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. ஒரு மனிதன் நல்லவனா அல்லது தீயவனா என்பதை எதை வைத்து நாம் முடிவு செய்ய முடியும்? யாரெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நல்லவர்கள், யாரெல்லாம் தீயவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தீயவர்கள், இல்லையா? அப்படி மேலோட்டமாக நாம் சொல்லிவிட முடியாது. அப்படி நினைத்தால் அது சரியான புரிதலாகவும் இருக்க முடியாது. ஆஸ்கர் வைல்ட் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத மனிதர்களிடத்திலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் நீங்கள் நல்லவரா தீயவரா என்பதை சொல்ல முடியும் என்கிறார். நமக்கு ஒருவரை பிடிக்காது என்றால் அவரை நாம் வெறுக்கத்தானே செய்வோம், அவர் பாதிக்கும்படியான செயல்களை செய்வோம். இது இயல்புதானே. ஒருவரை நமக்கு பிடிக்காமல் போகிறது என்றாலே அவர் நமக்கு எதிராக எதையோ செய்திருக்கிறார், நாம் பாதிக்கும்படியாக எதையோ செய்திருக்கிறார், நமக்கு அவர் ஏதோ கெடுதல் செய்திருக்கிறார், ஆகவேதான் அவரை நமக்கு பிடிக்காமல் போகிறது. இயல்பாகவே அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எதிராக நாம் கண்டிப்பாக நடந்து கொள்ளத்தான் செய்வோம். அதிலே தவறு சொல்வதற்கு என்ன இருக்கிறது? பிடிக்காத மனிதர்களிடத்திலே பாதிக்கும்படியான செயல்களை செய்வதனாலே ஒருவன் தீயவன் என்று சொல்லிவிட முடியுமா? தனக்கு வேண்டாத ஒருவரை வெறுப்பவன் நல்லவனாக இருக்க முடியாது என்றா சொல்ல முடியும்? ஆம் என்கிறார் ஆஸ்கர் வைல்ட் அவர்கள். தனக்கு வேண்டியவர்களுக்கு நன்மை செய்துவிட்டு தனக்கு வேண்டாதவர்களுக்கு தீமை செய்வதை தீயவனும் தான் செய்கிறான். ஆனால் நீ எனக்கு வேண்டியவனோ வேண்டாதவனோ, அதாவது நீ எனக்கு நன்மை செய்தவனோ அல்லது தீமை செய்தவனோ, நல்ல எண்ணங்களை மட்டுமே மனதில் கொண்டு எல்லோருக்கும் நல்லதை செய்வதுதான் என்னுடைய குணம், என்னுடைய இயல்பு அதுதான். நீ யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போ, நீ எனக்கு தீமை செய்தவனாகவே இருந்தாலும் உனக்கு நன்மை செய்வது என்னுடைய குணம், அதை நான் மாற்றிக்கொள்ள முடியாது என்று வேண்டாதவனுக்கும் வெறுப்பவனுக்கும் கூட நன்மை செய்பவன் யாரோ அவன்தான் நல்லவனாக இருக்க முடியும். வள்ளுவர் இதை மிக அழகாக தன் குரலிலே பதிவு செய்திருப்பார். இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நான் நன்னயம் செய்துவிடல் என்று. ஆகவே நான் நல்லவனுக்கு நல்லவன் என்று சொல்வதிலே எந்த பெருமையும் இல்லை, எல்லோருக்கும் நான் நல்லவன் என்று சொல்வதில்தான் நிஜமான பெருமை இருக்கிறது. சரிதானே? தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRIA நீங்க. அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRIA டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கங்கறத பத்தி பேச வர போறாங்க. சோ மறக்காம கேளுங்க.
2: There is no place like home. There's no home like that.
3: அப்புறம் என்ன இசை போயிலே சொல்லிட்டாரு, August 8th and 9th மறந்துடாதீங்க.
1: For registrations call 056-357-9474.
4: We'll be back after a short commercial break.

0: தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. நம்பிக்கை மனிதர்கள் அப்படின்ற இந்த பகுதி மூலமாக மிகச்சிறந்த மனிதர்கள், அதாவது தன்னுடைய வாழ்க்கையை ஒரு வாய்ப்பாக, ஒரு வரமாக பயன்படுத்தி கொண்டு அதை எப்படி சிறப்பாக வாழ வேண்டும் என்று நமக்கும் அதை உணர்த்தக்கூடிய வகையிலே மிக நேர்த்தியான வாழ்வியலை தனதாக்கி கொண்டவர்கள். அவர்களை பார்க்கும் போது, அவர்களினுடைய அந்த வாழ்வியல் தருணங்களை நாமும் தெரிந்து கொள்ளும் போது அது நமக்கும் நல்ல ஒரு பாடமாக, வழிகாட்டுதலாக அமையக்கூடும் என்கின்ற காரணத்தினாலே அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்களுடைய வாழ்வியலை, சிறந்த வாழ்க்கை தருணங்களை இந்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். பாரத தேசத்துல மகாராஷ்டிர மாநிலத்துல அகமது நகர் அப்படிங்கிற மாவட்டத்துல அகோல் நகர பகுதிக்கு பக்கத்துல கோம்பல்னே அப்படின்னு ஒரு கிராமம். இந்த கிராமத்துல பிறந்த ஒரு ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவரை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி இவருக்கு கல்வி அறிவு புகட்டுவதற்கான வசதி வாய்ப்பு கூட இல்லாத குடும்ப பின்னணி. 10 வயதிலேயே வயல்களிலே வேலை செய்ய இவர் பழக்கப்படுகிறார். 17 வயதிலே திருமணம் நடக்கிறது. அதற்கு பிறகு குழந்தைகள், அவர்களுடைய திருமண வாழ்க்கை, பேரப்பிள்ளைகள் என்று இவருடைய அந்த குடும்ப வாழ்க்கை ஒரு ஏழை எளிய குடும்பத்திற்கே உண்டான தன்மையோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் அடிக்கடி நோய் ஏற்படுவது, அவர்கள் பிணிவசப்படுவதை பார்த்து ஏன் இப்படி நடக்கிறது என்பதை பற்றி ஆழமாக சிந்திக்க தொடங்குகிறார். நாம் உண்ணுகின்ற உணவில் தான் ஏதோ பிரச்சனை என்பதையும் அவதானிக்கிறார். உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், மரபணு மாற்றப்பட்ட விதைகள், இப்படி நவீனத்துவம் என்கின்ற பெயரிலே, பசுமை புரட்சி என்கின்ற பெயரிலே திணிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேண்டாத விவசாய கலாச்சாரம் தான் இத்தனைக்கும் காரணம் என்பதை கல்வி அறிவற்றவராக இருந்தாலும் மிகச்சரியாக புரிந்து கொண்டவர் பழமையான விவசாய முறைக்கு முழுவதுமாக தன்னுடைய அணுகுமுறைகளை மாற்றிக் கொள்கிறார். பாரம்பரியம் மிக்க விதைகளை தன்னோடு தோழமையில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களின் உதவியோடு தேடி தேடி சேகரிக்கிறார். அவற்றை மட்டுமே முறையான வகையிலே, அதுவும் பழமையான விவசாய முறைகளினுடைய துணை கொண்டு பயிரிட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை மட்டுமே வைத்துக் கொண்டு தனக்கான உணவை சமைத்து உண்ண தொடங்குகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய குடும்பத்திலே அடிக்கடி நோய்கள் வருகின்ற அந்த வாடிக்கையானது மாறுகிறது. தான் அதை உணர்ந்த பிறகு அந்த நன்மையை மற்றவர்களுக்கும் மனப்பூர்வமாக வழங்குகிறார். விதை சேகரிப்பிலே தொடர்ந்து ஈடுபடக்கூடிய அவர் இன்றைக்கு பல நூற்று கணக்கிலே பாரம்பரியமிக்க உணவு தானியங்கள் மற்றும் காய்கறிகள், பழங்களினுடைய விதைகளை சேகரித்து வைத்திருக்கிறார். அதை இன்னும் பல்கி பெருகச் செய்து வேண்டும் விவசாயிகளுக்கு அதனை வழங்கவும் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த காரணத்திற்காகவே விதைகளின் தாய், சீட்ஸ் மதர், அதாவது விதைகளின் தாய் என்று போற்றப்படுகிறார். பாரம்பரியமிக்க பாசன முறைகளின் துணை கொண்டு தரிசு நிலத்தை கூட விளைநிலமாக மாற்றி காட்டுகின்ற வல்லமை உடையவராக விளங்குகிறார். தன்னை போலவே இருக்கக்கூடிய பல பெண்களை ஒரு சுய உதவி குழுவாக சேர்த்து கொண்டு இந்த பாரம்பரியமிக்க விவசாய முறை அவர்களுக்கும் பயிற்றுவித்து ஆரோக்கியமான வாழ்க்கையோடு வருமானத்தையும் அவர்கள் ஈட்டுவதற்கு வழிவகை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த சேவைகளுக்காகவெல்லாம் 2020 பாரத அரசாங்கம் அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது. 1964 பிறந்து கல்வி அறிவு என்றால் என்ன என்பதை கூட கொஞ்சமும் அறியாமல் தன் வாழ்க்கையினுடைய அனுபவ அறிவோடும், சக உயிர்களின் மீதான பாசத்தோடும், நேசத்தோடும், மண்ணை பற்றிய ஆழமான புரிதலோடும் விவசாயத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை சாத்தியப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த பெண்மணியினுடைய பெயர் ரஹிபாய் சோமா போப்பரே. நீங்கள் சிறப்பாக வாழ்வதற்கு கல்வி தேவையா, செல்வம் தேவையா, வீரம் தேவையா என்று கேட்டால், நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கம்தான் மிக முக்கியமான தேவை. எதனோடும் சமரசம் செய்து கொள்ளாமல் இது முறை என்றால் இதுதான் முறை. எத்தனை லாபம் கிடைப்பதாக இருந்தாலும் முறையற்ற வகையிலே அது நமக்கு தேவையில்லை என்று அதை மறுதளிக்கக்கூடிய மிக உறுதியான மனப்பக்குவம் தேவை. இவை இரண்டும் இருந்துவிட்டால் உலகமே போற்றுகின்ற உதாரணமாக நீங்கள் மாறலாம் என்பதற்கு இவரே உதாரணம். ரஹிபாய் அவர்களினுடைய இந்த வாழ்வியல் அணுகுமுறையை நமக்கானது ஒரு பாடமாக இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சியோடு நான் உங்கள் விஸ்வா விடைபெறுகிறேன். நல்ல நல்ல மனிதர்களை இன்றைக்கும் கூட இயற்கை நம் கண்முன்னால் உதாரணமாக நிறுத்தி கொண்டே இருக்கிறது. இதிலே ஏதேனும் ஒரு உதாரணத்தை பின்பற்றி அதன்படி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு விட்டாலே போதும், வாழ்க்கை என்பது மிக வளமானதாக மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
2: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
3: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. நாம் போக வேண்டிய ஊருக்கான பாதை எது என்று தெரிந்துவிட்டால், சரியான அந்த பாதையிலே பயணப்பட்டு நாம் சென்று சேர வேண்டிய ஊருக்கு நாம் எளிதாக சென்று விடுவோம் இல்லையா? அதுபோல வாழ்க்கையிலே வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் நம் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அந்த வெற்றிக்கான பாதை என்பது எது? எது நாம் விரும்புகின்ற அந்த வெற்றியை நாம் சென்று அடைவதற்கு நமக்கு சரியாக வழிகாட்டக்கூடிய பாதையாக இருக்கும்? நெப்போலியன் ஹில் அவர்கள் சொல்கிறார்கள், விடாமுயற்சியின் துணை கொண்டு பேரறிவை தேடுகின்ற பாதை எதுவோ அதுவே நீ அடைய விரும்புகின்ற வெற்றிக்கான பாதை என்கிறார். பேரறிவு, ஞானம் இவையெல்லாம் குறிப்பிட்ட ஒன்றை பற்றிய ஆழமான புரிதல் என்று அர்த்தப்படுகிறது. உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், நாம் இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு தொழிற்சாலை, அதிலே நாம் பணிபுரிகிறோம். அந்த துறையிலே நாம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். இன்றைக்கு ஒரு சாதாரண ஊழியனாக இருப்பவர் நாளை இதே போன்ற ஒரு பெரும் தொழிற்சாலையினுடைய முதலாளியாக, இரும்பு துறையினுடைய மாபெரும் சாதனையாளராக உயர வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இரும்பு பற்றிய அத்தனை விதமான அறிவையும் பெற வேண்டும். அதை உருக்குவது எப்படி, அதை பொருட்களாக்குவது எப்படி, எந்தெந்த துறைகளில் எல்லாம் இரும்பினுடைய தேவை இருக்கிறது, அதற்கு எப்படிப்பட்ட தொழில் முறைகளை நாம் கையாள வேண்டும், அதற்கு என்னென்ன தொழில்நுட்பங்களை கற்க வேண்டும், வணிக ரீதியாக இந்த துறையினுடைய போக்கு எப்படி இருக்கிறது, உலகளாவிய தேவை எப்படி இருக்கிறது, இரும்பு எங்கே நிறைய கிடைக்கிறது, எங்கிருந்து அதை கொண்டு வரலாம், இப்படி நுட்பமாக அது சார்ந்த அறிவை ஆழமாக பயணித்து விடாமுயற்சியோடு அதை அணுகி நாம் அறிய அறியத்தான் அந்த துறையிலே நாம் மென்மேலும் முன்னேற முடியும், மிகப்பெரிய வெற்றியை சாதிக்க முடியும். நீங்கள் எந்த துறையை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், இது ஒரு உதாரணம் தான். இதே போல குறிப்பிட்ட அந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டு அதிலே நீங்கள் ஆழமான அறிவை பெற்றால், ஒருபோதும் இடைநிறுத்தாமல் தொடர்ச்சியாக முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து ஒரு பேரறிவு பெற்றவராக அந்த துறையிலே நீங்கள் உயரும் போது கண்டிப்பாக வெற்றி என்பது உங்களை நாடி வந்து நின்றே ஆக வேண்டும். அப்படி வெற்றியே வந்து உங்களுக்கு வாகை சூடுவதை யாராலும் தடுக்கவே முடியாது. ஆகவே உங்கள் வெற்றிக்கான பாதை என்பது பேரறிவுக்கான பாதை. அந்த பாதையிலே பயணப்பட்டால் நீங்கள் வெற்றியை நிச்சயம் அடையலாம். அப்படி இன்றைய தினம் நம்முடைய இலக்கை நோக்கி, நம் லட்சியத்தை நோக்கி, நமக்கான வெற்றியை நோக்கி, நாம் படைக்க வேண்டிய சாதனையை நோக்கி, நமக்கான பெருமையை நோக்கி நாம் மிகச்சிறப்பாக முன்னேறுவதற்கான பாதை, அத்துறை சார்ந்த பேரறிவை நோக்கிய நம்முடைய பாதையாக நம் அனைவருக்கும் அமைய வேண்டும். அதிலே நாம் தீர்க்கமாக பயணிக்க வேண்டும். வெற்றியை நோக்கி பல படிகள் நாம் முன்னேற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

மார்னிங், காலை வணக்கம். 7:06 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாட் இஸ் ஹேப்பனிங்? ஆகஸ்ட் மாசம் எப்படி போயிட்டு இருக்கு? வெயில் வேற லெவல்ல. ஐயோ, வெயிலை விட நேத்துக்கு என்னது? வாட் வாஸ் தட்? ஈவினிங் அரவுண்ட் ஒரு 5:30-6 இருக்கும்னு நினைக்கிறேன். சாண்ட் ஸ்டார்மா? ஐயோ, செம்ம காத்து, செம்ம டஸ்ட்டு. ஐ திங்க் த்ரூ அவுட் துபாய் கிடையாது. நான் வந்து துபாய் அலைன் ரோட் மேலே இருக்கிறதுனால அந்த சைடில் இருந்தது. சாயந்தரம் ஆகும்பொழுது திடீர்னு கர்ட்டன்லாம் அப்படி பிச்சுட்டு போயிடும் போல ஆயிடுச்சு. அவ்வளோ பறந்துட்டு இருந்தது. அண்ட் தென் பயங்கர டஸ்ட்டுமா இருந்தது. ரொம்ப ரொம்ப ரொம்ப டஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் காற்றும் ஜாஸ்தியாக இருந்தது. கைண்ட் ஆஃப் சாண்ட் ஸ்டார்ம் மாதிரி இருந்தது. என்னதான் நடக்குதோ தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் சரியாக போச்சு. மழையெல்லாம் வேற பெஞ்சிருக்கு. ஒரு மாதிரி மேகமூட்டமாக இருந்தது. பட் அதோடைய தாக்கமாக என்னன்னு தெரியல. ஆனால் அந்த தாக்கம் வாஸ் நாட் அ குட் தாக்கம். அது மட்டும்தான். எனிவே, லெட்ஸ் சீ அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய ஆகஸ்ட் மாசம். ஐ ஹோப் திங்ஸ் ஆர் கோயிங் குட். ஆகஸ்ட் வந்து அசுர வேகத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கு. புதன்கிழமை ஆகிவிட்டது. அதுக்குள்ளே ஆகஸ்ட் 5 இந்த வீக்கெண்ட் முடிச்சுட்டு அடுத்த வாரம் வரும்பொழுது ஆகஸ்ட் 2 ஆயிடுமா? அதுக்குள்ளேயா? ஓ மை காட், ஏன் தான் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நாளும் கிழமையும் ஓடுதோ தெரியலல்ல. எனிவே, ஓடட்டும் ஓடட்டும். அப்போ தான் வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சீக்கிரமாக நம்ம கிட்ட வந்து சேரும். சரியா? ஆஸ் யூஷுவல், மெரிசல் மார்னிங் லைஃப்லேருந்து ஆரம்பிச்சு 11 வரைக்கும் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்க போகிறேன். நிறைய பாட்டு, அப்புறம் வந்து இன்னைக்கு

நம்ம கூட ரெண்டு கெஸ்ட் ஜாயின் பண்ண போறாங்க. ஓகே, சோ 9 o'clock டு 10 o'clock அண்ட் 10 o'clock டு 11 o'clock, ரெண்டு மணி நேரமும் நீங்க தவறாம கேட்கணும். இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கறதுனால லீகலாக்காக லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணுவாரு ஃப்ரம் 10 to 11, அண்ட் அதுக்கு முன்னாடி 9 to 10 வந்து நம்ம கூட ஆயுட்ரீட் ஆயுர்வேதால இருந்து டாக்டர் கீதா சதானந்தன் ஜாயின் பண்ணுவாங்க. சம்மர் வந்தாச்சு, சம்மர்ல வந்து நம்ம ஸ்கின் ஹேர் இஷ்யூஸ் எல்லாம் வந்து எப்படி டேக்கிள் பண்றது, இன் ஜென்ரல் நம்மளுடைய வெல்னஸ் வந்து எப்படி பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக வர போறாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு இங்க பிளான். சரியா, நிறைய பாட்டுலாம் இருக்கு, அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த பாட்டு கேட்க போறோம். ஐயோ, அட்லீஸ்ட் நானாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்க போறேன்னு சொல்லாமே, வடகரி படத்துலேருந்து நெஞ்சுக்குள்ள நீ மின்னல் அடிச்ச பாட்டும், அடுத்ததா வந்து செக்கச்சி வந்த வானம்லேருந்து மழை குருவி, அது வந்து ஒரு ரெகுலர் சாங் தான். ஸோ இந்த நெஞ்சுக்குள்ள நீ மின்னல் அடிச்ச பாட்டு வந்து பயங்கர ஒரு பெப்பியான ஒரு சாங்கா இருக்கும், விஜய் பிரகாஷ் பாடியிருப்பாரு. ஸோ ரெண்டு பாட்டும் கேளுங்க, அதுக்கப்புறமா இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்கு, அப்டேட்ஸ் இருக்கு, அண்ட் எங்கிருந்து நீங்க கேட்டு இருக்கீங்க மெர்சல் மார்னிங் அப்படிங்கறது வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் வழியா தெரியப்படுத்துவீங்களா? ஓகே, ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என் பேஜுக்கு KIRTHANAKIR, ஓகே, ஸ்பெல்லிங் நோட் பண்ணிக்கோங்க, மெசேஜ் அனுப்புங்க. குட் மார்னிங். Back to back.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
3: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
4: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல வாங்கி தரஞ்சே போறாரு சார்.
3: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
5: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
3: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் Entertainment Associate Partner SimpliSouth.tv.
6: இன்னேலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது.
3: சென்னையோட்ரிட்டை
7: There's no home like that.
5: For registrations, call
8: 056-357-9474.
9: அண்ணா சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
10: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.

0: மணி வரை, காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of Mersal morning is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை. Mersal morning brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alan Sari Exchange.

0: ஹாஸ்டல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா
1: கண்ணா 91 போடு.
0: என்னது 90s not out. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: டிராவல் பண்ணலான்னு பார்த்தா டிக்கெட் ரேட்ஸ் எல்லாம் பார்த்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. என்ன பண்ணுறது? இப்போ சம்மர் ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால இப்போ இடைப்பட்ட காலத்தில் இப்போ நாளைக்கு ஒரு அடுத்த வாரம்லாம் பார்த்தோன்னா டிக்கெட் ரேட்ஸ் எல்லாம் ஓகேவாக இருக்கு. ஆனால் இந்த மாத கடைசி, அதாவது ஆகஸ்ட் கடைசியிலேருந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஒரு 10th வரைக்குமே நம்ம பார்த்தோன்னா டிக்கெட் ரேட்ஸ் எல்லாம் வந்து தாறுமாறாக இருக்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா யூஏஇக்கு மக்கள் இந்தியாவிலேருந்து வெக்கேஷனை முடிச்சுட்டு திருப்பி வருவாங்க இல்லையா. ஸோ அதுலேயும் வந்து சில பாப்புலர் ரூட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது பயங்கரமாக இருக்கு ரேட்ஸ் எல்லாம். சில இந்தியன் சிட்டிஸ், அதுக்கப்புறமா வந்து பேரூட், அப்புறம் கராச்சி, லாஹோர், நியூயார்க், இந்த இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சில ரூட்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா டபுள் ஆகியிருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இன்க்ரீசஸ் பார்த்துருக்கக்கூடிய ஒரு ரூட் என்னன்னு பார்த்தோம்னா பெங்களூரு துபாய் ரூட் தானா. ஒரு டைரக்ட் இண்டிகோ டிக்கெட் நம்ம பார்த்தோம்னா ஆகஸ்ட் 13th 828 திரும்ஸ் ஆக இருக்கு. இதே ஆகஸ்ட் 30th பார்த்தோம்னா 1694 திரும்ஸ் ஆக இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு 100%க்கும் மேலே இருக்கிற இன்க்ரீஸுங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா ஒன் வீக் இவங்க சொல்றது. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா அடுத்த பாப்புலர் ரூட் வந்து கொச்சி துபாய் ரூட். அது அந்த ரூட்ல வந்து ஒரு இண்டிகோ டிக்கெட் நம்ம ஆகஸ்ட் 13th பார்த்தோம்னா 1424 திரும்ஸ் ஆக இருக்கு. இதே ஆகஸ்ட் 30th பார்த்தோம்னா 2943 திரும்ஸ் ஆக இருக்கு. அதர் ஆப்ஷன்ஸும் வந்து இருக்கு. அகேன் மற்ற ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து கனெக்டிங் ஃபிளைட்ஸ் எடுத்துக்கிறோம்னு பார்த்தனாலும் அதுவுமே வந்து ஜாஸ்தியா இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அகேன் கோழிக்கோட் ஃபேர்ஸும் ஜாஸ்தியா இருக்கு. ஹைதராபாத் துபாய் ஃபேர்ஸ், மும்பை துபாய், டெல்லி யுஏஇ, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் தான் வந்து மேஜர் இந்தியன் சிட்டிஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் சென்னை யுஏஇயுமே கூட வந்து ஜாஸ்தியாக தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்களும் வந்து நடுவுலலாம் பார்த்தோம் ஒரு ஃபியூ டேஸ் போயிட்டு வரணும் அப்படின்ட்டு. அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கு. அதனால மேஜர் சிட்டிஸ்லேருந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. அண்ட் சவுத் இந்தியன் செக்டர்ஸ்க்கு தான் வந்து ஹையஸ்ட் டிமாண்ட். அஃப்கோர்ஸ் பாதி சவுத் இந்தியாவே இங்கே தான் இருக்கு. இன்ஃபேக்ட் முக்காவாசி கேரளாவே வந்து இங்கே தான் இருக்கு. அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக இந்த டிக்கெட் ரேட்ஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகிறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் அகேன் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, பார்த்துக்கோங்க. பிளான்லாம் பண்ணுறீங்கன்னா ஹெவியாக அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அந்த பக்கம்.
0: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ஏபிசி கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ஏபிசி கார்கோவின் கூரியர் நம்பர் 1 இன் ஜிசிசி. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 ஆர் விசிட் ஏபிசி கார்கோ டாட் ஏஇ. டிஎன்சி அப்ளை.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
0: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4, கராமா.
1: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRIA நீங்க, அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRIA டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கங்கறத பத்தி பேச வர போறாங்க. சோ மறக்காம கேளுங்க.
2: There is no place like home. There's no home like that.
3: அப்புறம் என்ன இசை போயிலே சொல்லிட்டாரு, August 8th and 9th மறந்துடாதீங்க.
1: For registrations call 056-357-9474.
4: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
5: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
4: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value la 20% flat off, plus old gold exchange la 100% valuation, matrum diamond purchase la exchanged gold koodave gram ku 15 dirhams varaikum extra vum kedaikum.
5: Visit your nearest Tanishq showroom today. Ippo Hamdan Street Abu Dhabi la flagship showroom open panirukanga.
1: Indha summer la unga dream SUV ya veetukku odittu ponga Jetor oda unbeatable offers oda. VAT on us illa 0% interest, free service package and 1 million kilometer warranty. Just 966 dirhams per month EMI start ஆகிறதுனால உங்க dream SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetor UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
6: ஒபேசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆய் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.
7: செழிப்பையும் தமிழை ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM. Namma radio, namma music. Chillax song of the hour.
3: Brought to you by
4: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
0: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
3: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer la Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: டிராஃபிக் எப்படி இருக்கு? ஆஸ் யூஷுவல் ஆஹா ஓஹோன்னு இருக்கு. ஆமா, முக்கியமான ரோட் 311 E11 எல்லா இடத்துலயும் வந்து டிராஃபிக் ஜாஸ்தியா தான் இருக்கு. கிராஷ் மட்டும் எங்க இருக்குங்கிறத நான் குயிக்கா சொல்லிடுறேன். சரியா, தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட்ல ஒரு கிராஷ் ஆகி இருக்கிறது பார்க்க முடியுது. ஆமா, ஷார்ஜால. அதனால அந்த இடத்துல வந்து யூஸ்வலா இருக்கிறத விட டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறது தெரியுது. பட் அதை தாண்டி முக்கியமான ரோட்ஸ் லைக் பேரூட் ஸ்ட்ரீட், அப்புறம் இந்த அல்நாதா கிசேஸ்குள்ள இருக்கிற இன்டர்னல் ரோட்ஸ், எல்லா இடங்கள்லயும் டிராஃபிக் ஜாஸ்தியா தான் இருக்கு. மற்றபடி அன்யூஷுவலாக வேற எதுவும் அட் தி மோமெண்ட் இல்லை.
2: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: ஓகே, இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் பார்க்க ஆரம்பிக்கலாமா? நிவாஸ், குட் மார்னிங். எஸ், இன்னைக்கு வந்து தூத்துக்குடியில் எங்கள் சர்ச்சில் 444th ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லேடி ஆஃப் ஸ்னோ சர்ச் தூத்துக்குடி, 16th செஞ்சுரியில் வந்து பில்ட் பண்ண சர்ச் அது. ஸோ எந்த விதமான ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் ரிலிஜனில் எல்லாருமே இந்த ஒரு பண்டிகையை வந்து சேர்ந்து கொண்டாடுவாங்க. ஸோ அது வந்து நினச்சி ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. அண்ட் இங்கேருந்து நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அப்படின்ட்டு. தட்ஸ் ஸோ ஸ்வீட் இல்லை? ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்சஸும் இல்லாமல், யூனோ, ஜாதி மத வித்தியாசம் எல்லாம் இல்லாமல் எல்லாருமா சேர்ந்து ஒரு ஊரில் ஒரு திருவிழா கொண்டாடுறதுங்கிறது ஒரு அழகான ஒரு ஃபீலிங் தான். ஸோ அதுக்கு அவர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக வேற யார், பாலகிருஷ்ணா, அப்புறம் ரவி, ரஹீம், ரஹீமுல்லா, முகமது தாஜுதீன், அதுக்கப்புறம் லின்சன், சத்யசீலன். சத்யசீலன் வந்து 7:46 ஐயஹோ அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்காரு. முகமது ஃபாரூக், குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு. டிராஃபிக் பில்டப் இன் ஷேக் ஜாயத் ரூட் டுவர்ட்ஸ் அபுதாபி நியர் துபாய் பார்க்ஸ் எக்ஸிட் நம்பர் 5, வெஹிக்கிள்ஸ் நாட் மூவிங் அட் ஆல் அப்படின்ட்டு. ஓ, என்ன ரீசன் தெரியலையே எனக்கு, இங்கே மேப்பில் வந்து கிராஷ் எல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அன்வர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு, பொன்னான புதன்கிழமை இனிய காலை வணக்கம் அப்படின்ட்டு. முகமது ஃபர்ஹான், அப்புறம் கருணா, நவரத்னம், ஷாஹுல், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். பிரபு, குட் மார்னிங். அண்ட் ஸ்ரீதர் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஹலோ ஆர்ஜிகே, லாங் டைம் லிஸ்னர் சென்டிங் மெசேஜ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரம் மெல்பர்ன். துபாயில் வந்து 14 ஆண்டுகள் நான் இருந்தேன். அண்ட் துபாய் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சியர்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ், கீப் அப் த குட் ஒர்க் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குயிக்காக யாருக்கு என்ன பாட்டுங்கிறத கேட்டுடலாம். ஹாய், வணக்கம், குட் மார்னிங்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம், சைலிஷ் தமிழ், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
3: நான் செல்வராஜா பேசுறேன், உங்களுக்கு தெரியும்.
1: செல்வராஜா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: நீங்க கேட்டீங்க, எப்படி இருக்கீங்க? நான் மெர்சலா இருக்கிறேன்.
1: மெர்சலா இருக்கீங்களா? சம, வெரி நைஸ் வெரி நைஸ். என்ன பாட்டு?
3: பாட்டு வந்துட்டு நான் என்னோட எல்லா லிசனர் சார்பில் நீங்களே ஒரு பாட்டு போட்டுருங்களேன். எப்பவுமே நல்ல பாட்டு தான் போடுறீங்க.
1: ஆஹா, ஓகேங்களா? சோ ஸ்வீட்.
3: நிறைய பேர் ட்ரை பண்றாங்க இந்த டைம்ல, நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. சோ உங்க அவர்ல வந்துட்டு இந்த டைம் தான் கிடைக்கும், இல்ல டைம் கிடைக்கல எங்களுக்கு. அப்போ ஆபீஸ்லயே வந்துட்டு பரவர பரவலே பார்க்க ஆரம்பிச்சிருவோம்.
1: ஓகே ஓகே.
3: உங்க ஷோ கேட்டுட்டு சுறுசுறுப்பா வேலைய பாத்துட்டு இருக்கறேன்
1: இப்போ. தேங்க் யூங்க, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச்.
3: பலேலக்கா, பலேலக்கா பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது.
1: ஆஹா,
3: உங்களுடைய இந்த அவர்ல வந்துட்டு இனியும் சாங் வந்துட்டு கொஞ்சம் பேக்வர்ட் போயிட்டு தலைவர் சாங் ஆஃப் தி அவர் இருக்கீங்களா, அதுல கொஞ்சம் பழைய பாட்டுகள், முரட்டு காலை.
1: பழைய பாட்டுலாம் ஆக்சுவலி நம்ம மிக்ஸ் பண்ணி தான் தரோம், கோல்டன் சாங்லயும் வரும், இதுலயும் வரும். பட் ஸ்டில் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக், நாங்க எடுத்துக்கிறோம். சரியா?
3: ஓகே,
1: தேங்க் யூ.
3: ஒன் மோர் திங் ஒன்னு சொல்லணும் வந்துட்டு, 2 டேஸ் பிஃபோர் வந்துட்டு ஒரு பாட்டு கேட்டாரு நம்ம நண்பர் ஒருத்தர், அது நான் கேட்ட பாட்டு தான்.
1: ஒரு ஃபுல் பாட்டு வந்து நீங்க கேட்டு முடிக்கலாமே அப்படிங்கிற அந்த காரணத்தினால தான். எனவே நல்ல ஒரு பாட்டு வெந்து தணிந்தது காடு படத்துல நான் ப்ளே பண்றேன், கேளுங்க. இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
4: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer la Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். அபுதாபி சிவில் பாதுகாப்பு ஆணையம் கட்டட உரிமையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட பராமரிப்பு நிறுவனத்துடன் லிப்ட் பராமரிப்பு ஒப்பந்தம் இல்லாத கட்டிட உரிமையாளர்களுக்கு 5,000 திர்ஹாம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயன்பாட்டில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் கட்டுமானத்தில் உள்ள கட்டிடங்களுக்கு இந்த அறிவித்தல் பொருந்தும். தனியார் சுயாதீன வீடுகள் மற்றும் குடியிருப்பு தொகுதிகளுக்கு இந்த விதி பொருந்தாது. கட்டிடங்களில் உள்ள அனைத்து லிப்டுகளுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்துடன் செல்லுபடியாகும் பராமரிப்பு ஒப்பந்தம் இருப்பதை கட்டிட உரிமையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் அபுதாபி சிவில் பாதுகாப்பு ஆணையம் பிற பாதுகாப்பு விதிமுறைகள் தொடர்பாகவும் அபராதங்களை நினைவூட்டியுள்ளது. நீராவி கொதிகலன் அறைகளுக்கான பாதுகாப்பு மற்றும் தீ தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றாதோருக்கு 10,000 திர்ஹாம்ஸ் அபராதம் விதிக்கப்படும். சிவில் பாதுகாப்பு அனுமதியின்றி ஒளிரும் விளம்பர பலகைகளை கட்டிடங்களில் நிறுவினால் 10,000 திர்ஹாம்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றான ஹோர்மோஸ் நீரிணை வழியாக கடல் போக்குவரத்தை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈரான் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகள் முன்னேற்றம் கண்டுள்ளன. தொழில்நுட்பம்

0: இணைந்து செயற்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதுவேளை அமெரிக்காவின் மூத்த அதிகாரிகள் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் கப்பல் போக்குவரத்துக்கு திறப்பது தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் எட்டப்படும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியதை தொடர்ந்து சர்வதேச கச்சா எண்ணெய் விலை கடந்த 3 வாரங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்தது.
1: தமிழக செய்திகள்.
0: தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகின்றது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவீக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் எதிர்பார்ப்பு வலுப்பெற்றுள்ளது. 2026-27 நிதியாண்டுக்கான தமிழக நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்யவுள்ளார். நிதிநிலை அறிக்கை தொடர்பாக கடந்த ஜூலை மாதத்தில் அரசின் அனைத்து துறை அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்தார். இதுவேளை நாளை வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: கேரளத்தில் தொடரும் கனமழையினால் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையால் பல பகுதிகளில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு அபாயம் நீடிக்கின்றது. கனமழையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25 உயர்வடைந்துள்ளது. கனமழையுடனான பருவமழை காரணமாக ஹிமாச்சல பிரதேசம் முழுவதும் இயல்பு வாழ்க்கை தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய நிலவரப்படி மாநிலத்தில் 153 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. 191 மின் விநியோக மாற்றிகள் செயலிழந்துள்ளன. மேலும் 58 குடிநீர் விநியோக திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில அவசர செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கனமழையினால் ஏற்பட்ட மின்னல் தாக்கி 4 உயிரிழந்துள்ளதாக மேற்கு வங்க அரசு தெரிவித்துள்ளது. மேலும் 2 படுகாயமடைந்துள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
0: 2027 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் ஜனாதிபதி தலைமையில் தீவிர மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு 2026 ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் உள்ள பிரதான திணைக்களங்கள், அரசு சபைகள் மற்றும் நிறுவனங்களால் 2026 வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களின் பௌதீக மற்றும் நிதியியல் முன்னேற்றம் குறித்தும் எதிர்கால திட்டங்கள் மற்றும் 2027 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: சர்வதேச கால்பந்து நிர்வாக அமைப்பான ஃபிஃபாவின் தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ இன்று அமைப்பின் மூத்த நிர்வாகிகளை மொரோக்கோவில் அவசர கூட்டத்துக்கு அழைத்துள்ளார். ஃபிஃபாவின் வணிக மற்றும் போட்டி நிர்வாக நடவடிக்கைகளை விற்பனை செய்யும் தனது திட்டத்துக்கு எதிராக கடும் எதிர்ப்பு எழுந்ததைத் தொடர்ந்து அவர் இன்று ஆலோசனைக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஃபிஃபாவின் உலக கால்பந்து மேம்பாட்டு பிரிவு தலைவர் ஆர்சென் வெங்கர், பொதுச் செயலாளர் மற்றும் ஜோர்தான் கால்பந்து சங்கத்தின் தலைவர் ஆகியோர் இன்ஃபான்டினோவின் ஃபிஃபா ஃபோர்வர்டு என்டர்பிரைசஸ் திட்டத்துக்கு தங்களது எதிர்ப்பை வெளிப்படையாக தெரிவித்துள்ளனர். கடந்த 1 வாரமாக மொரோக்கோவில் தங்கியிருக்கும் இன்ஃபான்டினோ இந்த சர்ச்சைக்கு தீர்வு காணும் முயற்சியாக ரபாத் நகரில் நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டியுள்ளார். ஃபிஃபா வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆர்சென் வெங்கர் இந்த திட்டத்தை கைவிடுவது முற்றிலும் அவசியமானது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: Weather update
3: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை ஓரளவு மேகமூட்டமான வானிலை நீடிக்கும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் தென்பகுதிகளில் வெப்பச்சலன மேகங்கள் தொடர்ந்தும் உருவாகுவதால் பிற்பகல் வேளைகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும். கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் வெப்பச்சலன மேகங்கள் உருவாகி சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். தென்கிழக்கு திசையில் 2 மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடிய

0: லேசானது முதல் மிதமானது வரையிலான காற்று சில நேரங்களில் வலுப்பெறும். இதனால் திறந்தவெளி பகுதிகளில் புழுதி புயல் உருவாகும் சூழல் ஏற்படலாம் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று 45 முதல் 49 டிகிரி செல்சியஸ் வரையிலும், கரையோர பகுதிகளில் 42 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரையிலும், மலைப்பாங்கான பகுதிகளில் 33 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும். நாட்டின் சில பகுதிகளில் சீரற்ற வானிலை, பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்து பொதுமக்களை பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு அமீரக உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Star of the month.

0: எஸ் பரபரப்பான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு பட்ஜெட் 2026. ஆமா, ஸோ கோயிலில் தமிழக அமைச்சர்கள் வழிபாடு, அமைச்சர்கள் ஆனந்த், விஜய் பாலாஜி வழிபாடு, ஆமாம், இதெல்லாம் தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ 2026-2027 2027 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் மரிய வில்சன் 10 மணிக்கு தாக்கல் செய்கிறார். அப்படியே உங்களுக்காக ஹெட்லைன்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கேன். தாவேக அரசுடைய முதல் பட்ஜெட் அப்படிங்கிறதுனால புது அறிவிப்புகள், திட்டங்கள் இதெல்லாம் வரும்ன்ற மாதிரி ஒரு பலத்த எதிர்பார்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நிதியமைச்சர் மரிய வில்சன் பேரவை வருகை தருகிறார். அந்த லைவ் சீன்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. சட்டமன்ற வளாகம் சென்னையில் இருந்து அப்படி லைவா பார்க்க முடியுது. எனிவே, லெட்ஸ் see what is going to happen. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:15 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல, உன்னாலே உன்னாலே, அதுக்கப்புறம் சுப்பிரமணியபுரம் படங்கள்ல இருந்தெல்லாம் உங்களுக்காக பாட்டு பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் உங்களுக்காக.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app. Download பண்ணுங்க. Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: தங்கத்தினுடைய விலை 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 496 திரம்ஸ், 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 459 திரம்ஸ், 25 ஃபில்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை
2: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
1: UAE update
2: brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அபுதாபியினுடைய சிவில் டிஃபென்ஸ் அத்தாரிட்டி ஒரு ஃபைன் ஒன்று இம்போஸ் பண்ண போகிறோங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. எதற்கான ஃபைன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பில்டிங் ஓனர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, பில்டிங் ஓனர்ஸ்க்கு தான் வந்து முக்கியமாக இதை நாங்கள் தெரிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆஸ் ரெசிடென்ட்ஸ் நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஸோ ஹெஃப்டி பெனல்ட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எலிவேட்டர் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கல சரியா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைன் விதிக்கப்படும். எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்க்கும் சரி, ஃபெசிலிட்டிஸ்க்கும் சரி, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்க்கும் சரி இந்த விதி பொருந்தும் அப்படிங்கிறத அபுதாபி சிவில் டிஃபென்ஸ் அத்தாரிட்டி சொல்லியிருக்காங்க. சோ மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எலிவேட்டருக்கு இல்லை அப்படினா 5000 திரம்ஸ் வரைக்கும் ஃபைன் போடப்படும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
3: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
2: அது ஒண்ணும் இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறது, அது காடுனேன் கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
1: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
3: This is Maddie.
2: ஒரு பெரிய farmhouse, lavish lifestyle, இஷ்டத்துக்கு செலவு பண்ணு.
1: நம்ம 89.4 தமிழ் FM லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சென்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
4: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் FM ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
2: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
4: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
2: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
4: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value, 20% flat off, plus old gold exchange, 100% valuation. மற்றும் diamond purchase, exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
2: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபியில flagship showroom ஓபன் பண்ணிருக்காங்க.
5: ALD Properties இன் 4-ஆம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
6: என்ன
1: சொல்ற மாதிரி, எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையப்படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்க. இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே aldras.me விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
6: அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாமன்
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
5: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும் City Seasons Hotel Burj Man Dubai-ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase-ல கலந்துக்கோங்க. உங்க favorite location-ல property-ய வாங்குங்க. This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer-ல diamond jewelry-க்கு free cash vouchers, gold making charges வெறும் 1.99% முதல், old gold exchange-க்கு 0 deduction மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.

0: எதிர்பார்ப்புக்கு நடுவுல இந்த வாரம் ரிலீஸ் ஆகிறதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் இல்லையா? சோ ஜிடிஎன் படம் வந்து நம்ம மேடி அவர்கள் நடிச்சிருக்காரு. மேடியும் வந்து எழுதியிருக்காரு இந்த படத்துல வந்து. அவருமே வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் அபார்ட் ஃப்ரம் யூனோ பீங் த லீட், அதையும் தாண்டி அவர் வந்து எழுதியிருக்காரு. ஹீஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரைட்டர்ஸ், இயக்குனரோட சேர்ந்து எழுதியிருக்காரு. அண்ட் தென் இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து கிருஷ்ணகுமார், ராம்குமார். ஸோ இவங்களோட சேர்ந்து பிரியாமணி, மாதவன், யோகி பாபு இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவினுடைய பெருமைக்குரிய சயின்டிஸ்ட் ஜிடி நாயுடு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் வந்து கதையாக எடுத்து அதை ஒரு படமாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து வர August 7 ரிலீஸுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நான் கேட்குற கேள்விக்கான பதிலை எனக்கு வாட்ஸ்அப் வழியாக தெரியப்படுத்துவீங்களாம், ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் வழியாக அனுப்பும்பொழுது மறக்காமல் உங்களுடைய நேம், உங்களோட எமிரேட் இதெல்லாத்தையும் சேர்த்து எனக்கு அனுப்புங்க ஆன்சரில், ஓகேவா? அண்ட் இந்த திரைப்படத்தை இங்கே நமக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் இஸ் சிம்ப்ளி சவுத் டாட் டிவி. ஓகே, ஸோ என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா என்ன கேட்கலாம், நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி கேட்கலாம். எங்கள் ஊரை சேர்ந்தவர் தான் வேற. எனிவே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கலாம், சரியா? அதனால் யோசிங்க, யோசிச்சு எனக்கு நீங்கள் அனுப்புங்க. ஜிடி நாயுடு அவர்களை வந்துட்டு எப்படி கிரெடிட் பண்ணுவாங்க, எப்படி பெருமையாக வந்து பேசுவாங்க? நம்ம இந்தியாவில் அவருக்கு, அவரை வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறதுக்கு ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து என்ன டைட்டில் வச்சு ரொம்ப பெருமையாக வந்து இப்போ வரைக்கும் அழைச்சிட்ருக்காங்க? அவருடைய இன்வென்ஷன்ஸ், அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இதெல்லாம் வச்சு வந்து இந்த டைட்டில் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டைட்டில் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஸோ உங்களுடைய ஆன்சரை எனக்கு டாக்குன்னு வாட்ஸ்அப் வழியாக அனுப்புங்க, பார்ப்போம்.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari.

0: மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRIA நீங்க. அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRIA டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கங்கறத பத்தி பேச வர போறாங்க. சோ மறக்காம கேளுங்க.
1: There is no place like home. There's no home like that.
2: அப்புறம் என்ன இசை போயிலே சொல்லிட்டாரு, August 8th and 9th மறந்துடாதீங்க.
0: For registrations call 056-357-9474.
3: We'll be back after a short commercial break.
4: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
2: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
5: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல வாங்கி தரஞ்சே போறாரு சார்.
2: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
0: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் August 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் SimplySouth.tv.
6: இன்னையிலிருந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதியா தூங்க கூட முடியாது.
7: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
8: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
10: எனி க்ளூ?
9: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
10: அல்லூர் ஐலண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
9: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
2: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் 3rd ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் 3rd ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
11: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காமா ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
12: ரெண்டு வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
11: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். August 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
2: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில August 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
1: There is no place like home. There's no home like that.
0: For registrations, call 056-357-9474.
13: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
14: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
15: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
16: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒலி மொழி பார்த்துட்டு இருக்க.
0: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 முதல் மாலை 6 வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: ஜீரோ டிடக்ஷன்

0: மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். 8:45 ஆகி இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விதான் நான் கேட்டிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. ஜிடிஎன் படத்துக்கான கப்பல் பாசஸ் நீங்க வின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில எனக்கு அனுப்பி விடுங்கன்னு சொன்னேன். இட் வாஸ் சச் சிம்பிள் க்வெஸ்டின் தான், அதனால நிறைய பேர் எனக்கு ரைட் ஆன்சர்ஸ் எல்லாம் அனுப்புறீங்க. ஸோ எப்படி ரெஃபர் பண்ணுவாங்க ஜிடி நாயுடு அவர்களை நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப பெருமையா, ஒரு உலக அளவில் வந்து எப்படி அறியப்பட்டார் அவர், அவருக்கு ஒரு பட்டம் வேற கொடுத்திருந்தாங்க, ஒரு டைட்டில் வேற கொடுத்திருந்தாங்க. ஸோ என்ன டைட்டில் அது அப்படிங்கறத தான் உங்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன். இன்னும் நீங்க கான்டெஸ்ட்ல கலந்துக்கல கப்பல் பாசஸ் வின் பண்றதுக்கு அப்படின்னா யூ ஸ்டில் ஹேவ் சம் டைம். என்ன பண்றீங்கன்னா உங்க போன் எடுத்து உங்களுடைய நேம் மெமரிட்டு டைப் பண்ணி இப்ப நான் கேட்ட கேள்விக்கான பதிலையும் டைப் பண்ணி 0502528940 நம்மளுடைய நம்பருக்கு உங்க பதில வாட்ஸ்அப் பண்ணி வைப்பீங்களா, சரியா? அது ஒண்ணு. அண்ட் தென் இப்போ ஆல்ரெடி பாருங்க, திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஆகஸ்ட் மாசம் வந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு மாசமும் கடந்து போக போக இல்ல சில முக்கியமான பொறுப்புகள்லாம் வந்து நம்ம பண்ணணும் இல்லையா, சில விஷயங்களுக்கான டெட்லைன்ஸ் எல்லாம் வரும். அப்படி நீங்க வந்து ஒரு யூஏ பிசினஸ் ஓனரா இருக்கீங்கன்னா கார்பரேட் டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கான டெட்லைன் தோ கை கிட்ட தூரத்துக்கிட்ட வந்தாச்சு, ஞாபகம் இருக்கா? ஸோ 2026 செப்டம்பர் தான் உங்களுக்கு டெட்லைன் ஆக இருக்கு. ஸோ கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாம, ஏன்னா இது வந்து கார்பரேட் டாக்ஸ் ஃபைல் பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ப்ராசஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். லேட் பண்ணும்பொழுது, லாஸ்ட் மினிட்ல பண்ணும்பொழுது எரர்ஸ் வரலாம், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வரலாம், மறந்துட்டீங்கன்னா பெனல்டிஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து எப்பவுமே எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கொடுக்கறது தான் பெஸ்ட். அண்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்மளுடைய வேட் கன்சல்டன்ட்ஸ் அவங்க கிட்ட வந்து நீங்க கொடுக்கலாம். ஸோ த வேட் கன்சல்டன்ட் அவங்க வந்து தே வில் பி யுவர் ட்ரஸ்டட் பார்ட்னர் ஃபார் டாக்ஸ் கம்ப்ளையன்ஸ் அண்ட் பிசினஸ் க்ரோத். இவங்களுடைய ஹிஸ்டரி பத்தி சொல்லணும்னா இவங்க வந்து எஃப்டிஏ அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி, யூஏல வந்து 9 ஆண்டுகளுக்கு மேல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 18,000+ ஹாப்பி கிளைண்ட்ஸ் இருக்காங்க. கூகுள் பண்ணியும் நீங்க பாத்தீங்கன்னா 4.9 ஸ்டார் ரேட்டிங்கும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ டிலே பண்ணாம பெனல்டிஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு கான்பிடண்டா அவங்களுடைய கார்பரேட் டாக்ஸ் நீங்க ஃபைல் பண்ணும். அதுக்கு நீங்க த வேட் கன்சல்டன்ட் அவங்கள வந்து தொடர்பு கொள்ளலாம். அண்ட் மேலும் விவரங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா 0567019408 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க, இல்ல ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்க த வேட் கன்சல்டன்ட்னு, அவங்களுடைய விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். அதனால டிலே பண்ணிடாதீங்க, அப்புறம் பெனல்டி வந்துடும்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
3: இது வரைக்கும் டைரக்டரா கலக்கிட்டு இருந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ ஹீரோவா தேவதாசா ஸ்கிரீனையும் கலக்க போறாரு.
4: August 7, mark your dates.
5: போலீஸ் கொல்லுவா, ஒரு டாக்டர் கொல்லுவா,
4: ஒரு ரிபல், ஒரு ஆபத்தான உலகம். Blood, love, loyalty. இதை விட பெருசா action, drama, full on mass.
6: Anirudh music la DC August 7 mudal releasing in cinemas by the Plot Pictures.
7: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
8: ஆனா எனக்கு கிடைச்சது
9: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
8: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன், முடிஞ்சு. தனியாவே பண்ற ஈவினிங் கார்.
9: நீ போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பை. அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
10: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin, Joy of Summer La. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old Gold Exchange ku zero deduction.

0: ஜீரியன் படத்துக்கான கபில் பாஸ் தரேன்னு சொல்லி ஒரு கேள்வி வேற கேட்டிருந்தேன் கொஞ்ச நேரம் முன்னாடி இல்லையா. நம்ம மேரி அவர் நடிக்கிறாரு, கிருஷ்ணகுமார் ராம்குமார் அவருடைய இயக்கத்துல August 7 இந்த திரைப்படம் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு. ஜிடி நாயுடு அவர்களுடைய வாழ்க்கையை தான் வந்து ஒரு படமா எடுத்திருக்காங்க. சோ ஜிடி நாயுடு அவர்களை வந்து எப்படி அழைப்பாங்க, எப்படி வந்து பெருமையா வந்து அவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். எடிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் வந்து ரைட் ஆன்சர். சோ இந்த பதில் சொல்லி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். பட் மூணு பேருக்கு தான் வந்து கபில் பாஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால மூணு பேரை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. மொய்தீன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. அதுக்கப்புறம் கிருஷ்ணன், வாழ்த்துக்கள். அண்ட் தென் பிரியதர்ஷினி. ஸோ இந்த மூணு பேருக்கும் தான் வந்து கபில் பாஸஸ் கொடுக்க போகிறோம். ஸோ கபில் பாஸ் வின் பண்ணவங்களுக்கு நம்ம டீம் கிட்டிருந்து அழைப்பு வரும், ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கேட்டு வாங்க எல்லாருமா சேர்ந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, அண்ட் வேற என்ன நடக்குது, வாட் எல்ஸ் இஸ் ஹேப்பனிங். பரபரப்பான தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுட்டு வருது. அதுல வந்து முக்கியமான ஹைலைட்ஸ் தான், கல்லூரி மாணவர்களுக்கு 2000 கோடி ரூபாயில வந்து வெற்றி மடிக்கணினி திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஹெல்மெட்ஸ் எல்லாம் வழங்க போறாங்க, பள்ளிகளில் வந்து சில புது திட்டங்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்கன்ட்டு அப்படி நியூஸ் வர வர உங்கள்ட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். பள்ளிகளில் வந்து போதைப் பொருள் ஒழிப்பு திட்டத்துக்காக வந்து ₹7 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் தாய்மாமன் திட்டம், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்துக்கு வந்து ₹560 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய ஐடியாவாக இருக்கு. September 15 பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் தாய்மாமன் சீர்திட்டம் தொடங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ பள்ளிக்கல்வித்துறைக்காகவே வந்து கிட்டத்தட்ட 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமாக. ஸோ அதில் வந்து ஃபர்தராக ஸ்கூல்ஸுக்கு எவ்வளோ, காலேஜஸ்க்கு எவ்வளோ, என்னெல்லாம் நலத்திட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒன்றொன்னா அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. எனிவே உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் படத்துலேருந்து ஒரு பாட்டு நான் பிளே பண்ண போறேன். அண்ட் தென் பட்ஜெட் பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்கும்பொழுது லெட் மீ ரிமைண்ட் யூ ஒன்ஸ் அகேன், நம்ம வீட்டு பட்ஜெட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கரெக்டான டைமுக்கு ஊருக்கு அனுப்பி வைக்கணும். அண்ட் எப்போவுமே வந்து நம்ம என்னதான் சம்பாதிக்கிறோம்னாலும், எவ்வளோதான் பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணுறோம் அப்படின்னாலும், சம்டைம்ஸ் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் வருதுன்னா இட்ஸ் ஆல்வேஸ் குட் தானே. ஸோ அப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரா பணம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அலன் சாரே எக்ஸ்சேஞ்ச் வழியாக டிரான்சாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். நாட் ஜஸ்ட் பணம், ஏன்னா இப்போ ரைட் நோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அலன் சாரே எக்ஸ்சேஞ்சில் இப்போது நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணும்போது நீங்கள் அனுப்பக்கூடிய பணத்தை டபுள் ஆக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க. அண்ட் அப் டு 600,000 dirhams இன் கேஷ் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ப்ளஸ் அ பிராண்ட் நியூ ஜெட்ஆர் T1 காரும் வின் பண்ணலாம். இதெல்லாம் எப்படி வின் பண்ணுறது, என்ன பண்ணணும், ஏதாவது புதுசாக நான் பண்ணுமா யோசிக்கணுமா, ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் ஊருக்கு அனுப்பக்கூடிய பணத்தை அலன் சாரே எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியாகவோ இல்லை அவங்களுடைய பிரான்ச்சுக்கு போயோ அனுப்புனீங்கன்னா, இப்போ நான் சொன்ன பரிசுகள்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி அனுப்பிக்கலாம் அப்படிலாம் விட்றாதீங்க. ஏதோ இன்னும் முடிஞ்சிட போகுது ஒரு வாரத்தில் உங்களுக்கான இந்த சம்மர் ப்ரொமோஷன். ஸோ August 13 வரைக்கும் தான், ஓகே ரிமெம்பர், August 13 வரைக்கும் தான் இப்போ நான் சொன்ன பரிசுகள்லாம் வந்து நீங்கள் ஜெயிக்கலாம். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வெயில் வேற இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் தேடி போய் உங்களால் முடியும்னா ஓகே, இல்லைனா இருந்த இடத்துல இருந்தே உங்கள் ஃபோனில் அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியாக நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன பரிசுகள் எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிக்கலாம். ஓகே, அடுத்த ஒரு மணி நேரம் தவறாமல் நீங்கள் கேளுங்க. தோ போய் நம்ம டாக்டர் கீதா சதானந்தன் அவர்களை வந்து கூட்டிட்டு வர, இந்த சம்மரை சமாளிக்கிறதுக்கு நம்ம ஸ்கின், ஹேர், உடம்ப வந்து எப்படி நம்ம பாத்துக்கிறது ஆயுர்வேத முறையில அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேச வர போறாங்க. Stay tuned.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவேக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படுகின்றது. 2026-27 நிதியாண்டுக்கான தமிழக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து நிதியமைச்சர் மரிய வில்சன் உரையாற்றி வருகின்றார். 10 தூண்களை கொண்ட வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டத்தை வெளியிட்டுள்ளோம் என்று அவர் தெரிவித்தார். 2036 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஆட்சிக்கு வந்த 3 மாதங்களில் ஏராளமான சாதனைகளை படைத்துள்ளார் விஜய் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். 200 யூனிட் இலவச மின்சாரம் மூலம் மக்களின் மின்கட்டண சுமை குறைவடைந்துள்ளது என்று தெரிவித்தார். மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கான சிறப்பு கட்டணம் மூலம் அரசுக்கு கூடுதலாக 1000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்று அவர் தெரிவித்தார். மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கு சிறப்பு கட்டணமாக 1000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்று அவர் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: செங்கடலில் ஏமன் நாட்டின் கடற்பகுதி அருகே இந்திய கொடியுடன் சென்ற MSV பைசை நூரே ஒலியா என்ற வணிகக் கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகி மூழ்கியது. கப்பல் மீது ஒரு ஏவுகணை போன்ற பொருள் தாக்கியதால் அது சேதமடைந்து பின்னர் கவிழ்ந்து மூழ்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. கப்பலில் இருந்த 14 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 13 இந்தியர்களும் ஒரு ஏமன் நாட்டவரும் அடங்குகின்றார். ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை இந்தியா வன்மையாக கண்டித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதுடன் அப்பகுதிகளில் மேகமூட்டமான வானிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சபரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கொத்மலை காமினி திசாநாயக்க நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளும் சேறு போக்கும் மதுகுகளும் இன்று காலை திறக்கப்பட்டன.

0: ஷேட் பயன்படுத்தவும். காரில் ஏறும் முன் கதவுகளை திறந்து சில நிமிடங்கள் காற்றோட்டத்தை ஏற்படுத்தவும். டயர் அழுத்தம் அல்லது வாகன நிலைமையை தொடர்ந்தும் சரிபார்க்குமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
0: ஹோர்முஸ் நீரிணை மிக விரைவில் திறக்கப்படும், இல்லையெனில் ஈரான் கடுமையான தாக்குதலை சந்திக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார். இதேவேளை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் நிதியமைச்சர் ஆகியோர் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினர். இதனால் கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கும் என்ற நம்பிக்கை சந்தையில் உருவாகி எண்ணெய் விலை 3 வாரங்களில் இல்லாத அளவுக்கு குறைவடைந்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: 2025-27 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் 2 போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணி இலங்கை சென்றடைந்தது. தொடரின் 1வது போட்டி வரும் ஆகஸ்ட் 15 முதல் 19 வரை காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. 2வது போட்டி வரும் ஆகஸ்ட் 23 முதல் 27 வரை கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெறவுள்ளது. உலக டெஸ்ட் தரவரிசையில் இந்தியா 5வது இடத்திலும் இலங்கை 6வது இடத்திலும் உள்ளதால் இரு அணிகளுக்கும் இடையே இந்த 2 டெஸ்ட் போட்டிகளும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

0: மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:08 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல நட்பே துணை, அதுக்கப்புறம் ரெட்ரோ படங்கள் இதெல்லாம் பாட்டு கேட்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி கோல்ட் ரேட் என்னவாச்சு
1: இன்று? தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet app. Download பண்ணுங்க, Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு, 496 திரும் 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு, 450

0: 9 திரும்ஸ் 25 பில்ஸ் ஆக இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனிடைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: ஓகே, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இன்றைக்கி காலையில் ஷோ ஆரம்பிக்கும் பொழுதே நம்மளோட பிளான் என்ன, யாரெல்லாம் வரப்போகிறாங்க இன்னைக்கு ஷோவில் அப்படின்ட்டு. இன்னைக்கு புதன்கிழமை, அண்ட் மறக்காமல் நீங்கள் கேட்கணும் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், பிகாஸ் சம்மர்லாம் வந்தாச்சு. இந்த நேரத்தில் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும் நம்ம ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, அண்ட் ஓவரால் ஹெல்த்துக்கு. ஸோ சம்மர்லாம் நம்மளை எப்படி பார்த்துக்கலாம், என்னெல்லாம் கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நம்ம கூட டாக்டர் கீதா சிதானந்தன் ஃப்ரம் ட்ரீட் ஆயுர்வேதா ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் டாக்டர் இஸ் ஹியர் வித் அஸ். ஹலோ டாக்டர்.
2: ஹலோ, குட் மார்னிங்.
0: குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு.
0: ஓகே, யூ பேக் ஃப்ரம் வெகேஷன்?
2: Yes, yes.
0: Oh, so nice. இப்போ people லாம் வரலாம், உங்களை பார்க்கலாம், மீட் பண்ணலாம். You're available இல்லைங்களா for consultation? Nice. So happy to have you back here.
2: Thank you.
0: So, iTreat ஆயுர்வேதா பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. பல வருஷமா நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல்லான குரூப் அப்படின்னு சொல்லலாம், iTreat ஆயுர்வேதா. ஸோ டுபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ்ல அவங்களுக்கு மெயின் பிரான்ச், அண்ட் அதற்கு அடுத்தபடியாக DIP 1 வந்து ஜங்ஷன் மால்ல அவங்களுக்கு அடுத்த பிரான்ச்சும் இருக்கு. ஸோ எங்க வேணாலும் நீங்க போகலாம். அண்ட் இவங்களை பத்தின விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கூகுள் பண்ணீங்கனாலே அவங்களுடைய அட்ரஸ் அதுக்கப்புறம் நம்பர் எல்லாமே கிடைக்கும். ஸோ டிலே பண்ணவே பண்ணாதீங்க. ஆயுர்வேதா எவ்வளவு நல்லது நம்மளுடைய ஓவரால் ஹெல்த்துக்கு அப்படிங்கிறதையும் அப்பப்போ உங்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்திட்டு இருக்கோம். ஸோ டாக்டர், ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறவங்களுக்கு இஃப் யூ ஹாவ் டு டெல் அபவுட் ஐட்ரீட் ஆயுர்வேதா அண்ட் தி சர்வீசஸ் தட் யூ ஆஃபர் என்னெல்லாம்.
2: I treat, as you said, everyone knows now.
0: Yes, yes.
2: So we have all like treatment patterns, like for any ailments other than emergency or like some cases like which we know which we cannot. Like even the acute, like chronic or some life-threatening diseases we cannot address.
0: Okay.
2: Other than that, from the fever to the arthritis or like psoriasis, whatever it is, we do treat with a proper authentic Ayurvedic way. And anyway, we want not only the treatment, Ayurveda says we have to be healthy as well,
0: right.
2: So we have wellness, of course. So the other main part is like postnatal care, prenatal and postnatal care. Even we prepare the somebody is planning for like a pregnancy, if they are planning for IUI, IVF, anything to cleanse their body, to prepare for their procedures, we prepare them. And during the pregnancy, during the now you know most of the people are working and they have this aches and pains,
0: right,
2: and some gas issues and all, to address that in prenatal during the pregnancy namal treatment irukku. So then once the baby is delivered, we take care of both of them.
0: Okay.
2: Both baby and mom.
0: Lovely.
2: Yeah. Yeah. That's the other thing. There also we take care of like that wear and tear happened during the pregnancy and the delivery. Because it's a 9-month journey.
0: Correct.
2: And thereafter there are a lot of blood loss, the energy loss, physical and mental tiredness. All these we will be treating. So that it can help them for not to get any postpartum depressions or like that things, like mental and physical well-being we take care.
0: Okay.
2: The other main part is cosmetics.
0: Ayurvedic
2: or, yeah,
0: of course,
2: skin, hair. And now one thing we have to be mentioned is like kids treatment that we have to really talk about. Actually now the vacations, so gadgets usage is high. So even the kids are getting dry eye, overstrained eye, then astigmatism like short sight, long sight, all these like vision problems, all they are getting. So for their well-being also we have like eye treatment for to take care of their like skin, dry skin, or no, even for to rejuvenate the normal skin or eczemas, that we do have.
0: Okay.
2: And they are also facing with the hair issues mainly. These are I'm going like seeing through the practice.
0: Okay.
2: If a practice such cases are common. So I just want to mention that as well. So that also we are taking care.
0: Okay, wonderful. So ungalaudi entire family ki theviyana health and wellness treatment iTreat Ayurveda la valangranga parampari ayurveda murayila Dr. Geetha Sadanandan and avangalaudi team of மற்ற டாக்டர்ஸ் அண்ட் தெரபிஸ்ட் சேர்ந்து உங்களுடைய ஃபேமிலி வெல்னஸ்க்காக இருக்காங்க. ஐட்ரீட் ஆயுர்வேதா வந்து துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் துபாயில் வந்து DIP 1 ஜங்ஷன் மாலில் கிளைகள் வச்சிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் கூகுள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. பேக் டு பேக் ரெண்டு பாட்டு முடிஞ்சதுக்கப்புறமா இந்த டீட்டெயில்டாக இப்போ டாக்டர் சொன்ன சில விஷயங்களில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பேச போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். அண்ட் ஆஃபேரில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள்லாம் இருக்கு டாக்டர் கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா 800-8940 கால் பண்ணி பேசலாம்.
1: பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பேர்.

0: Listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா?
2: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
3: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்பு அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல வாங்கி தரந்துட்டே போறாரு சார்.
2: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
4: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
2: Distributed by Homescreen Entertainment. Associate Partner, SimplySouth.tv.
5: இன்னேலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலியன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
7: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
8: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
7: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value, 20% flat off. Plus, old gold exchange, 100% valuation. மற்றும் diamond purchase, exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
8: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.
9: ALD Properties இன் 4th ஆண்டு தொடக்க

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: மெடிசன் மார்னிங்ல இன்னைக்கு நம்ம கூட ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதால இருந்து டாக்டர் கீதா சதானந்தன் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா இங்க நம்ம அமீரகத்துல பல வருஷங்களா செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. துபாய் சிலிக்கன் ஓயசிஸ்ல அவங்களுக்கு ஒரு பிரான்ச் இருக்கு, அண்ட் டிஐபி ஒன்ல ஜங்ஷன் மால்லயும் அவங்களுக்கு ஒரு பிரான்ச் இருக்கு. ஸோ ஹெட் டு டோ உங்களுடைய ஹெல்த்துக்கும் சரி, வெல்னஸ்க்கும் சரி, யூனோ எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி ஆயுர்வேதா மூலமாக நிறைய வெல்னஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. அண்ட் டாக்டர் இன்னைக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி இன் பர்டிகுலர் நம்ம பேச போறது, அஃப்கோர்ஸ் சம்மர் ஒரு பக்கம் இருக்கு, அதுக்கான ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வழங்குறீங்கனாலும் முக்கியமா இப்ப திரும்பி பாக்கிறதுக்குள்ள பேக் டு ஸ்கூல் சீசன் வந்துடும் இல்லையா? பேரண்ட்ஸ் எல்லாம் திருப்பி வர ஆரம்பிச்சிருவாங்க, கிட்ஸ் எல்லாமும் பல இடங்கள்ல இருந்தெல்லாம் டிராவல் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இந்த நேரத்துல வி ஸ்டில் ஹாவ் சம் மோர் டைம், ஹாலிடேஸும் இருக்கு. ஸோ பேரண்ட்ஸுக்கு நீங்க ஆஸ் அன் ஆயுர்வேதிக் டாக்டர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அண்ட் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தோம்னா என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ், அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் ஆயுர்ட்ரீட்ல என்னெல்லாம் கொடுக்குறீங்க?
1: இப்போ நம்ம கிட்ஸ் கன்சிடர் பண்ணிருந்தால மெயின் திங்ஸ் நவ் இன் கிளினிக்ஸ் ஐ கேன் சே லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் ஆர் ஆல்சோ ஸ்டார்டட் இன் கிட்ஸ் ஏஜ் இட்செல்ஃப், லைக் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஹை இன் கொலஸ்ட்ரால், ஈவன் தே ஆர் டர்னிங் டு லைக் டயபெட்டிக், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர் பிகாஸ் த இன் டெய்லி ரூட்டீன் தே ஹாவ் மோர் ஆஃப் லைக் ஹை கலோரி ஃபுட், ஜங்க் ஃபுட் ஆர் ஹோம் மேட் ஃபுட். யூ நோ வென் வி கம்பேர் டு ஆல் டேஸ் அண்ட் நவ் ஏ டேஸ் த ப்ராப்ளம் லைக் த திங் இஸ் லைக் ஈஸி அவைலபிலிட்டி. ஸோ இஃப் யூ ஆர் non-vegetarians, they have like multiple options on every day. So this even kids like to have. Correct. And the vegetable part they don't. So the metabolism will be slow in kids' case.
0: Right.
1: So what happened? They're forming the organs and the growth, everything will be getting affected because of this. So rather, because it is not getting utilized, right. They are not doing much of exercises. So the first of all, we have to think that the proper intake of food with a healthy diet. And the same time, that intensity of work they have to do, like they have to play physically.
0: Yeah, you know,
1: that playing means it's multiple dimensions are there now.
0: Not on phone or iPad. No, and the விளையாட்டே கிடையாது. நம்ம எல்லாம் சின்ன வயசுல விளையாண்ட மாதிரி ஓடி ஆடி friends ஓட.
1: Correct. So that the calories will be burned.
0: Right.
1: And the blood circulation is more, so that they will be active and their organs also grow, their height, everything, because this teenage and all, they are gaining the height.
0: Correct.
1: So they are concerned about the height, but they are not working on it.
0: True.
1: So they have to do a proper exercise, like a proper nutritious food, not with high calorie, but it should be nutritious.
0: Okay.
1: So that way they can take care of their body. And coming to the general cases which we are dealing, ipo generally kandu varudanna one is eye mainly,
0: you know,
1: prashna like how many are wearing specs now?
0: Chinna kolanga, they just started school avangale,
1: amma that's what, from birth the gadgets are on place.
0: True.
1: Now
0: so
1: that's what, so when we consider the eye, one, we have to anywhere restrict that. It is not only the screen, we have to see what content also they are seeing, what what kind of games they are, because that will affect their mental health also. So considering the eyes, you know, the blue lights which they are exposing to, appo adil adu jaasi irunnale there will be like there is more chance of like short sights. They can see the nearby things, but they cannot see the far things,
0: far away things.
1: So when they will complain, like they cannot see what is in the board when in the school and all.
0: True.
1: And sometimes they will get this tie adu kani kuru ille, what you call for that,
0: kuru alle, kuru
1: madri vele, that's all shows that it is overstrained eye. It can be come as an infection also,
0: okay,
1: but still it's an overstrained eye. And they watering, excess watering and all. So that overstrained eye, sometimes what happen, dryness, like tears are not properly formed. So these things they are facing now. So in eye treat, what we do is, like we say in Ayurveda, we say there is five layers in the eyes. So considering that, there is a therapy for 5 days.
0: Okay.
1: So it has to be back to back, because we are doing a like a preparatory procedure is there, and the procedure is called tarpanam, akshitarpanam.
0: Okay.
1: And there we pour the medicinal ghee, and we'll make the kids to open, even it is for adult also, it's a good the patient to open and close the eyes, so that it will absorb in the eyes. So there are preparations are there, after that also there will be potali and all. But this is the main procedure. So what happened, all these 5 layers will be rejuvenated. Even if they don't have any issue, we know கிட்ஸ் ஆர் யூசிங் திஸ் கேட்ஜெட்ஸ் 100%
0: படிக்கிறதுக்கே இப்ப கேட்ஜெட்ஸ் எடுக்கிறாங்க புக்ஸ் எல்லாம் போய்
1: சோ ஈவன் இஃப் த பேரண்ட்ஸ் ஃபீல் லைக் தேர் இஸ் நோ இஷ்யூ ஸ்டில் தே கேன் யூஸ் தே கேன் டூ த ட்ரீட்மெண்ட் டு ஃபார் த வெல்பீயிங்
0: ஓகே
1: சோ தட் தே டோன்ட் கெட் இட் இன் த ஃபியூச்சர் அண்ட் ஓவர் ஸ்ட்ரெயின்ட் ஐ ஆர் லுக்கிங் டயர்ட் ஐ அண்ட் ஆல் லைக் எ லேசி ஐ அண்ட் ஆல் வி கேன் டூ ட்ரீட்மெண்ட் லைக் திஸ் த அதர் மெயின் திங் வாட் ஐ டோல்ட் இஸ் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் நவ இட் இஸ் வி கேன் சே தட் தேர் வில் பி பிளாக் color around the neck and all
0: kalathila and armpits
1: that's all shows that insulin resistance and other metabolic conditions so we need to clear that as well that means we have to do some mild medications or we have to advise them especially in kids and teenagers what's happened no when this the parents say they don't listen
0: yeah
1: that is because of that hormonal change and all majority but someone else like a doctor says they can listen actually yeah, they will at least they will take it as that okay it's an information when the parent says that they don't want to give me that's why the parents are yeah that's the approach when I have
0: you have a teenager,
1: going to be a teenager.
0: Yeah, yeah.
1: So they don't take it our words as a like advice no they never do that so a third person talks they will take it as actually so the other thing is like dry skin and also this eczema kind of thing if it is there we can really address it the other one is hair care nowadays even the kids taking bath and the managing the hair is a little like we as a parents we know like how they do so that care we can give it actually
0: okay
1: so we are even running like a campaign like this now especially for the kids to cover their overall health so if anyone looking for that we can even advise them we can get a consultation done
0: okay
1: then we can do a proper treatment for them
0: wonderful wonderful I think this is the right time ena ipo kuzhandhigalum veetla irupanga adanalu oru maatratha avangalodiya you know daily routine la life la kondu varanum appdi nanichikena this is the right time so I treat ayurvedala dr geetha sadanandan irukanga and avangaloda seinda matha doctors and therapists um irukanga dubai silicon oasis la avangalukku oru branch irukke and dip 1 junction mall um oru branch irukku ungalku endha branch pogurathu convenient o neenga paathu just google paninganaale avangalodiya details phone number la irundhu address la irundhu ellam kadaikum call panni or appointment fix panni consult எடுத்துக்கோங்க மாற்றத்தை உருவாக்குங்க அண்ட் ஆஃபர்ல இப்ப டாக்டர் ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா 800-8940 கால் பண்ணலாம்
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க co-sponsored by
3: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்
4: நிக்கனா 91 போடு
5: என்னது
6: 90s not out
2: brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்

0: தியார் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRIA நீங்க அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRIA டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கங்கறத பத்தி பேச வர போறாங்க. சோ மறக்காம கேளுங்க.
2: There is no place like home. There's no home like that.
0: அப்புறம் என்ன இசை போயிலே சொல்லிட்டாரு, August 8th and 9th மறந்துடாதீங்க.
1: For registrations call 056-357-9474.
3: We'll be back after a short commercial break.
4: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
5: எனி க்ளூ?
4: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
5: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
4: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
0: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
6: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
0: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
1: தொடர்புகளுக்கு 0555-243-536 அல்லது yaalkalviyagam.com.
0: அப்புறம் என்ன சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
7: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.

0: 9:49 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதால இருந்து டாக்டர் கீதா சதானந்தன் ஜாயின் பண்ணிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதால என்னெல்லாம் சர்வீசஸ் வழங்குறாங்க, எஸ்பெஷலி இப்ப குழந்தைங்களுக்கு ஹாலிடேஸ் இருக்கக்கூடிய டைம், பேக் டு ஸ்கூல்லாம் வந்து அவங்க போக போறாங்க. இந்த நேரத்துல யூ ஹாவ் லைக் சம் நைஸ் டைம், உங்க குழந்தைங்களோட ஹெல்த்ல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது என்ன ஏதுங்கிறத பார்த்து கன்சல்டேஷன் எடுத்துட்டு ஒரு ஹேபிட்டுக்கு ஒரு ருட்டீனுக்கு கொண்டு வரதுக்கு உங்களுக்கு போதுமான ஒரு நேரம் இருக்கக்கூடிய சமயம் இது. அதனால குழந்தைங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கும் ஸ்பெசிபிக்கா நம்ம ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதால இப்போ கரண்ட்லி பாத்தீங்கன்னா சில ஸ்பெஷல் பேக்கேஜஸ் எல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க டாக்டர் கீதா சுதானந்தன் அண்ட் டீமை வந்து மீட் பண்ணலாம். கூகுள் பண்ணீங்கனாலே தெரியும், டுபாய் சிலிகன் ஓயசிஸ்ல உங்களுக்கு ஒரு பிரான்ச் இருக்கு, அண்ட் டிஐபி ஒன்லயும் இன்னொரு பிரான்ச் இருக்கு. ஸோ கால் பண்ணுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டாக்டர் கிட்ஸ் பத்தி பேசியாச்சு. அண்ட் ஃபைனலி பிஃபோர் வி ரேப், பெரியவங்களுக்கு இப்போ ஸ்பெஷலி இன்டென்ஸ் சம்மர்ல நம்ம இப்போ வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ அட்லீஸ்ட் ஒரு செப்டம்பர் ரெண்டு வரைக்கும் போது நல்ல சம்மர் இருக்க போகுது. ஸோ சம்மர் ஸ்பெஷலா என்னெல்லாம் பண்ணலாம் ட்ரீட் ஆயுர்வேதால?
1: Yes, in summer special, you know, there are few conditions. Even if you say beauty, one is tanning. Tanning, getting tired, all this dehydration, all these things we are facing it. So for that, we have multiple treatments. We have to analyze the patient.
0: Okay.
1: Then we have one thing is like, even if it is you are doing a normal Abhyangam, that is a relaxation massage with that particular oils, that itself will be very good.
0: Okay.
1: Or we have like Kshiradhara, that is milk we prepare with Ayurvedic decoctions, and we do a dhara to the body.
0: Okay.
1: And the same way we do with Labana as well. It's all depends on the body type. And the other one is like a body packs with Ayurvedic medicines. So we do like a mild scrub on the face, full body, and we cleanse the body first, then we add some Ayurvedic medicines with fruits and all, then we do a massage, and we wrap it actually, like we normally apply as a paste and we will keep it for drying it. So that also it's a very good treatment for relaxing, cooling and to detanning. And it's a exfoliating treatment also, so the dead skin will be removed. So it is overall a rejuvenation, and it's cooling also and detanning also. So that is the other one can be planned. So if there is anything on the like face tanning and all, we have like a herbal facials again with the nyavara, milk and all.
0: Facial personally, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நல்லா இருந்தது டாக்டர். That was a very nice elaborate process. சூப்பரா இருந்தது.
1: We do it with every step. If you ask me, like it is normally do it in beauty parlor, but no, we can do it with our medicines. It is nothing bottled ones. We are preparing everything, but whatever even the beauty parlor do the steps, we do it. Like we do the cleansing, we do the scrub, we do the, this is all the terminology, but the medicines will be ours.
0: Yes.
1: Yeah, we do the like bleach even with the like Ayurvedic herbs, and we do massage with the hands also, and we have like a vibration kind of like machines also we have. So then we do with potali, then we apply that pack.
0: Yeah.
1: So that this all will be cleansing and rejuvenating, ends with a pack. So that will boost the skin also.
0: Right.
1: It is more of like a complexion. It is a relaxing, even the eyes will get better.
0: Correct.
1: Yeah, you can feel like some the end of the treatment, the waste from the eyes will comes out.
0: Yeah, true.
1: That heat will go. So it's a very relaxing one. So that and the hair also, now the dust is more in there, so the cases of dandruff is more. So that part also we can take care.
0: Okay.
1: And this Kshiradhara, Takradhara, that is with the Laban and all, we do it even for the head, to regulate the body heat. And another one is like those who are having like menopausal symptoms, premenopausal symptoms and all, this is a very good treatment.
0: Oh, okay.
1: Yeah, they can really, they really, like recently also we are getting cases like that. That's why I mentioned it again. So for them, what happened, like because of the hormonal changes, they are suffering lot of with hot flushes, mood swings and other like weight gain and all. So this is all because of the hormonal thing. So to stabilize the hormones, to bring down the body heat down, they are losing the even the sleep because of this heat. They cannot even be with even the ACs in 20 also, they are feeling hot. So to give them ப்ராப்பர் லைக் ஹெல்த்தி ஸ்பேன் ஃபார் தட் ப்ரீ மெனோபோஸ் மெனோபோஸ் அண்ட் போஸ்ட் மெனோபோஸ் டைம் தே ஹவ் டு பி ஹெல்த்தி யூ நோ தே ஆர் லூசிங் த ஸ்லீப் அண்ட் அதர் சேஞ்சஸ் வில் எஃபெக்ட் தம் ரியலி பேட் ஸோ டு தம் ஆல்சோ திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் வெரி குட் ஸோ வி டூ ஹாவ் த பேக்கேஜ் ஆஸ் வெல் ஃபார் தட் பட் வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு டூ அ கன்சல்டேஷன் அண்ட் டூ இட் அக்கார்டிங்லி
0: ஓகே ஓகே நைஸ் ஸோ ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு சொல்லி உங்கள் என்டையர் ஃபேமிலிக்கு தேவையான ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் கேர் நம்ம ஆயுர்வேத ஆயுர்வேதால டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் அவங்களோட டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் தெரபிஸ்ட் வழங்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் டிலே பண்ணாமல் யூனோ ப்ரொக்ராஸ்டினேட்லாம் பண்ணாமல் டக்குன்னு போங்க ஒரு கால் பண்ணி ஒரு கன்சல்டேஷனுக்கு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க அண்ட் தென் டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தருக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க ஸோ ப்ளீஸ் டோன்ட் டிலே அண்ட் ஆயுர்வேதாவுடைய மகிமை நான் சொல்லி டாக்டர் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது பல ஆண்டுகளாக நிறைய பேர் ஆயுர்வேதாவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அதன் மூலமாக வரக்கூடிய பெனிஃபிட்ஸையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால தான் டாக்டர் வந்து இவ்வளோ விஷயங்கள் உங்ககிட்ட சொன்னாங்க ஸோ ஆயுர்வேத ஆயுர்வேதாவுக்கு வந்து துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ்லையும் டிஐபி ஒன்ல ஜங்ஷன் மால்லையும் வந்து பிரான்ச்சஸ் இருக்கு கூகுள் பண்ணிங்கனாலே அவங்களுடைய நம்பர் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்
1: தேங்க்யூ
0: தேங்க்யூ
2: ஏய் ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன் பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு பாட்டாச்சு கேட்போம்
0: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்
3: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா ரெண்டும் வேணும் இப்போ சென்னை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர் அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி நம்ம ஒண்ணு பண்ணலாம் ஆகஸ்ட் 8th அண்ட் 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம் மத்தத அவங்க பாத்துப்பாங்க
4: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th அண்ட் 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க
5: There is no place like home There's no home like DAC
6: For registrations call 056 357 9474

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. மெர்சல் மார்னிங் brought to you by ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
3: 89.4 Tamar FM, Namma Radio, Namma Music. Chillax Song of the Hour.
4: Brought to you by
2: Plots Nale, Prop Shil Dane. For details call 056-415-4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்திச் சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தவிக அரசின் புதிய நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து நிதி அமைச்சர் மரிய வில்சன் உரையாற்றி வருகின்றார். சென்னையை உலக தரத்தில் உருவாக்கும் திட்டத்துக்கு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை பள்ளிக் கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. போதையில்லா தமிழ்நாடு திட்டத்துக்கு 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஹெல்மெட், குடிநீர் பாட்டில் வைக்கும் வசதிகள் கொண்ட சைக்கிள் வழங்கப்படும் என்றும் இதற்காக 277 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் அறிவித்தார். பள்ளி பாடத்திட்டம் மறுசீரமைப்புக்கு 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பெண்களுக்கு திருமணத்தின் போது அரசு சார்பில் 8 கிராம் தங்கம் பட்டுப்புடவை வழங்கும் அண்ணன் சீர் திட்டத்துக்கு 812 கோடி ரூபாய் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிகளில் போதைப்பொருள் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் 10,581 எண்ணை விளம்பரம் செய்ய 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக பகுதிகளில் வாழும் மகளிருக்கு வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டத்துக்காக 110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் 17 கோடிக்கும் அதிகமான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இளைஞர்கள் மற்றும் ஜென்சி தலைமுறையினரிடையே வேலையின்மை குறித்த கவலை அதிகரித்து வருகின்றது. இந்த சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி எம்பிக்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு மற்றும் சமூக பாதுகாப்பு குறித்த 10 ஆண்டுகால அறிக்கையை மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் 17 கோடிக்கும் அதிகமான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டிற்கான தரம் 5 புலமை பரிசல் பரீட்சை தொடர்பான அனைத்து விதமான மேலதிக பயிற்சி வகுப்புகள், கருத்தரங்குகள், விரிவுரைகள் மற்றும் பயிற்சி பட்டறைகளை நடத்துவதற்கு இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்படுவதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த தடையானது புலமை பரிசில் பரீட்சை நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை அமலில் இருக்கும். இக்கால பகுதியில் பரீட்சை தொடர்பான மாதிரி வினாத்தாள்களை அச்சிடுதல், விநியோகித்தல் அல்லது பரப்புரை செய்தல் என்பனவும் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து சேவையில் ஈடுபடும் விமானங்களின் சில சேவைகள் தொடர்ந்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. எமிரேட்ஸ், ஃபிளை துபாய், எத்திஹாத், ஏர் அரேபியா உள்ளிட்ட விமான சேவைகள் இன்று சில சேவைகளை ரத்து செய்துள்ளதாக அறிவித்துள்ளன. பிராந்திய பாதுகாப்பு நிலைமைகளால் சில வழித்தடங்களில் தாமதம், நேரமாற்றம் அல்லது ரத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக எமிரேட்ஸ் விமான சேவை தெரிவித்துள்ளது. சில பிராந்திய வழித்தடங்களில் விமான அட்டவணைகள் மாற்றப்பட்டுள்ளதாக

0: விடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. உடனடியாக உயிரிழப்புகள் அல்லது சேதங்கள் குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: சாம்பியாவில் நடைபெற்ற ஏசியன் லெஜண்ட்ஸ் லீகில் கிரிக்கெட் தொடரில் விளையாடிய முன்னாள் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் மீது தடை நடவடிக்கை எடுக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தொடர் சாம்பியா கிரிக்கெட் யூனியனால் அங்கீகரிக்கப்படவில்லை என்று அந்நாட்டின் அதிகாரப்பூர்வ கிரிக்கெட் அமைப்பு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தேவையான அனுமதி அல்லது NOC பெறாமல் இந்த தொடரில் பங்கேற்க முன்னாள் வீரர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Ally since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தின் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களில் வெப்பச்சலன மழை மேகங்கள் உருவாகக்கூடும். இதனால் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை நாட்டின் பல பகுதிகளிலும் கனமழையுடனான வானிலை தொடரும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் அஜ்மானில் 40 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் தற்பொழுது 42 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
3: அர்த்தமாயிட்டா ராஜா.
1: Star of the month.
4: Hello everybody, this is DSP.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். லீகலார் இன்னைக்கு 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் இருக்க போதுங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஏற்கனவே உங்ககிட்ட நம்ம சொல்லியாச்சு. நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருக்காரு. காலை வணக்கம் சார்.
1: காலை வணக்கம்.
0: எஸ், புதன்கிழமை அகைன் ரொம்ப ஒரு தேவையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம் டிஸ்கஷனுக்கு.
1: ஆமா, இதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் வந்ததுனால அந்த அதுல இருந்து இந்த டாபிக் எடுத்திருக்கோம். சோ நான் லத்தீன் பல்மொழி ஆரம்பிச்சிடுறேன். டெபெட்சுவா சுய்கி டோமோஸ் எஸ்ஏ பவிஜியம் டுட்டிசிமம் ரொம்ப நீளமா இருக்கு. எவ்ரி மேன்ஸ் ஹவுஸ் ஷுட் பி அ பர்ஃபெக்ட்லி சேஃப் ரெஃப்யூஜ். தமிழ்ல சொன்னோம்னா ஒவ்வொரு மனிதரின் இல்லமும் நிறைவான பாதுகாப்பு புகலிடமாகும். அதாவது நம்ம வீடு நமக்கு சேஃபா இருக்கணும். அப்படி நம்ம வீடு சேஃபா இருக்கிறது ஒரு விஷயம் வரும்போது நம்ம வந்து எப்பவுமே இந்த வீட்டில் உதவி ஆள் எடுத்துக்கிறோம், டொமஸ்டிக் ஹெல்ப், டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ். அவங்கள எங்களுக்கு உதவியா இருக்கிறதுக்காக எங்களால் வசதி இருக்கு, வசதிப்படுது, அதனால நம்ம உதவிக்கு எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த நாட்டில் அப்படி உதவிக்கு எடுக்கும் போது அதில் நிறைய லீகாலிட்டிஸ் இருக்கு, அது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணி இது பண்ணணும். அதுதான் முக்கியமான இன்னைக்கு நம்ம பேச போறோம்.
0: எஸ், ஹையரிங் டொமஸ்டிக் ஹெல்ப் இன் தி யுஏஇ. வீட்டில் வந்து நம்ம அமர்த்தும் பொழுது ஆட்களை சேர்க்கும் பொழுது என்னெல்லாம் பண்ணணும், அது வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணலாங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், இப்போ டொமஸ்டிக் ஹெல்ப் ஆர் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கும்பொழுது யாரெல்லாம் அந்த கேட்டகரியில் வருவாங்க, அவங்களுக்கான அந்த லீகல் என்டைட்டில்மெண்ட்ஸ் நம்ம அமீரகத்தில் என்ன சார்?
1: ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா நம்ம எப்போவுமே நம்ம ஒரு ஹவுஸ் மேடு சர்வெண்ட்டை பற்றி தான் நினைப்போம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வேறு வேறு ஆளுகளை வைக்கலாம். யூ கேன் ஹாவ் அ செயலர். உங்களுக்கு ஒரு போட் இருக்குன்னா ஒரு செயலர் வைக்கலாம், ஒரு வீட்டு காவலர் வைக்கலாம், ஒரு இடையரை வைக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஃபார்ம் இருக்குன்னா அதில் ஆடு மேய்க்கிறதுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு இடையரை வைக்கலாம். ஏன்னா இப்போ உள்நாட்டவர் மட்டும் இல்லை, வெளிநாட்டவர்களும் இது வச்சுருக்காங்க, ஃபார்ம்லாம் வச்சுருக்காங்க இந்த நாட்டில். அதே மாதிரி குதிரை ஓட்டுபவர், உங்களுக்கு குதிரை இருக்குன்னா குதிரையை மேய்ப்பவர், அதாவது குதிரையை ரெடி பண்ணுறவர், ட்ரெயின் பண்ணுறவர், இல்லைன்னா நாயை ட்ரெயின் பண்ணுறவர், இல்லைன்னா அந்த ஃபால்கனை ட்ரெயின் பண்ணுறவர், அந்த மாதிரிலாம் இருக்குது. இல்லை சாதாரண ஒர்க்கரு, வீடு பார்த்துக்கிறவர், வீட்டில் சமைக்கிறவர், குழந்தைகளை பார்த்துக்கிறவங்க, ஃபார்மில் வேலை செய்கிறவங்க, தோட்டத்தை பார்த்துக்கிறவங்க, இந்த மாதிரி. அதே மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் நீங்கள் வந்து பர்சனல் ட்ரெயினரே வச்சுக்கலாம், சம்பளம் போட்டு ஒரு ப்ரைவேட் டியூட்டர் வச்சுக்கலாம். குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவேன்னா நான் வீட்டில் வச்சு படிப்பிக்கிறேன், அதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வயசானவங்க இருக்காங்க, சோமில்லாத இருக்காங்கன்னா ஒரு ஹோம் நர்ஸ் வச்சுக்கலாம், ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் வச்சுக்கலாம் அவங்க வேலைகளை பார்த்துக்கிறதுக்கு. ஒரு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரும் பிரைவேட் விசாவில் வரலாம், அதாவது உங்கள் ஃபார்மை பார்த்துக்கிறதுக்கு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான இன்னொருத்தர் வந்து உங்கள் ஓட்டுநர், வாகன
0: ஓட்டுநர்,
1: நிறைய வீடுகளில் இருக்கிற விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு 19 ஆக்குபேஷன்ஸ் இருக்கு டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லி, டொமஸ்டிக் ஹெல்ப்னு சொல்லி இந்த கேட்டகரியில். இவங்களோட என்டைட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் சம்பளம் கரெக்டாக போடணும், 10 நாளைக்குள்ளே போடணும். இப்போ நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து 30 எண்ட் ஆஃப் த மந்த்துக்கு முன்னாடி சம்பளம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 10 நாள் அந்த டியூ என்றைக்கு வருதோ 31st பத்து நாளைக்கு டைம் இருக்குது. ஒரு நாளைக்கு லீவு கொடுக்கணும் அவங்களுக்கு, மற்ற தொழில்கள் மாதிரி ஒரு நாள் ரெஸ்ட்டு. 12 மணி நேரம் தான் ஒரு நாள் வேலை செய்ய முடியும், அதில் 8 மணி நேரம் மட்டும்தான் கன்சிக்யூட்டிவாக வேலை செய்ய முடியும். அதே மாதிரி 30 நாள் லீவு கொடுக்கணும், ஒரு வருஷம் வேலை செய்கிறதுக்கு 30 நாள் லீவ் கொடுக்கணும். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம லேபர் லாவில் இருக்கிற மாதிரி தான் இவங்களுக்கும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு டிக்கெட்டு கொடுக்கணும், பயணச்சீட்டு வாங்கி கொடுத்து அவங்க போயிட்டு வரணும். அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம சாதாரண இதில் 15 நாள் தான் லீவ் இருக்குது. நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம்னா, நிறுவனத்தில் வேலை செய்கிறோம்னா இவங்களுக்கு வந்து 30 நாள் மெடிக்கல் லீவ் எடுத்துக்கலாம்.
0: ஓ ஓகே, நம்ம போன வாரம் கூட சிக் லீவ் பற்றி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஓகே,
1: லீவை பற்றி பேசிட்டு இருந்தோம், அதில் தான் இந்த டாபிக் வேறு வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த டாபிக் எடுத்தோம்
0: இன்னைக்கு.
1: அவங்களுக்கு வந்து 30 நாள் சிக் லீவ் எடுக்கலாம். அவங்க வந்து என்ன டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸுங்கிறதுனால அவங்களுக்கு 30 நாள் சிக் லீவ் எடுக்கலாம். அப்புறம் வந்து அவங்களோட பாஸ்போர்ட்டு ஐடி எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கணும். அவங்களுடைய முதலாளி வந்து அரபாபுன்னு சொல்லுவாங்க அரபியில், அவங்க வந்து எடுத்து வச்சுக்க முடியாது.
0: ஓகே, இவங்களுக்கும்.
1: ஆமாம், அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்ககிட்ட தான் இருக்கணும்.
0: இருக்கணும். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்து லீகலி அவங்களுக்கு இருக்க
1: அவங்களுக்குரிய என்டைட்மெண்ட்ஸ். அது எல்லாரும் இந்த வீட்டு வேலை செய்யவங்களும் புரிஞ்சுக்கணும், வீட்டு வேலைக்கு ஆள் வச்சிருக்கவங்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களும் கரெக்டாக அதை பார்த்துக்கணும்.
0: கரெக்ட் கரெக்ட். ஓகே, இந்த டெப்தா வந்து நம்ம இன்னும் சில விஷயங்கள்லாம் பேச போகிறோம். அதாவது டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ் எப்படி ரெக்ரூட் பண்ணுறது, என்னெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் நீங்களும் வந்து ஆஃப் ஏரில் சார் கிட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த டாபிக்னு இல்லாமல் வேறு எந்த டாப்பிக்காக வேணாலும் இருக்கலாம். 800-8940 கால் பண்ணுங்க. Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கிறீங்க?
1: அது ஒண்ணு இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறது, அது காடுனேன் கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddie.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்க.
0: நம்ம 89.4 தமிழ் FM லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் FM ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்ட்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
5: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
6: எனி க்ளூ?
5: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா
6: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
5: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
0: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில் கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண்
7: மற்றும்
8: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
0: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
8: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்?
0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மெரிசல் மார்னிங்ல லீகல் ஆர்ல இன்னைக்கு நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருக்காரு. டொமஸ்டிக் ஹெல்ப் நம்ம யுஏல பணி அமர்த்தணும் அப்படின்னா ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் என்னென்ன, டொமஸ்டிக் ஹெல்ப்பா வேலைக்கு போறவங்களும் சரி, டொமஸ்டிக் ஹெல்ப்பை வந்து வீட்டில் எம்ப்ளாய் பண்றவங்களும் சரி, நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சட்ட திட்டங்கள்லாம் என்னென்னு பேசிட்டு இருக்கோம். டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்னா யாருன்னு சொன்னீங்க சார், அந்த கேட்டகரியில ஒரு 19 ப்ரொஃபஷன்ஸ் நீங்க வந்து சொன்னீங்க. இப்போ டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்றதுக்கான அந்த ப்ராப்பரான ப்ராசஸ் என்ன, அண்ட் இதுக்கு நடுவில் வந்து நம்ம இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸஸ் பத்தி எல்லாம் பேச வேண்டி வரும். சோ அந்த ரெக்ரூட்மெண்ட் ஆபீசஸ் அவங்களுடைய ஆப்ளிகேஷன்ஸ் இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சார்.
1: இது நம்ம ஒரு ஹாட் டாபிக்கா வந்தது. இன்னொரு விஷயம் வந்து இதுல ஹாட் டாபிக்கா வந்த விஷயம் வந்து இப்ப ரீசெண்டா வந்து நிறைய இந்த மாதிரி கம்பெனிஸ ஃபைன் பண்ணிருக்காங்க. 42 கம்பெனிஸ புடிச்சு ஃபைன் பண்ணி because they have not done it right in Chile. கரெக்டா விசாஸ் பண்ணல, கரெக்டா சம்பளம் கொடுக்கல, கரெக்டா இது பண்ணலன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வந்து இது பண்ணிருக்காங்க. சோ அது வந்து இந்த நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் ரெக்ரூட் பண்ணலாம். இந்த மாதிரி வீட்டு வேலை செய்பவர்களை வந்து நீங்கள் டைரெக்டாக உங்கள் விசால கொண்டு வரலாம். நீங்கள் அமீரகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் வெளிநாட்டவராக இருந்தாலும் உங்களுக்கு அந்த அந்த அந்த க்ரைட்டீரியாவில் வரீங்கன்னா, சேலரி க்ரைட்டீரியா அந்த மாதிரி ஹவுஸ் க்ரைட்டீரியாலாம் வரீங்கன்னா நீங்கள் ரெக்ரூட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ வந்து ரொம்ப ரீசண்டாக வந்து ரொம்ப முக்கியமாக படுறது வந்து இந்த மாதிரி கம்பெனிகள் இருக்காங்க, உங்களுக்கு அவுட் சோர்ஸ் கம்பெனிஸ் ஏஜென்சிஸ் மாதிரி. இப்போ அவங்க வந்து அவங்களே எல்லாம் பார்த்துக்குவாங்க, ரெக்ரூட்மெண்ட் விசா எல்லாம் பார்த்துக்குவாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு மாதம் மாதம் அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுத்துனா அவங்க ஒரு அமௌண்ட்டு கட்ட எடுத்துட்டு மீதி அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் ப்ரொவைடிங் யூ த ஸ்டாஃப். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு டெம்பரரியாக ஸ்டாஃப் வேணும்னா இந்த கிளீனிங் கம்பெனி மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குது, மெய்ட் கம்பெனி அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்க வந்து தே வில் ப்ரொவைட் யூ ஆன் அன் ஆர்லி பேசிஸ் ஆர் டெய்லி பேசிஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். லாங் டேர்ம் தேவை இல்லைன்னா அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த கம்பெனிஸ் வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ் இவங்களுக்கு சில க்ரைட்டீரியா இருக்கு. இப்போ அந்த க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் இன்ஃபர்மேஷன் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு, என்னென்ன ஒர்க் என்னென்ன வேலை பண்ணணும், அவங்க சைக்காலஜிக்கலி ஃபிசிக்கலி ப்ரொஃபஷனலி ஃபிட்டாக இருக்காங்களா. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கெல்லாம் நம்ம விசா ரினுவல் போகும்போது இந்த HIV டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த ஹவுஸ் ஒர்க்கர்ஸுக்கு வந்து அவங்களுக்கு எக்ஸ்ரே டிபி செக் அதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அவங்க வந்து நம்ம வந்து இங்கே வந்துட்டு மெடிக்கல் பண்ணலாம், அவங்க வந்து ஊர்லேயே மெடிக்கல் பண்ணிட்டு வரணும்.
0: ஓகே, ஓ
1: அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்கள எடியூகேட் பண்ணுறது லோக்கல் கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ், பப்ளிக்கில் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, மற்றவங்கள ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி இந்த லோக்கல் கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸு வந்து அவங்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா தே கேன் ஹர்ட் தி ஹவுஸ் ஹோல்ட் வித்தவுட் நோயிங் த கஸ்டம்ஸ். அதே மாதிரி ஒரு டெம்பரரி அக்கமடேஷன் கொடுக்கும்போதும் அவங்க இம்மிடியட்டாக கொண்டு வந்து அவங்க பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெம்பரரி அக்கமடேஷன் கொடுக்கும்போது அதுவும் டீசெண்டான அக்கமடேஷனாக இருக்கணும், ஒரு வித் ரெஸ்பெக்ட். அந்த ரைட்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க, என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி எல்லா டாக்குமெண்டேஷனும் எல்லாம் அந்த வேஜஸ் பே பண்ணுறது எல்லாம் ப்ராம்ப்டாக இருக்கணும், டாக்குமெண்டேஷனும் ப்ராம்ப்டாக இருக்கணும். இதனால தான் இந்த கம்பெனிஸை வந்து பிடிச்சி ஃபைன் பண்ணியிருக்காங்க. அவங்கள பனிஷ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இவங்க வந்து இந்த கரெக்டாக டாக்குமெண்டேஷன் வைக்கிறது இல்லை, இந்த மாதிரி இது ஃபாலோ பண்ணுறது இல்லை. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி கமிஷன் ஃபினான்ஷியல் ரிவார்ட் ஃப்ரம் த ஒர்க்கர்ஸ். இது நிறைய பேர் வந்து ஊரில் வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கமிஷன் வாங்குறது, அதுக்கு ஒரு ரேட்டு வாங்குறது, நீட்டிக்கிறது பணம் கூட இது. இந்த என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு கமிஷன் வாங்கி இந்த ரெக்ரூட் பண்ணுற அவங்கள்கிட்டே ஒரு ஃபீஸ் வாங்கிட்டு அங்கேயும் டிக்கெட்டு, நீ டிக்கெட் ஒன் டிக்கெட் நீயே பே பண்ணிக்கோன்றது, இங்கேயே ஒரு டிக்கெட்
0: வாங்குறது,
1: அதெல்லாம் நம்ம தமிழ கொலோக்கியலா சொன்னோம்னா ஃப்ராடு தனம் தான், அது வந்து செய்யக்கூடாது
0: செய்யக்கூடாது.
1: ஸோ இது வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இந்த கம்பெனிஸ்க்கு வச்சிருக்காங்க. அந்த கம்பெனி ஃபாலோ பண்ணலன்னா அவங்களுக்கு வந்து ஃபைன்லாம் கொடுக்குறாங்க. நம்ம டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸாக வர்றவங்களும் அவங்க ரைட்ஸை தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் குடும்பத்திலேயோ உங்கள் யாராவது டொமஸ்டிக் ஒர்க்கராக வராங்கன்னா, இந்த மாதிரி ஏஜென்சி வழியாக வராங்கன்னா, அவுட் சோர்ஸ்டாக வராங்கன்னா, அவங்களும் அவங்களுடைய உரிமைகளை தெரிஞ்சிருக்க வேண்டும்.
0: கரெக்ட்,
1: ரொம்ப முக்கியமான விஷயம்.
0: ஸோ இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இதை ஸ்பெஷலி எடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் பேசுறதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆஸ் ஆல்வேஸ் ஆஃப் ஏர்ல பாட்டு போகிற கேப்ல சார் கிட்ட இன்னைக்கு நம்ம பேசுகிற இந்த தலைப்பு இல்லாமல் வேற ஏதாவது தலைப்பு சார்ந்து வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு, குவிக்கா அதுக்கு ஒரு லீகல் கன்சல்டேஷன் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப் ஏர்ல 800-8940 கால் பண்ணி நீங்கள் பேசலாம்.
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
4: காந்த கண்ணடகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். The back ல புஷ்

0: சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRI நீங்க. அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRI டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கங்கறத பத்தி பேச வர போறாங்க. சோ மறக்காம கேளுங்க.
1: There is no place like home. There's no home like that.
2: அப்புறம் என்ன இசை போயிலே சொல்லிட்டாரு, August 8th and 9th மறந்துடாதீங்க.
0: For registrations call 056-357-9474.
3: We'll be back after a short commercial break.
4: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
2: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
5: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல வாங்கி தரஞ்சே போறாரு சார்.
2: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
0: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் August 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் SimplySouth.tv.
6: இன்னையிலிருந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதியா தூங்க கூட முடியாது.
7: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
8: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: இது வரைக்கும் டைரக்டரா கலக்கிட்டு இருந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ ஹீரோவா தேவதாசா ஸ்கிரீனையும் கலக்க போறாரு.
9: உலகம் ரொம்ப பெருசு.
2: August 7th, mark your dates.
10: போலீஸ கொல்லுவா, ஒரு டாக்டர கொல்லுவா,
2: ஒரு ரிபல், ஒரு ஆபத்தான உலகம். Blood, love, loyalty. இதை விட பெருசா action, drama, full on mass.
0: Anirudh Music ல DC August 7 முதல் releasing in cinemas by the Plot Pictures.

0: 10:44 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு லீகல் ஆர்ல நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருக்காரு. டொமஸ்டிக் ஹெல்ப் நம்ம யுஏல பணி அமர்த்தணும்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சட்ட திட்டங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத இந்த நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ அடுத்ததா சார், நாட் ஃபுல் டைம், பார்ட் டைமா கூட வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ அதுக்கான ப்ராசஸ் என்ன? அண்ட் இந்த ஃப்ரீலான்ஸ் விசாஸ் அப்படிங்கிறாங்க, ஸோ அது இவங்களுக்கும் பொருந்துமா? வாட் இஸ் தட்?
1: அதாவது பார்ட் டைம் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸை வந்து நீங்கள் அந்த மாதிரி ரெக்ரூட் பண்ண முடியாது.
0: ஓகே,
1: ஒரு கம்பெனியில் அவங்க வேலை செய்கிறாங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைமாக அவங்க வந்து வேலை செய்யலாம் கான்ட்ராக்ட் பேசிஸில். அதாவது ஒரு கிளீனிங் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, உங்களுக்கு டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களுக்கு கிளீனிங் வேலை செய்ய வேண்டியிருக்கு.
0: ஓகே,
1: அவங்க வந்து க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்க.
0: ஓகே,
1: உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து அந்த கம்பெனி கூட, அவங்க வந்து கம்பெனியோட ஸ்டாஃபு, ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ இல்லை ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு சொல்லி நீங்கள் கம்பெனிக்கு பணம் கொடுக்குறீங்க. அதெல்லாம் லீகல் தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு கான்ட்ராக்ட், கம்பெனியோட கான்ட்ராக்ட் இருக்கு, உங்களுக்கு கம்பெனியோட கான்ட்ராக்ட் இருக்கு, இட்ஸ் ஆல் கிளீன், எதுவுமே என்ன பிரச்சனையும் ஆக போறதில்ல. ஆனால் இந்த சோ கால் ஃப்ரீலான்ஸ் விசாஸ்ன்னு சொல்லி எங்கேயாவது போய் ஒரு விசா போட்டுட்டு ஒரு வீடாக போய் வேலை செய்கிறவங்க நீங்கள் வேலைக்கு வச்சிங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான்.
0: நம்ம வீட்டில் இந்த டோரில் இந்த சிட்டெல்லாம் வரும், ஐ கேன் டேக் கேர் ஆஃப் பேபி, ஐ கேன் குக் அப்படின்னா,
1: அவங்கள வேலைக்கு வச்சிங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள ஜாமான் அடிச்சிட்டு போயிட்டாங்க இல்லைன்னா அவங்க ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50,000 ஃபைனு, அவங்களுக்கு 10,000
0: ஃபைனு.
1: புரியுதா? ஸோ அதனால எப்பவுமே நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த பார்ட் டைமா வேலைக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் விசாலாம் அங்கே இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு ஆளுகளை வேலைக்கு வைக்க வேணாம். ரொம்ப ரிஸ்கான விஷயம், ஏதாவது கிரிமினலாக நடந்துருச்சுனாலும் உங்களை ரிப்போர்ட் பண்ணக்கூட முடியாது. ஒரு நகையை பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா உங்களால் நீங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50,000 ஃபைனு. புரியுதா? அதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி இறங்கியும் இருக்காங்க. அதனால எப்போவுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய, இன்னசென்ட்டாக இருக்கவங்க இருக்காங்க, பட் இந்த ஃப்ரீலான்ஸ் விசாவில் இருக்கேன், நான் பார்ட் டைமில் உங்களுக்கு வேலை செய்கிறேன், இந்த மாதிரி துண்டு டோர் கடியில் துண்டை போட்டு இது பண்ணுறேன்னு நிறைய ஹை செக்யூரிட்டி பில்டிங்ஸ்லாம் அந்த மாதிரி ஆளுகளை விட மாட்டாங்க உள்ள. ஆனால் நிறைய பில்டிங்ஸில் அந்த அவங்க செக்யூரிட்டியை சரி கட்டி உள்ளே வந்துடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து ரிஸ்க்கு உங்களுக்கு தான், அதனால அந்த ரிஸ்க்கை மட்டும் நீங்கள் எடுக்காதீங்க.
0: ஓகே ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்போ போகிறீங்கனாலும் இந்த மாதிரி ப்ராப்பர் கம்பெனிஸ், ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அந்த துண்டு சீட்டில் இருக்கிற நம்பரில் அவங்க மேபி 10 dirhams per hour, 20 dirhams per hour, லைக் வாட் எவர் கம்மி விலைக்கு வராங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம பே பண்ண வேண்டிய ப்ரைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். குயிக்காக வந்து டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா?
2: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty, monthly EMI vero 966 dirhams. Da
0: சர மாதிரியா வந்து நம்ம டிசைன் டிஸ்ட்ரிக் தாண்டி ராசல்கோ ரோடு அப்படியே அல்கேல கனெக்ட் ஆகக்கூடிய அந்த டைரக்ஷன்ல பார்த்தோம்னா ரெண்டு பக்கமுமே 1, 2, 3, 4, 5, 6 கிராஷஸ் வந்து எனக்கு தெரியுது. ஸோ ரொம்ப நேரமா அங்கே ஸ்டக்காக இருக்கீங்க, டிராஃபிக் நகரவே இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து 5, 6 கிராஷஸ் ரெண்டு டைரக்ஷன்ஸ்லயும் நடந்திருக்கு. அதனால தான் ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க.
2: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. 89.4 Tamil FM, நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். போங்க
3: There's no home like that.
4: For registrations, call 056-357-9474.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
2: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's

0: RSL Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: ஓகே, மெரிசல் மார்னிங் வந்து நம்ம ரேப் பண்றதுக்கான டைம் ஆயிடுச்சு. அண்ட் லீகல் ஆர்ல நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருந்தாரு. டொமஸ்டிக் ஹெல்ப் நம்ம அமீரகத்துல பணி அமர்த்தணும்னா அதுல இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுலாம் பேசியாச்சு. அண்ட் ஆஃப் ஏர்லயும் வந்து சில கேள்விகள்லாம் எடுத்தோம் இல்லையா. ஸோ அதுல எந்த சிச்சுவேஷனுக்கான ஒரு எந்த ப்ராப்ளம்கான பதில் வந்து நம்ம கொடுக்க போறோம் சார்? க்வெஸ்டன்,
1: அதாவது ஒருத்தர் வந்து 8 வருஷமா ஓட்டுநராக வேலை செய்கிறார் வீட்டில், அவருக்கு வந்து இது லீவு மாதத்துக்கு ஒரு நாள் தான் கொடுக்குறாங்க. அவர் ஓட்டுநராக வேலைக்கு வச்சுருக்காங்க, ஆனால் புல் வெட்டு அதை செய் இதை செய் தண்ணி ஊற்று அது இதுன்னு வேலை செய் சொல்கிறாங்க.
0: ஓகே,
1: அப்போது இதில் வந்து நான் என்ன தான் செய்ய முடியும் சார்? இப்போ நான் அவர்கிட்ட கேட்டது வந்து 8 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்க, அதாவது உங்களுக்கு அந்த மாதிரி உங்கள் கண்டிஷன்ஸ் அவங்க கீப் அப் பண்ணலன்னா நீங்கள் வேலையை விட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். நீங்கள் ஒத்துக்கிட்டு அதை செய்யும்போது அதுக்கு ஆக்ஷன் எடுத்து, சார் இப்போ நான் விட்டுட்டு போகிறேன், எனக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட் கொடுப்பாங்களா, என் சம்பளத்தை குறைச்சிட்டாங்க, கையில் தான் கொடுக்குறாங்க. இவங்களுக்கும் அந்த ஊதிய பாதுகாப்பு அமைப்பு இருக்குது, வீட்டு வேலை செய்வாங்க, அந்த வழியாக தான் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த அவங்களும் இப்போ வந்து இந்த மனித வளம் மற்றும் அமீரக மயமாக்கல் அமைச்சத்துக்குள்ள தான் வராங்க வீட்டு வேலை செய்பவர்களும். ஸோ அதனால் உங்களுக்குள்ள உரிமைகள் இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் உரிமைகளை பாதுகாப்பது உங்கள் கடமை. அவங்க வந்து உங்கள் உரிமைகள் கொடுக்கலன்னா நீங்கள் வந்து சார் அது முடியாது, என்னால் இந்த மாதிரி முடியாது, நீங்கள் எனக்கு என்னோடய உரிமை கொடுக்கணும், இல்லைனா நான் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்போவே கிளம்பிடணும். நீங்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு எனக்கு பிரச்சனை வருமோ அது வருமோ இது வருமோன்னு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வேலையை விட்டு போகும்போது சார் இந்த 4 நாள் கொடுக்க வேண்டிய லீவு 1 நாள் தான் கொடுத்தாங்க, 1 நாள் லீவ் கொடுக்கல, அதுக்கு எதாவது கிடைக்குமான்னு அதுதான் அவரோட கேள்வி. என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் தான் ஒத்துக்கிட்டு வேலை செஞ்சுருக்கீங்க, அதை ப்ரூவ் பண்ணவும் முடியாது வேலை செஞ்சீங்க வேலை செய்யலைன்னு. ஸோ அதனால் உங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது உங்களுடைய வேலை. அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து வீட்டு வேலை செய்யும்போது உங்கள் உரிமைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்கள் உரிமைகள் நசுக்கப்படுகிறது என்று தெரிந்தால் அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருங்க. அதாவது ஓட்டுநர் வேலை செய்வங்களா, அவங்களுக்கு வேறு ஓட்டுநர் வேலை கிடைக்கும், அவங்க வந்து ஸ்கில் லைசன்ஸ் இருக்குது, ஸ்கில்டு, அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.
0: ஓகே ஓகே. ஸோ அந்த ஒரு பயத்தை விட்டுட்டு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பார்க்கணும்,
1: போல்டா இருக்கணும்,
0: போல்டா இருக்கணும். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அ லாட். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷோவாக இருந்தது. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நானும் அப்படியே குவிக்கா பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மதுவும் தயாரா இருக்காரு மசாலா கேஃபேக்கு. அவரோட நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நாளை காலையில 7 மணிக்கு திருப்பியும் மெரிசல் மார்னிங்ல பேசுவோம். ஓகே, டேக் கேர், டாடா, பாய்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
1: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: 2,000 கோடி நிதியுடன் வெற்றி மடிக்கணினி திட்டம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2,000 கோடி நிதியுடன் வெற்றி மடிக்கணினி திட்டம் செயற்படுத்தப்படும் என தமிழக பொது நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாயும் வெற்றி மடிக்கணினி திட்டத்துக்கு 2,000 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தை செயற்படுத்த 165 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், இது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் தொழில் முனைவு திறனை ஊக்குவிக்கும் திட்டம் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்தார். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறைக்கு 2,022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளை உலக அரங்குக்கு கொண்டு செல்ல தமிழ்நாடு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்றும், இதற்காக 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் காணொலியை நீக்கியதற்காக மன்னிப்பு கேட்குமாறு மெட்டாவுக்கு நாடாளுமன்ற குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இல்லையெனில் பாதுகாப்பு உரிமையை இழக்க நேரிடும் என்று மெட்டாவுக்கு நாடாளுமன்ற குழு தெரிவித்துள்ளது. பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே தலைமையிலான நாடாளுமன்ற குழு பிரதமர் நரேந்திர மோடியின் காணொலி நீக்கப்பட்ட விவகாரத்தில் மெட்டா நிறுவனத்திடம் மன்னிப்பு கோரியுள்ளது. 1.4 பில்லியன் இந்தியர்களின் பிரதிநிதியான பிரதமரின் காணொலியை நீக்கியது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என்று அந்த குழு தெரிவித்துள்ளது. மெட்டா நிறுவனம் அந்த காணொலியை தவறுதலாக நீக்கியதாக கூறி பின்னர் மீண்டும் வெளியிட்டது. அதனால் இந்த விளக்கம் போதுமானதாக இல்லை என்று நாடாளுமன்ற குழு தெரிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையின் ரத்மலாத ஸ்ரீ ஞானேந்திர வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் இன்று காலை கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் பாதாள உலகக் குழுவின் தொடர்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரு மாடி வீடொன்றின் மீது 2 கைக்குண்டுகள் வீசப்பட்டதாகவும், அதில் ஒன்று வெடித்துள்ள நிலையில் மற்றைய கைக்குண்டு வீட்டின் தோட்டத்தில் விழுந்து கிடந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த தாக்குதலினால் எவருக்கும் எவ்வித உயிராபத்தும் ஏற்படவில்லை என்பதுடன் வீட்டின் 2 ஜன்னல் கண்ணாடிகள் மாத்திரமே சேதமடைந்துள்ளன. தாக்குதலுக்கு இலக்கான வீட்டின் உரிமையாளர் தற்போது வெளிநாட்டில் வசிப்பதாக கூறப்படும் ரசல் அலூசியஸ் ஸ்மித் என்பவரின் தந்தையின் சகோதரருடைய மகன் என தெரியவந்துள்ளது.
2: அமீரக செய்திகள்.
1: அபுதாபி சிவில் பாதுகாப்பு ஆணையம் கட்டட உரிமையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட பராமரிப்பு நிறுவனத்துடன் லிப்ட் பராமரிப்பு ஒப்பந்தம் இல்லாத கட்டட உரிமையாளர்களுக்கு 5,000 திர்ஹாம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயன்பாட்டில் உள்ள கட்டடங்கள் மற்றும் கட்டுமானத்தில் உள்ள கட்டடங்களுக்கு இந்த விதி பொருந்தும். தனியார் சுயாதீன வீடுகள் மற்றும் குடியிருப்பு தொகுதிகளுக்கு இந்த விதி பொருந்தாது. கட்டடங்களில் உள்ள அனைத்து லிப்டுகளுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்துடன் செல்லுபடியாகும் பராமரிப்பு ஒப்பந்தம் இருப்பதை கட்டட உரிமையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். நீராவி கொதிகலன் அறைகளுக்கான பாதுகாப்பு மற்றும் தீ தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றாதோருக்கு 10,000 திர்ஹாம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் என்றும், சிவில் பாதுகாப்பு அனுமதியின்றி ஒளிரும் விளம்பர பலகைகளை கட்டிடங்களில் நிறுவினால் 10,000 திர்ஹாம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அபுதாபி சிவில் பாதுகாப்பு ஆணையம் அறிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
1: ஜப்பான் அமெரிக்க தயாரிப்பிலான டோமாஹோக் ஏவுகணையை சோதித்ததற்கு வடகொரியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட டோமாஹாக்

0: தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக தனது பாதுகாப்பு திறன்களை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பியாங்யாங் கூறியுள்ளது.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: மேற்கிந்திய தீவுகள் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காம் நாள் ஆட்டம் இன்று நடைபெறவுள்ளது. நேற்று நிறைவுக்கு வந்த மூன்றாம் நாள் ஆட்டத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி தமது இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்துள்ளதுடன் ஆட்ட நேர முடிவு வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 103 ஓட்டங்களை பெற்றிருந்தது. மேற்கிந்திய தீவுகள் அணி முதல் இன்னிங்ஸில் 344 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. பாகிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் நேற்று பதிலடித்தாடியதுடன் 387 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்த போட்டியின் நான்காம் நாள் ஆட்டம் போர்ட்டோ ஸ்பெயினில் இன்று தொடரவுள்ளது.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமெரிக்கத்தில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை ஓரளவு மேகமூட்டமான வானிலை நீடிக்கும். கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் வெப்பச்சலன மேகங்கள் தொடர்ந்து உருவாகுவதால் பிற்பகல் வேளைகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று நாட்டில் பொதுவாக பல பகுதிகளிலும் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும். கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் இன்றும் மழையுடனான வானிலையை எதிர்பார்க்க முடியும். மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இதனால் திறந்தவெளி பகுதிகளில் தூசி பறக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: நேத்துக்கு தான் நம்ம பேசிட்டு இருந்தோம், பார்த்தா அப்படியே நீ காலையில எழுந்தவனே பகல ஸ்கை ராக்கெட் ஆகி கிடக்குங்க, கோல்டு சுருங்கி ஏறி போச்சு.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet app download பண்ணுங்க. Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: ஓவர் நைட்ல 7 திர்ஹாம் சேரி இருக்கு. கோல்டோட விலை 24 கேரட் தங்கம் 502.25, 22 கேரட் தங்கம் 465 திர்ஹாம்ஸ், 21 கேரட் தங்கம் 445.75, 18 கேரட் தங்கம் 382.25 திர்ஹாம்ஸ் இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை
2: Brought to you by Ain Gold Wallet la neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 89.4 தமிழ் எஃப்எம்ல மது வந்திருக்கேன் உங்களோட பேசுறதுக்காக. மசாலா கஃபே நிகழ்ச்சியில உலகத்திலே சூடான இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா சூரியன். உலகத்துல இல்ல, சூரியன் உலகத்திலே கிடையாது, கேலக்சியில்னு வச்சுக்கீங்களேன். சரி ஓகே. ஸோ இந்த இந்த சோலார் சிஸ்டத்துல சூடான ஒரு இடம்னா அது சூரியன். ரெண்டாவது சூடான இடம் வந்து வெயில்ல பார்க் பண்ண காருக்குள்ள, அதாவது நீங்க வந்து உங்க காரை பார்க் பண்ணிருக்கீங்க வெயில்ல, அதுக்குள்ள போய் ஏறீங்க அப்படின்னா அப்போ ஒரு சூடரும் பாருங்க, ஐயோ அதெல்லாம் வந்து வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸோட கார்லலாம் போய் நான் ஏறி உட்காரும் போது உண்மையிலே ஆர்மி தாண்டா கிரேட்டு அப்படின்னு சத்தியன் சொல்லுவார். ஏன்னா டெய்லி அவங்க அப்படி தான் உட்காந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் ஈஸியா உனக்கு என்னப்பா கார் வச்சிருக்க அப்படின்னு சொல்றோம், பட் நோ.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ பார்க்ட் கார் லெஃப்ட் இன் த யூஏஇ சம்மர் அப் டு 60 degrees வரைக்கும் வெயில உள்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த காருக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சில்ட்ரனையோ பெட்ஸையோ வெஹிக்கிள்ஸ்க்குள்ளே வச்சுட்டு போகிறது எந்தளவுக்கு டேஞ்சரஸ் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வித்தின் மினிட்ஸ் டைரக்ட் சன்லைட் வந்து காரை பயங்கரமாக சூடாக்கும் அப்படின்னும், இதனால் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் முக்கியமாக நீங்கள் வந்து சில பல வார்னிங் சைன்ஸ்லாம் இக்னோர் பண்ணவே கூடாது. அதை தாண்டி உங்கள் உடல்லையும் சரி உங்கள் கார்லேயும் சரி வார்னிங் சைன்ஸை இக்னோர் பண்ணவே கூடாது. உங்கள் வெஹிக்கலை த பெஸ்ட் கண்டிஷனில் வச்சுக்கிறதுக்கான த பெஸ்ட் டைம் இது மட்டும்தான். லைஃப் செஞ்சு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா தள்ளி போடாமல் சர்வீஸ் பண்ணிடுவோம்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: Back to back.
3: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
2: ஜிடி நாயுடு, அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
3: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல வாங்கி தனஞ்சே போறாரு சார்.
2: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது. சிறு துளி போடும்
4: கண்டது என்ன பேரு? மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
2: Distributed by Homescreen Entertainment. Associate Partner SimplySouth.tv.
5: இன்னேலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது.
6: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
2: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
7: தொடர்புகளுக்கு 0555 243 536 அல்லது யாழ் கல்வியகம் .com.
2: ALD Properties இன் 4th ஆண்டு

எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646. செழித்தையும் தமிழே.

நிலையங்கள் வளமிக்க முழமுற்ற தி தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: நேற்று வந்து பானா காத்தாடி காமெடி பார்த்துட்டு இருந்தேன் சும்மா யூடியூப்ல. அப்போ வந்து அந்த திருநெல்வேலி பாஷையில் ஒரு போலீஸ் பேசுவார்ல, எனக்கு ஒரு ஸ்லாங் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு கம்பெனி, அது ஒரு பத்திரிகை நிறுவனம், அங்கே இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் வந்து திருநெல்வேலிக்காரங்களாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து என்கிட்ட பேசுவாங்க சும்மா, நாங்கள் எஃப்எம் டிபார்ட்மெண்ட்டில் இருப்போம், நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும் போல பேசுவாங்க, ஏழை தம்பி எப்படி இருக்கா, ஏன் நல்லாக்கியா, ஐயா வராக இன்னைக்கு தெரியுமா அப்படி பேசுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்லாங்கே, வந்து எனக்கு சுத்தமாக வராது, ஐம் சாரி நான் அந்த ஸ்லாங்கை யூஸ் பண்ணதுக்கு. ஆக்சுவலாக அதை கற்றுக்கணும் அந்த மாதிரிலாம் பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் இருந்தாலும் நல்லா பேசுவாங்க அவங்க, அவங்க சில வார்த்தைகள்லாம் நமக்கு புரியவே புரியாது. அதே மாதிரி தான் கோயம்புத்தூர் ஸ்லாங்லேயும் சில வார்த்தைகள் நமக்கு சுத்தமாக புரியவே புரியாது. ஃபஸ்ட்டு கிரிக்கெட் மேட்ச் ஆடலாம்னு சொல்லிட்டு நாங்களாம் கோயம்புத்தூர் போயிருந்தோம், 10 ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து விதவிதமான ஆட்கள்லாம் போயிருந்தோம் ஊரில். அப்போ என்னாச்சுன்னா ஒரு கோயம்புத்தூர் ஆட்சி வந்திருந்தோம், அவன் சொன்னால் எனக்கு என்ன கிரவுண்ட் இத்தாச்சோடு இருக்குது, இத்தாச்சோடா இத்தாச்சோடனா என்னடா அப்படின்னு, எனக்கு ஏனுங்க இத்தாச்சோடு தெரியாதா உங்களுக்கு அப்படின்ட்டு போயிட்டா. ஸோ இதை நான் எதுக்கு சொன்னேன்னா, எதுக்காகவும் இல்லை, பொதுவாக சொன்னேன். நீங்கள் இப்போ கால் பண்ணி உங்களுக்கு பாட்டு கேட்கலாம், என்ன பிடிச்ச பாட்டுன்னு சொன்னீங்கன்னா அந்த பாட்டு நான் அப்படியே ப்ளே பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்கள் 800-8940 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 800-8940-40. அண்ட் யூஏக்கு வெளிலேருந்து கூப்பிட்றவங்க எங்கேயாவது இருக்கீங்களா, டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட், ரஷ்யா, கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், +971-43-59-5525 கால் பண்ணுங்கள். வணக்கம், யாரங்க இருந்து பேசுகிறீங்க?
1: குட் மார்னிங்.
0: குட் மார்னிங் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: என்னோட பேர் ராஜேஷ்.
0: ராஜேஷ் புரியல, மலையாளியோ? என்ன பாட்டு வேணும் மிஸ்டர் ராஜேஷ்க்கு? போதுமா, நல்லா இருக்கு, கியூட்டா பாடுறீங்க.
1: ஷார்ட்டா கேட்டேன், ஆனா சூப்பர் பாட்டு,
0: சம சம பாட்டு. வசூல் ராஜா MBBS படம்
1: ரொம்ப நாளாயிட்ட அந்த பாட்டு கேட்டேன்.
0: நம்ம இந்த படம் மலையாளத்துல உண்டா? பொன்னிநிதி பாட்டு கேட்டாரு அதை எனக்கு ரிமைண்டர் மெசேஜ் வேறு போட்டார், தலைவா இன்றைக்கி அந்த பாட்டை நான் கண்டிப்பாக உங்களுக்காக ஏதாவது ஒரு கேப்பில் போட்டு விட்றேன் சரியா, இல்லைனா நான் கூட பேசாமல் அந்த பாட்டை போட்டு விட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஆழ்வார்பேட்டை பாட்டு வருது, கேட்டுடுவாங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth மற்றும் city seasons hotel burj man dubai ல august 8th and 9th 10 AM to 7 PM dat developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க, உங்க favorite location ல property-ய வாங்குங்க.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4, கராமா.
1: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRI நீங்க அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRI டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கங்கறத பத்தி பேச வர போறாங்க. சும்மா மறக்காம கேளுங்க.
2: There is no place like home. There's no home like that.
0: அப்புறம் என்ன இசை போயிலே சொல்லிட்டாரு, August 8th and 9th மறந்துடாதீங்க.
1: For registrations call 056-357-9474.
0: உங்க பிரெக்னன்சி ஜேர்னிய ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூபார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க. அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: வெல்கம் பேக் டு மசாலா கஃபே. இது 88.4 தமிழ் எஃப்எம். அண்ட் உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இப்போ நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் கோல்ட் காயின் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன் கோல்டு வாலெட் ஆப்பை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது. இன் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது தமிழ் எஃப்எம் ப்ரோமோ கோட யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு காயின் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணும். அவ்வளோதான், 0502528940 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணணும். உங்கள் வேறு எமிரேட் நேம்லாம் போட்டுருங்க. இன் கோல்டு வாலெட் ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆஸ்லுவாஸ் ஒன் கிரகாம்லேருந்தே கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னைக்கெலாம் பாருங்கள் சர்ரன் காலையில் வந்து கோல்டு ஏற ஆரம்பிக்குது. ஸோ வாலடையில் இருக்கக்கூடிய இந்த கோல்டு மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்புகளும் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் நகையாகவும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது ரிடெம்ஷனும் ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இன் கோல்டு வாலெட் பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். சரியா? ஓகே, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு நான் வந்து பார்த்து வச்சுருக்கேன், நிறைய இருக்குது. ஸோ 5th August 2026 இன்னும் 10 நாளில் வந்து இந்தியாவில் எல்லோரும் லீவு கொண்டாடுவாங்க. ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டே, நமக்கு அதெல்லாம் கிடையாது. நான் இங்கே நமக்கு லீவு கிடையாது, நமக்கு தீபாவளிக்கு லீவு கிடையாது. பட் நமக்கு வேறு லீவ் வரும், இதே மாதத்தில் இன்னொரு நாள் லீவ் இருக்குது நமக்கு. நம்ம கவலைப்பட வேணாம், ஜாலியாக இருக்கலாம். சரியா? தொடர்ந்து பேசுவோம். 12 மணிக்கு மேலே 89.4 தமிழ் எஃப்எம்ல இது மசாலா கேஃபே. ஸ்டேட்
1: கண்ணா 91 போடு. நைன்டிஸ் நாட் அவுட். Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth மற்றும் city seasons hotel burj man dubai ல august 8th and 9th 10 am to 7 pm dat developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க உங்க favorite location ல property-ய வாங்குங்க

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தமிழ்நாட்டின் புதிய நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10,000 அரசு பள்ளிகளில் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் செயற்படுத்தப்படும். இதற்காக 139 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் அமைக்க 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. 5,000 அரசு பள்ளிகளில் இருந்து கூடுதலாக 2,600 பள்ளிகளுக்கு டிஎன் ஸ்பார்க் விரிவுபடுத்தப்படும். பாடத்திட்ட மறுசீரமைப்பு நடவடிக்கைக்காக 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவித்தார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு புதிய நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டம் நடப்பாண்டில் 352 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் செயற்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதற்காக 131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக.
1: இந்திய செய்திகள்.
3: காப்பீடு இல்லை என்றால் எரிபொருள் இல்லை என்ற முன்னோடி திட்டத்தை இந்திய உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. இது நாடு முழுவதும் உடனடியாக அமலுக்கு வந்துவிட்ட விதி அல்ல என்று தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இதற்கான சோதனை திட்டத்தை உருவாக்கி பரிசோதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. செல்லுபடியாகும் மூன்றாம் தரப்பு வாகன காப்பீடு இல்லாத வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் வழங்குவதை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்க மத்திய அரசு சாலை போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் ஆகியவற்றை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. கட்டாயமான காப்பீடு இல்லாமல் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் சாலையில் இயங்குவது குறித்து நீதிமன்றம் கவலை வெளியிட்டுள்ளது. சுமார் 30 கோடி வாகனங்களில் 16.54 கோடி வாகனங்களுக்கு காப்பீடு இல்லை என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கை மற்றும் இந்தியா இடையேயான நெருக்கமான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் ஒருநாள் அதிகாரப்பூர்வ பயணமாக இன்று கொழும்பு சென்றடைந்தார். தனது பயணத்தின் போது மிஸ்ரி இலங்கை ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட மூத்த தலைவர்களை சந்திக்க உள்ளார். இலங்கைக்கால இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உயர்மட்ட அதிகாரிகள் பரிமாற்றத்தின் தொடர்ச்சியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் அரசியல், பொருளாதாரம் மற்றும் மூலோபாய ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் நடைபெற்று வரும் முயற்சிகளுக்கு புதிய வேகத்தை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: கடுமையான கோடை வெப்பத்தில் வெயிலில் நிறுத்தப்பட்டிருக்கும் கார்களின் உள்ளக வெப்பநிலை 60°C அதிகமாக உயரக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். கோடை வெப்பத்தினால் சாலை பாதுகாப்புக்கு மறைமுக ஆபத்து ஏற்படும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே முடிந்தவரை நிழலில் அல்லது மூடப்பட்ட தரிப்பிடங்களில் காரை நிறுத்தவும், சூரிய ஒளியை தடுக்க விண்ட்ஷீல்ட் சன்ஷீட் பயன்படுத்தவும், காரில் ஏறும் முன்னர் கதவுகளை திறந்த சில நிமிடங்கள் காற்றோட்டத்தை ஏற்படுத்தவும், டயர் அழுத்தம் மற்றும் வாகன நிலையை தொடர்ந்தும் சரிபார்க்குமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
3: மேற்கு கரையில் உள்ள 70-க்கும் மேற்பட்ட வரலாற்று தளங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர இஸ்ரேல் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் 70-க்கும் மேற்பட்ட வரலாற்று தலங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக 113 மில்லியன் ஷெக்கல் நிதி ஒதுக்கீட்டை இஸ்ரேலிய நிதி அமைச்சர் பெசாலெல் ஸ்மாட்ரிச் அறிவித்துள்ளார். இந்த நிதி ஒதுக்கீட்டுக்கு நேற்று அரசு வழிகாட்டு குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இது மே மாதத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 250 மில்லியன் ஷெக்கல் மதிப்பிலான திட்டத்தின் தொடர்ச்சியாகும். அந்த திட்டம் மேற்கு கரை ஜோர்டன் பள்ளத்தாக்கு மற்றும் பிற பகுதிகளில் உள்ள தொல்பொருள் தளங்களை இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: கிரிக்கெட் விளையாட்டில் மது அருந்தும் கலாசாரம் உள்ளது. அது இன்னும் மாறவில்லை என்று இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் பென் ஸ்டோக்ஸ் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிக்கு மது தொடர்பான பிரச்சினை இருப்பதாக தாம் கருதவில்லை என்று அவர் கூறியுள்ளார்.

0: Trading Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமெரிக்கத்தில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை ஓரளவு மேகமூட்டமான வானிலை நீடிக்கும். கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் வெப்பச்சலன மேகங்கள் தொடர்ந்து உருவாகுவதால் பிற்பகல் வேளைகளில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று நாட்டில் பொதுவாக பல பகுதிகளிலும் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும். கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் இன்றும் மழையுடனான வானிலையை எதிர்பார்க்க முடியும். மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இதனால் திறந்த வெளி பகுதிகளில் தூசி பறக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: Star of the month. Hello everybody, this is DSP.

0: விஸ்வநாதன் சென்ஸ் படம் வருது, உங்களுக்கு தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா? விஸ்வநாதன் சென்ஸ்க்கு எக்ஸ்பெக்டேஷனும் நல்லாவே இருக்கு, பயங்கர ஃபீல் குட்டான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூர்யா அவர்களும் அமிதாப் பைஜுவும் நடிச்சிருக்காங்க, பேபி பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியாவும் இது இருக்கு. இந்த படத்துடைய டைரக்டர் யாரு? வெங்கி அட்லூரி. சரியா தவறா? அவ்வளவுதான், சிம்பிளான கேள்வி. 0502528940 வாட்ஸ்அப் பண்ணி இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் நீங்க தாராளமா வின் பண்ணலாம். அமீரகத்தில் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க யாருனா ஃபாஸ்ட் பிலிம் 89.4 தமிழ் எஃப்எம் டீமோட சேர்ந்து நீங்க இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ண நினைச்சீங்கன்னா இப்பவே நான் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில வாட்ஸ்அப் பண்ணுங்க, பரிசுகளை வின் பண்ணுங்க.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold wallet app download பண்ணுங்க, Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து whatsapp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: 24 கேரட் தங்கம் இங்க 502.25 dirhams இருக்கு, 22 கேரட் தங்கம் 465 dirhams இருக்கு, 21 கேரட் தங்கம் 445.75 dirhams ஆகும், 18 கேரட் தங்கம் 382.25 dirhams ஆகும் இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by 32 years of legacy Ain Gold wallet.
0: லெட்ஸ் கண்டினியூ மசாலா கேஃபே நிகழ்ச்சி. ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் துபாயில் வந்து எப்பவுமே சம்மர்னா அளவில்லாத சந்தோஷம், அளவில்லாத சர்ப்ரைசஸ் எல்லாமே வந்து இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கு?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் இந்த 10 திர்ஹாம்ஸ் கேம்பெயின் போயிட்டு இருக்குல்ல, அதில் 700 லொக்கேஷன்ஸ்க்கு மேலே பல்வேறு ரெஸ்டாரண்ட்ஸ், நூற்றுக்கணக்கான ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இந்த 10 திர்ஹாம்ஸ் டிஷ்ஷஸில் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு மாலுக்கு போனாலும், எந்த ஒரு இடத்துக்கு போனாலும், பெரிய பெரிய கடைங்களுக்கு போனாலும், நீங்கள் அங்கே ஏதாவது ஒரு ஐட்டத்தை 10 திர்ஹாம்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த துபாய் சம்மர் சர்ப்ரைஸில் இந்த 10 திர்ஹாம் டிஷ்ஷஸில் நிறையா முக்கியமான சில பல டிஷ்ஷஸ்லாமும் மிஸ் பண்ணாத டிஷ்ஷஸ்லாம் இருக்காமா, அதெல்லாம் நான் என்னங்கிறதையும் சொல்கிறேன். அதெல்லாமும் நீங்கள் போயிட்டு ட்ரை பண்ணுங்கள், சரியா? கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: back to back. 2 part 2 part

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
2: அது ஒண்ணு இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறது, அது காடுனேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
1: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
3: This is Maddie.
2: ஒரு பெரிய ஃபார்ம்ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்க.
1: நம்ம 89.4 தமிழ் FM லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
4: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் FM ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்ட்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ணுங்க.
2: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
4: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலீன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
6: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
8: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
7: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
8: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
9: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
10: Brought to you by
2: Plots Nale, PropShell Dane. For details, call 056-415-4242.

0: விஸ்வநாதன் சென்ஸ். இந்த படத்துக்கான கபல் பாஸ் வேணும்னா இந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் வெங்கி அட்லூரி. சரியா தவறா இப்படிங்கிற உலகமாக கஸ்டமான க்வெஸ்டினுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆன்சரை 0502528940 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புவீங்களா. உங்க பேர் எமிரேட் நேம் சேர்த்து போட்டு அமிச்சிங்க அப்படின்னா இந்த படத்துக்கான கபல் பாசஸ் நீங்க தாராளமா வின் பண்ணலாம். சரியா ஓகே 89.4 தமிழ் எஃப்எம் லார்ஜ் வந்து பேசிட்டு இருக்கேன். மசாலா கேஃபே தங்கிட்டு இருக்கீங்க. டிராபிக் மட்டும் எங்க இருக்குன்னு கிக்கா சொல்லிடுறேன். டிராபிக் அப்டேட்
1: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty monthly EMI veru 966 dirhams da.
0: நீங்க மலையா ஸ்ட்ரீட்ல இருந்து அப்படியே S115 எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கு. முதலாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட்ல S117 இருந்து அப்படியே மலையா ஸ்ட்ரீட் நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னா அங்கேயும் ஸ்லோவா இருக்கு. மலையா ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே ஸ்லோவா தான் இருக்குது. நீங்க மொயிலால் ஆரம்பிச்சு அப்படியே ஃபுல்லா ஈல ஒன் நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி ஸ்லோ. அதே மாதிரி அபுசாகரா கிட்ட டுவர்ட்ஸ் துபாய் போற டைரக்ஷன்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. கிங் ஃபைசல் ரோட் சார்ஜா அண்ட் வேற எங்க இந்த ஷார்ஜா யூனிவர்சிட்டி சைடு இந்த E311 ரைட் சைடு வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது. அதே மாதிரி ஊதுமேத்தா தாண்டி நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துலயும் கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான காரணம் நீங்க ஊதுமேத்தா தாண்டி ஊதுமேத்தா ரோட்டில் போயிட்டுருக்கீங்க. கரெக்டாக நீங்கள் வந்து ரஷீத் ஹாஸ்பிட்டல்லாம் தாண்டிங்க. ஓகே தாண்டிட்டு சர்வீஸ் ரோடு எடுத்து D78 ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்பிங்க தெரியுமா அந்த இடத்துல ஒரு கிராஷ் போட்டே இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பயங்கர ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. அதேமாதிரி ஊதுமேத்தா மெட்ரோ தாண்டினோடனே நான் சொல்கிறேன். ஓகே அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் வந்து நல்ல ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. மற்றபடி துபாய்க்குள்ளன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக அந்த பிஸ்னஸ் பே பக்கத்துலலாம் மட்டும்தான் இன்னமும் சில பேர் வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் 12:30 ஆனாலும் பரவாயில்ல, லேட்டாக போனது பரவாயில்ல, போயிட்டு இருக்கீங்களா. நிறைய டிராஃபிக் இருக்குது அந்த இடத்துல. அண்ட் E44 D62 ஜாயின் ஆகிற இடத்துல அப்படியே அந்த இன்டர்செக்ஷன் வருது தெரியுமா அந்த இடத்துல ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. மற்றபடி இங்கே பெருசாலும் டிராஃபிக் இல்லை. டேக் கேர். டிராஃபிக் அப்டேட்
1: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: நீங்க வந்து ஊர்ல ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு கனவோட ஆசையோட இருப்பீங்க. கரெக்டா பல வருஷமாக யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா சென்னையில் கோயம்புத்தூர்லன்னு சொல்லிட்டு விதவிதமான இடங்களில் உங்களுக்கு என்ன லொக்கேஷன் பிடிக்குமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஏற்ற மாதிரி கோயம்புத்தூர் நீங்கள் வாங்குறீங்கனாலோ, சென்னையில் ஃபாஸ்ட் மூவிங் லொக்கேஷனில் வேணும்னாலோ, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 8th and 9th of August காலையில் 10:00 சாயங்காலம் 7:00 வரைக்கும் ஒரு ஈவெண்ட் இருக்குது. இந்த ஈவெண்ட்டை நடத்துகிறவங்க டாக் டெவலப்பர்ஸ். ஓகே டாக் டெவலப்பர்ஸ் ஒரு இன்ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் நடத்துகிறாங்க. எங்கே தெரியுமா, சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் பர்ஜ்மாலில் இறங்கினீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஹோட்டல் பார்த்தாலே தெரியும். சிட்டி சீசன்ஸில் தான் வந்து நடக்குது. 8th and 9th of August சாட்டர்டே சண்டே ஃபேமிலியோடு போய் பார்த்துட்டு வாங்க. டாக் டீமை மீட் பண்ணுங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். டிசைன் அசன்ட் அண்ட் கான்கர் டாக் டெவலப்பர்ஸ். ஸோ ஒரு தடவை போய் பாருங்களேன், அப்புறம் நீங்களே சொல்லிங்க நல்லா இருந்துச்சு நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு வருது, அதை கேட்டுட்டு என்ன பாட்டு இது, புது பாட்டு ஒன்று வருது. ஓகே லெட்ஸ் கண்டினியூ. விஸ்வநாதன் சன்ஸ்ல என்ன வருது கேளுங்க.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. மற்றும் city seasons hotel burj man dubai ல august 8th and 9th 10 AM to 7 PM dak developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
2: incoming.
1: சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by lulu in minutes. Shop on the lulu app and get lulu hypermarket delivered in minutes.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: தமிழ்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸ்வ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRI நீங்க, அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRI டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கிறத பத்தி பேச வர போறாங்க. சோ மறக்காம கேளுங்க.
5: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
6: எனி க்ளூ?
5: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
6: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
5: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
0: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் 3rd ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில் கல்யாண் சில்க்ஸ் இன் 3rd ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
7: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
8: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
7: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். August 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
0: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில August 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
9: There is no place like home. There's no home like that.
10: For registrations, call 056-357-9474.
11: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
12: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான்
11: வந்துடுறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
1: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
11: போயிட்டியா?
7: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
6: Sir, என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்திருக்க.
11: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
13: Golden Song of the Hour.
14: Golden Song of the Hour.
0: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

நான்காம் ஆண்டு

0: மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: வெங்கி அட்லூரி தான் வந்து விஸ்வநாதன் சன்ஸ் படத்தோட டைரக்டர். சரியா தவறா? சரியான பதில. நீங்க 0502528940 வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நீங்க இந்த படத்துக்கான கபல் பாஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் 89.4 தமிழ் FM பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த படம் தமிழகத்தில் யார் தெரியுமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கா? விஸ்வநாதன் சன்ஸ் படத்தை ஃபாஸ்ட் ஃபிலிம் அண்ட் 89.4 தமிழ் FM சோஷியல் மீடியாலையும் இனிமேல் கான்டெஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக வரும். அதுலேயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, கபல் பாஸ் வின் பண்ணுங்க. சரியா? பிஃபோர் கோயிங் டு த நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன், இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய மேட்சஸ்ல நேற்று ஒரு சுவாரஸ்யமான மேட்ச் நடந்திருக்கு. ஒரு பக்கம் இந்த கயானா மேட்சை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம், இன்னொரு பக்கம் இந்த டெல்லியில பிரீமியர் லீக்லாம் நடக்கல, ஐபிஎல் மாதிரி, டிஎன்பிஎல் மாதிரி. அதுல என்ன ஆயிட்டு இருக்குது, ஒரு பால்ல ஒரு ரன் தேவை. சரியா? அவர் என்ன பண்ணிருக்காரு, பேட்ஸ்மேன் வந்து மிட் ஆஃப் ரீஜன்ல பால தட்டி விட்டு ஓடிருக்காரு. ஓடும்போது என்ன ஆயிருக்கு, ஒரு ஃபீல்டர் வந்து அதை மிஸ்ஃபீல் பண்ணிடுறாரு. மிஸ்ஃபீல் பண்ண உடனே ஒரு சம டென்ஷன் ஆயிடுறாரு, ஐயோ உடன் ஓடி முடிக்க போறாங்களேன்னு சொல்லிட்டு கோவத்துல அந்த பாலை எட்டி உதைக்கிறார். கோவத்துல அந்த பாலை எட்டி உதைக்கும் போது அது ஸ்டெம்ப்ல பட்டு பேட்ஸ்மேன் ரன் அவுட் ஆயிடுறாருங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்படியே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் பிதி, இதுதான் வாழ்க்கை. நமக்கு என்ன நடக்கும் நமக்கே தெரியாது. ஸோ அமையா இருந்துச்சு அந்த மேட்ச். முடிஞ்சா நீங்க வந்து ஹைலைட்ஸ் போட்டு பாருங்க. நான் ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னா கூட ஹைலைட்ஸ் ஸ்டோரியில் வீடியோ சூடுறேன். சரியா? ஓகே, ரெண்டு பாட்டு பேக் டு பேக் கேட்டு ஒரு மணிக்கு மேலே பேசுவோம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜுமான் துபாயில் ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: I think my heart just skipped a beat. Guess I'm falling in love with you.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: திராவிடர் கழகத்தின் இருசக்கர வாகன பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பில் டிஜிபி பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரச்சாரத்துக்கு அனுமதி வழங்க நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என திராவிடர் கழகம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கடந்த ஜூலை 30 முதல் கடந்த 2 வரை இருசக்கர வாகனத்தில் மாநிலம் முழுவதும் பிரச்சார பயணம் மேற்கொள்ள முடிவு செய்ததாக திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் கலி பூங்குன்றன் தாக்கல் செய்துள்ள மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அனுமதி கேட்டு டிஜிபியிடம் மனு கொடுத்தோம். அவர் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையத்தில் மனு அளித்து அனுமதி பெற்றுக் கொள்ளுமாறு கடந்த மாதம் 27 உத்தரவிட்டார். இதன்படி சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையத்தில் அனுமதி கேட்டு மனு கொடுத்தோம். ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டு ஜூலை 29 போலீசார் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவுகளை ரத்து செய்து பிரச்சாரத்துக்கு அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என்று அவர் மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: மராட்டிய மாநிலத்தின் தலைநகர் மும்பையில் தொடர் கனமழை காரணமாக ஜூலை மாதத்தில் மலேரியா மற்றும் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு 2 அதிகரித்தது. அத்துடன் எலி காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு பாதிப்புகளும் கடுமையாக அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் பீதி அடைந்துள்ளனர். மும்பையில் கடந்த ஜூன் மாதம் 655 இருந்த மலேரியா பாதிப்பு ஜூலை மாதத்தில் 1380 உயர்ந்து 2 அதிகரித்தது. அதேபோன்று ஜூன் மாதத்தில் 266 இருந்த டெங்கு பாதிப்பு கடந்த ஜூலை மாதத்தில் 466 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் டெங்கு மற்றும் மலேரியா காய்ச்சல் பாதிப்பு 2 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் காலாவதியான மருந்துகளை வைத்திருந்த 2 ₹400,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தை தீவிரமாக மீறியதாக கண்டறியப்பட்ட 2 யாழ் நீதவான் நீதிமன்றம் ₹400,000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. காலாவதியான மருந்துகளை வைத்திருந்தது மற்றும் நோயாளிகளிடம் இரத்த பரிசோதனைக்காக அதிக கட்டணம் வசூலித்தது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதம் நடத்தப்பட்ட சோதனைகளை தொடர்ந்து நுகர்வோர் விவகார அதிகார சபை யாழ் மாவட்ட விசாரணை அதிகாரிகள் இந்த வழக்குகளை தாக்கல் செய்திருந்தனர்.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து சேவையில் ஈடுபடும் விமானங்களின் சில சேவைகள் இன்றும் தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டுள்ளன. எமிரேட்ஸ், ஃபிளை துபாய், எதிஹாத், ஏர் அரேபியா உள்ளிட்ட விமான சேவைகளின் சில சேவைகள் தடைப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்திய பாதுகாப்பு நிலைமைகளினால் சில வழித்தடங்களில் தாமதம், நேரமாற்றம் அல்லது ரத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. சில பிராந்திய வழித்தடங்களில் விமான அட்டவணைகள் மாற்றப்பட்டுள்ளதாக எதிஹாத் ஏர்வேஸ் அறிவித்துள்ளது. சில வளைகுடா வழித்தடங்களில் விமான சேவைகளில் மாற்றங்கள் மற்றும் ரத்துக்கள் ஏற்பட்டுள்ளதாக ஏர் அரேபியா தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: ரஷ்யா யுக்ரைன் மீது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் நடத்திய தாக்குதலில் 14 உயிரிழந்தனர். இதில் குறைந்தது 22 காயமடைந்துள்ளனர். இந்த ஆண்டு கீவ் நகரில் நடந்த மிக மோசமான தாக்குதல்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகின்றது. இந்த தாக்குதல் நேற்று நள்ளிரவுக்கு பிறகு தொடங்கியதாக கீவ் ராணுவ நிர்வாக தலைவர் தீமோர் டாகென்சோ தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: சர்வதேச கால்பந்து நிர்வாக அமைப்பான ஃபீஃபாவின் தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ இன்று அமைப்பின் மூத்த நிர்வாகிகளை மொரோக்கோவில் அவசர கூட்டத்துக்கு அழைத்துள்ளார். ஃபீஃபாவின் வணிக மற்றும் போட்டி நிர்வாக நடவடிக்கைகளை விற்பனை செய்யும் தனது திட்டத்திற்கு எதிராக கடும் எதிர்ப்பு எழுந்ததைத் தொடர்ந்து அவர் ஆலோசனைக்கு அழைத்துள்ளார். ஃபீஃபாவின் உலக கால்பந்து மேம்பாட்டு பிரிவு தலைவர் ஆர்சென் வெங்கர், பொதுச் செயலாளர் மற்றும் ஜோர்தான் கால்பந்து சங்கத்தின் தலைவர் ஆகியோர் இன்ஃபான்டினோவின் ஃபீஃபா ஃபோர்வர்ட் என்டர்பிரைஸ் திட்டத்துக்கு தங்களது எதிர்ப்பை வெளிப்படையாக தெரிவித்துள்ளனர். கடந்த 1 மொரோக்கோவில் தங்கியிருக்கும் இன்ஃபான்டினோ இந்த சர்ச்சைக்கு தீர்வு காணும் முயற்சியாக ராபாத் நகரில் நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டியுள்ளார். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 2 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
4: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
5: சொல்லு.
4: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

சில கர்நாடிக் டச்சோட முரட்டு அண்டர் ரேட்டட் பாட்டெலாம் இருக்குது. இப்போ வந்து ஆனந்த தாண்டவத்திலேருந்து கனா காண்கிறேன், அப்புறம் இந்த கண்களால் கைது செய்யலேருந்து தீக்குருவி, ஐயோ ஐயோ சரியான பாட்டு அதெல்லாம் அண்டர் ரேட்டட் டு த கோர். அதில் வந்து இப்போ நம்ம கனா காண்கிறேன் பாட்டு கேட்க போகிறோம் ஆனந்த தாண்டவ படத்துலேருந்து. ஸோ கோல்ட் ரேட் ஏறினதுக்கு பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஜியோ பொலிட்டிக்கல் விஷயங்களாகட்டும், அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கக்கூடிய நியூஸ்களாகட்டும்,

0: பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் கோல்டு இஸ் டெம்பரவரிலி புல்லிஷ் அப்படிங்கறத நமக்கு தெரிய வருது. என்ன ரேட்ல இன்னைக்கு கோல்டு இருக்குன்னு பாக்கலாம்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app download பண்ணுங்க. Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: 24 கேரட் தங்கம் 502.25 dirhams, 22 கேரட் தங்கம் 465 AED, நேத்து 455 இருந்து 10 dirhams கிட்ட ஏறிருக்கு நண்பர்களே. 21 கேரட் தங்கம் 445.75, 18 கேரட் தங்கம் 382.25 AED.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
0: So UAE authority வந்து டெலிமார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட ஒரு ஆக்சன் எடுத்துருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: கிட்டத்தட்ட 19 மில்லியன் dirhams ஃபைன் இஷ்யூ செய்யப்பட்டிருக்கு. 9433 நம்பர்ஸ் வந்து யூஏயில் கட் செய்யப்பட்டிருக்கு டெலிமார்க்கெட்டிங் வயலேஷன்ஸ் காரணமாக. ஸோ டெலிமார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மிஸ்யூஸ் பண்ண எல்லாருக்குமே இந்த ஃபைன்ஸ் வந்து பொருந்தும். அதை தாண்டி கிட்டத்தட்ட 3301 வயலேஷன்ஸ், 92748 நம்பர்ஸை ஃப்ளாக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அத்தாரிட்டிஸ் வந்து கையில் எடுத்து இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அன்வான்ட் கால்ஸை நீங்கள் பிளாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஎன்சிஆர் டு நாட் கால் ரெஜிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாம். டிடிஆர்ஏ வந்து இதை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் டிஎன்சிஆர் அப்படிங்கிற விஷயத்துக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2211 இதான் நம்பர். இந்த 2211 நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பலாம். டிஎன்சிஆர் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் அன்வான்ட் கால்ஸை நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். ஓகே.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800916 or visit abccargo.ae. TNC apply.
2: back to back அடுத்து ரெண்டு பாட்டு.

0: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா?
1: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
2: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்பு அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல ஃபேக்டரி தரந்துட்டே போறாரு.
1: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
3: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
1: Distributed by Home Screen Entertainment. Associate partner SimplySouth.tv.
4: இன்னிலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது.
5: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
6: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: சென்னையோட ஃபாஸ்ட் growing லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காமா ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
8: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
7: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
1: எஸ், சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
9: There is no place like home. There's no home like that.
10: For registrations, call 056-357-9474.

0: 99.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஜிடிஎன் திரைப்படம் வருது. ஸோ இந்த படத்தை தமிழகத்தில் ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டைன்மெண்ட் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அசோசியேட் பார்ட்னர் simplysound.tv 89.4 தமிழ் எஃப்எம்ல கான்டெஸ்ட்லாம் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய கான்டெஸ்ட் வைப்போம். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜிடிஎன் திரைப்படத்துக்கான கப்பல் பாசஸ் நீங்கள் வின் பண்ணலாம். ஆல்சோ ஜிடிஎனில் வந்து மாதவன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ ராக்கெட்ரிக்கு அப்புறமா இதுலேயுமே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா ஜிடி நாயுடு அவர்களோட வாழ்க்கை வரலாறை பல பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, அதை பற்றி படிச்சிருக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இந்த படத்தின் மூலமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கும் போது ஐ எம் சோ சோ ஹாப்பி. ஸோ இப்போ டிராஃபிக் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: இலவன் அபிஷாகரா டுவச் சார்ஜா இலவன் அண்ட் மலையா ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே இருக்கு. E311 டுவச் மொயஸ்னா நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அல்ஜாயாலேருந்து ஒரு கிராஷ் போட்டிருக்கு, அதனால E311 டிராஃபிக் பில்டப் நிறையா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் தாண்டி போக போகவும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. டுவச் சார்ஜா E311 எடுக்கிறீங்கன்னா ப்ளீஸ் டேக் கேர் அண்ட் காஷன்.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும் City Seasons Hotel Burj Man Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.
2: இன்னைக்கு என்ன 91 போடு.
3: என்னது
2: 90s not out.
3: Not out.
1: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

FDR brought to you by Basha Bhai Biryani. Authentic ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி and சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.

0: FTR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRI நீங்க அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் என்ஆர்ஐ டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்க பத்தி பேச வர போறாங்க. சும் மறக்காம கேளுங்க.
2: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
3: எனி க்ளூ?
2: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா
3: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
2: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
0: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸ் இன் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி. நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசுல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4th ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
3: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
4: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
7: Chillax song of the hour.
8: Chillax song of the hour.
7: Brought to you by
3: Plots Nale Prop Shildane. For details call 056-415-42.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.

0: ஓகே, நாங்கள் இது கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. 800-8940 கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த படம் நான் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவேன். ஆர்ஜி வந்து பேசிகிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் FM மசாலா கேஃபே தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ யூஏ வெளியிலேருந்து கூப்பிட்டிங்கன்னா +9114359552 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ பொன்னியின் செல்வன் படத்துலேருந்து பொன்னிநிதி பாட்டை ரொம்ப நாளாக நண்பர் ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்காக அந்த பாட்டை நான் நிச்சயமாக கொடுக்க போகிறேன். சாரி ப்ரோ, ரொம்ப நாள் ஆகிடுச்சு, கோச்சிக்காதீங்க. சரி ஓகே, அடுத்தடுத்து என்ன மேட்சஸ்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ரோஹித் சர்மாவை வேர்ல்டு கப்பில் எடுக்கலாமா வேணாமாங்கிற ஒரு கேள்வி வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஏன் கேள்வியாக கேட்குறீங்க? 200% அவர் தான் ஓப்பன் பண்ணணும் எங்களுக்கு. வணக்கம், வேற எங்கேருந்து பேசுறீங்க?
1: ஹாய் பிரதர், நான் கார்த்திக் பேசுகிறேன், அஜ்மான்லேருந்து.
0: எப்படி இருக்கீங்க மிஸ்டர் கார்த்திக்? நல்லா
1: இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு டிசி ஆல்பம்லேருந்து நமஸ்தேன்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: இப்ப வந்திருக்கே புதுசா அதுவா? ஓகே, ஒருவேளை இருந்தா போடுறேன், இல்லைனா டவுன்லோட் பண்ணி நம்ம பிரேவா சோல போட சொல்லிடுறேன். சரியா?
1: சரி
0: ஓகே. டிசில இருந்து இப்போதைக்கு என்கிட்ட ஹேங் ஓவா மட்டும் தான் இருக்கு. நான் பிரேவா சோல புரியல, ஹேங் ஓவா போட்டுருவா? சரி ஓகே, இந்த நமஸ்தே பாட்டி நான் பிரேவா சோல போட சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துறேன். ஓகே
1: ஓகே
0: ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங், ஹவ் அ நைஸ் டே. அண்ட் அப்படிங்க இந்த கிளம்புறேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எது வந்தாலும் 89.4 தமிழ் நம்மளோட சோஷியல் மீடியா பேஜில் வந்து தெரியப்படுத்துங்க. மறுபடியும் நாளை சந்திப்போம், சேம் டைம் 11 o'clock.
2: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Yaal Kalviyagam. Adutha Thalaimuraikku Tamilai Kondu Serka. Yaal Kalviyagam. Contact 055-524-1536.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தவிக அரசின் பட்ஜெட்டில் பெயர் மாற்றம் மட்டுமே உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். 100 நாளில் தவிக அரசின் மதிப்பெண் என்னவென்று யாரிடம் கேட்டாலும் பெரிய பூஜ்யம் என சொல்வார்கள். அதேபோல்தான் இன்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டும் பூஜ்யம் மதிப்பெண்ணை பெற்றுள்ளது என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். ஆட்சிக்கு வரும்போது மாற்றம் என்றார்கள். என்ன மாற்றம் என்றால் பெயர் மாற்றம்தான் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இது தொடர்பில் இன்று செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளார்கள். ஆட்சிக்கு வரும்போது மாற்றம் என்றார்கள். என்ன மாற்றம் என்றால் பெயர் மாற்றம்தான் என்று அவர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
3: சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டு 7 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். புதிய சகாப்தம் அன்று முதல் தொடங்கியதாக அவர் கூறினார். அமைதி, முன்னேற்றம் மற்றும் சம வாய்ப்புகளுக்கான புதிய சகாப்தம் தொடங்கியதாக மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங் பெருமிதம் வெளியிட்டார். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் அரசியல் சாசன பிரிவு 370 கடந்த 2019 ஆகஸ்ட் 5 மத்திய பாஜக அரசு அதிரடியாக ரத்து செய்தது. இதனையடுத்து அம்மாநிலம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. இதில் சட்டப்பேரவையுடன் கூடிய யூனியன் பிரதேசமாக ஜம்மு காஷ்மீர் பிரிக்கப்பட்டது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் இன்று காலை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்க ஆஜரான போது கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகராக பணியாற்றிய காலத்தில் ஜனாதிபதி செயலகத்துடன் இணைக்கப்பட்டிருந்த 2 ஊழியர்கள் தனது தனிப்பட்ட அலுவலகத்தில் பணியமர்த்தப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று ஆணைக்குழுவுக்கு வந்தடைந்த உடனேயே அகிலவிராஜ் காரியவசம் கைது செய்யப்பட்டார்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் டெலி மார்க்கெட்டிங் விதிமீறல்கள் தொடர்பில் 19 மில்லியன் திர்ஹாம்ஸ் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 9433 தொலைபேசி எண்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் அரசு ஒழுங்குமுறை ஆணையம் தனிப்பட்ட கைபேசி எண்களை பயன்படுத்தி தொலைபேசி சந்தைப்படுத்தல் மேற்கொள்பவர்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் நடவடிக்கையில் அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது. 2026 ஜூன் மாத நிலவரப்படி ஆணையம் 3301 விதிமீறல்களை பதிவு செய்து மொத்தமாக 19.19 மில்லியன் திர்ஹாம்ஸ் அபராதம் விதித்துள்ளது. மேலும் பொதுமக்களிடம் இருந்து 92,748 தொலைபேசி எண்கள் குறித்து புகார்கள் பெறப்பட்டதாகவும் அவற்றின் அடிப்படையில் விதிமீறலில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்ட 9433 தொலைபேசி எண்கள் துண்டிக்கப்பட்டதாகவும் ஆணையம் தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரான் ஆதரவு பெற்ற ஏமன் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் யான்பு கடற்கரைக்கு அருகே சென்று கொண்டிருந்த சவுதி அரேபியாவின் வக்ஃபா எண்ணெய் கப்பலை தாக்கியதாக அறிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவுக்கு எதிராக தாங்கள் அறிவித்துள்ள கடற்சார் முற்றுகையை தொடர்ந்தும் அமல்படுத்தி வருவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். ஹூதிகளின் ராணுவ செய்தி தொடர்பாளர் யாஹியா சாரி வெளியிட்ட காணொலி அறிக்கையில், வடக்கு செங்கடலில் யான்பு கடற்கரைக்கு அருகே இந்த வக்ஃபா என்ற சவுதி எண்ணெய் கப்பல் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் வெற்றிகரமாக தாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
4: Anachi, Kumudave Virumbi Kekkira Ore FM 89.4 Tamil FM da Anachi. 89.4
5: Star of the Month.

0: மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். இது ஒரு திருக்குறள். என்னன்னா, நேற்றுல இருந்து கேள்வியை ஒன்று கேட்கலாமே, ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கேள்வியோடு வரலாமே அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனை. அதனால இன்னைக்கு இந்த திருக்குறளோட நிகழ்ச்சியை நான் தொடங்கி இருக்கேன். வெகுளி என்றால் என்ன அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. இளகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன், 89.4 தமிழ் பண்பலையில. இப்ப சொல்லுங்க, வெகுளி அப்படின்னா என்ன அப்படின்னு எனக்கு அழைப்படுத்தி சொல்லுங்க. 800-8940 என்ற எண்ணுக்கு. அதுக்கப்புறமா ஒரு மிக மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தவறு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த தவறு வந்து எல்லாருமே விட்டுருக்கோம், காலங்காலமாக அது வந்து இப்போவும் அது வந்து அப்படியே தான் இருக்கு. ஆனால் அது தவறுன்னு தெரியாமலே நாம் வந்து சில சொற்களை வந்து பயன்படுத்திட்டு வரோம். அது பற்றி நான் இன்னைக்கு உங்களோட பேச போறேன். சரியா, சொன்ன உடனேயே ஒருத்தர் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் வித்யா பேசுறேன்.
0: வித்யா சொல்லுங்க.
1: மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி.
1: உங்க நியூஸ் கேக்குறப்போ, உங்க வார்த்தையெல்லாம் கேக்குறப்போ ஐ ஃபீல் ஹாப்பி. அந்த ப்ரொனன்சியேஷன் எல்லாம் கேக்குறப்போ
0: சந்தோஷம் சந்தோஷம். சரிடா சொல்லுங்க. வெகுளினா என்ன?
1: வெகுளினா ரொம்ப யதார்த்தமானவர். அவங்களுக்கு நல்லது கிட்ட தெரியாம மனசுல பட்டது அப்படியே ஏதாவது பேசுவாங்க.
0: திருத்திக்கலாம். சரியா?
1: ஓகே.
0: சரி, அப்போ எல்லாருமே

0: என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, வித்யா சொன்ன பதில்னா சரி, வெகுளினா அதுதான் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த வெகுளி என்ற சொல்லினுடைய எதிர்ப்பதத்துக்கு என்ன பொருளோ அதை நாம இதுக்கு பொருத்தி பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிகழ்ச்சி முடியும் போது உங்களுக்கு தெரிய வரும். இந்த வெகுளி என்ற சொல்ல நிகழ்ச்சியில நானே பல தடவை பயன்படுத்தி இது இல்லை அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்து டெஸ்ட் வைக்கிற மாதிரி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா யாருமே தேர மாட்டீங்க போல எனக்கு தெரியுது. சரி, அழைப்பெடுத்து சொல்லுங்க, நாம பேசலாம். 800-894-0 என்ற எண்ணுக்கு வெகுளினா என்ன, கூகுள்லாம் பார்த்துட்டு வர்றதில்ல. சரியா? சரி, எங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து அடுத்து கண்ஜாடினி அந்த பாட்டு வருது, மங்காதா படத்துல இருந்து. அதுக்கப்புறமா அஞ்சான் படத்துல இருந்து காதல் ஆசை யாரை விட்டதோ, ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
1: அது ஒண்ணு இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறது. அதுக்கு ஆடினேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddie.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்க.
0: நம்ம 89.4 தமிழ் FM லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் FM ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்ட்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ணுங்க.
1: நீனோனா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9 வரை மட்டும்
4: தான். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
7: எனி க்ளூ?
6: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
7: அல்லூர் ஐலண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
6: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
0: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் 3வது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் 3வது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
0: This hour of ரகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 0555241536.

ஒரு பக்கம் எண்ணெய் விலை குறைய மறுபக்கம் தங்கத்தின் விலை அப்படியே உயர்ந்து கொண்டே போகுது. இன்னைக்கு சென்னையில தங்கம் 1 கிராம் 13,480 ரூபாய், 160 ரூபாய் வந்து காலையில கூடி இருந்தது, இப்போ மறுபடியும் 120 ரூபாய் கூடி இருக்கு. அதே மாதிரி ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் உயர்ந்திருக்கு. அமீரகத்துல என்ன நிலவரம், இங்கேயும் வந்து தங்கத்தின் விலை வந்து கடுமையா உயர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நாளா இந்த பதற்ற நிலை காரணமா தங்கத்தின் விலை வந்து கடுமையான ஒரு சரிவை சந்திச்சிருந்தது. ஆனா இன்னைக்கு திடீர்னு மறுபடியும் கூடியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேற்று 492 திரம்சா இருந்த 24 கேரட் தங்கத்தின் விலை 502 திரம்சா இன்னைக்கு காலையில கூடியிருந்தது. மாலை நிலவரப்படி 500 திரம்ஸ் 75 பல்சா இருக்கு. 22 கேரட் 463 திரம்ஸ் 75 பல்சா இருக்கு. நேற்று 455 திரம்ஸா இருந்தது. அப்போ பாருங்க 10 திரம்ஸ் வந்து இன்னைக்கு வந்து கூடியிருக்கு. போக போக என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல, தங்கம் விலை கூடுமோ தெரியாது. சரி, என்ன கேள்வி கேட்டிருந்தேன், வெகுளினா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா, 2 பேர் வந்திருந்தாங்க, சரியா அழைப்பெடுத்திருந்தாங்க. அவங்க வந்து நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில சொல்லியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ராமநாதன் வந்திருந்தாரு, அப்புறம் பிரதீப் வந்திருந்தாங்க, 2 பேரும் சரியான பதில சொல்லியிருந்தாங்க, வெகுளினா என்ன அப்படின்னு. சரி, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா, யாராவது அழைப்பெடுக்க இருக்கீங்களா, பரவாயில்ல சொல்லுங்க, எடுத்து தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, திருத்திக் கொள்ளலாம். 800-894-0 என்ற எண்ணுக்கு நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். திருக்குறள்ல வந்து வெகுளாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கு. வெகுளாமைனா என்ன, கோபப்படாம இருக்கணும் அப்படிங்கறதுதான் அந்த வெகுளாமை. கோபத்தினால என்னென்ன நமக்கு வந்து நட்டங்கள் ஏற்படும் அப்படிங்கறத விளக்குறது தான் அந்த வெகுளாமை என்ற அதிகாரத்தினுடைய சாராம்சமா இருக்கு. அப்போ அதிகமாக கோபப்படுறதுதான் வெகுளி என்ற பொருள்ல வரக்கூடியது. வெகுளி என்றது அதிகம் கோபம் கொள்ளக்கூடியவர்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெகுளி என்பது வெகுளியானவங்க அப்படின்னு நாம புரிந்து வைத்திருக்கக்கூடிய பொருளுக்கு எதிர்மாறான ஒரு அர்த்தம் தான் உண்மையாவே வெகுளியானவர்கள். இந்த அதிகமா கோபப்படுறவங்க இடத்துல இந்த மாதிரி ரொம்ப எல்லாருமேலையும் சினம் கொள்ளக்கூடியவங்க கிட்ட வந்து ஒரு வில்லத்தனம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியானவங்கள்ட்ட. அப்போ இந்த வெகுளியானவங்க அப்படிங்கறது நம்ம வந்து நயவஞ்சகமானவங்க, வில்லத்தனமானவங்க அப்படின்னு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். இதற்கு எதிரா இருக்கக்கூடிய பொருள் என்ன, ஒண்ணுமே தெரியாது, கள்ளம் கபடமே இல்லாதவங்க, ரொம்ப நல்ல மனசுக்காரங்க, அவங்களுக்கு கோவமே வராது. இப்படிதான் நாம வந்து வெகுளி என்ற சொல்ல வந்து புரிஞ்சு வச்சிருக்கோம். எனவே வெகுளின்னு நீங்க இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருக்க சொல்லுக்கு பக்கத்துல வெகுளாமை அப்படின்னு வச்சுக்கோங்க. வெகுளி என்ற இடத்துல அது வந்து நயவஞ்சகமானவங்க, வில்லத்தனமானவங்க, ரொம்ப அதிகமா எல்லாத்துக்குமே கோவப்படக்கூடியவங்க, அவங்கள வந்து வெகுளியானவங்க அப்படின்னு மாத்தி வச்சுக்கோங்க. சரியா, நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து காத்தோடு காத்தானியின் பாட்டு வருது, ஜெயில் படத்துல இருந்து, கேட்டுட்டு வாங்க. இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: 94 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRIA நீங்க. அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRIA டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கிறத பத்தி பேச வர போறாங்க. சும் மறக்காம கேளுங்க.
1: We'll be back after a short commercial break.
2: ALD Properties in 4th year

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM. மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
1: This hour of ரகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 055-524-1536.

நகரம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நேரம் சரியா 2:41 ஆயிட்டிருக்கு. வெகுளி வெகுளாமை இந்த ரெண்டு சொற்களினுடைய பொருளையும் இப்ப வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனிமே போய் அந்த பையன் வந்து ரொம்ப வெகுளியானவன் அப்படின்னு வந்து யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சரியா, வெகுளி அப்படிங்கிறது கடும் கோபக்காரர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல். சரியா, சரி. இப்போ வந்து ஊருக்கு வந்து அடிக்கடி பணம் அனுப்புற ஒருத்தரா நீங்க இருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்கு ஒரு அரிய சலுகை ஒன்று இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஒவ்வொரு தடவை ஊருக்கு பணம் அனுப்பும் போதும் உங்களுக்கு மிஞ்சிறது என்னவா இருக்கிறது? எதுவுமே இல்லை இல்லையா? ஊருக்கு எடுக்கிற சம்பளத்துல அப்படியே ஊருக்கு அனுப்பிட்டு கைக்கு கொஞ்சம் செலவு கையில வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இங்க துபாயில இங்க அமீரகத்துல வந்து இருக்காங்க. அப்படியானவங்களுக்கு ஒரு அரிய ஒரு சலுகை தான் வந்து அல் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வந்து அறிவிச்சிருக்காங்க. எதிர்வரும் August 13 வரைக்கும் மட்டும்தான் இந்த ஒரு சலுகை இருக்கு. எனவே அதுக்கு முன்னாடி ஊருக்கு பணம் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அல் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. அது வழியா நீங்க வந்து பணம் அனுப்புங்க. ஏன் அனுப்பணும் அப்படின்னு நான் ரொம்ப கண்டிப்பா சொல்றேன்னா, நீங்க வந்து 6,00,000 dirhams வரைக்கும் பணப்பரிசு வெல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, பிராண்ட் நியூ ஜெட்டோ T1 கார் வெல்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சரியா, எனவே அடுத்த முறை இந்த 13 தேதிக்கு முன்னாடி நீங்க ஊருக்கு பணம் அனுப்ப போறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அல் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா அனுப்புங்க. இந்த ஒரு டிராக்குள்ள வந்து உங்க பெயரை வந்து நீங்க இணைத்துக்கோங்க. வெற்றி பெற்றா யாருக்கு இல்லையா? சரி, நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து தல கோதும் இளங்காத்து பாட்டு வருது, ஜெய் பீம் படத்துல இருந்து. அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல என்மேல் விழுந்த பனித்துளியே மே மாதம் படத்துல இருந்து வருது. கேட்டுட்டு வாங்க அடுத்து இந்த வெகுளி பற்றி பேசுறதுக்கு அழைப்படுங்க 800-8-9-4-0 என்ற எண்ணுக்கு.

89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலியன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
2: This hour of ரகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். கான்டாக்ட் 0555241536.

0: சரி, மனசு தொட்டு மட்டும் பாட்டு தரத்துக்கு நான் தயாரா இருக்கேன். அழைப்பிடுங்க 800-8940 என்ற எண்ணுக்கு என்ன பாட்டு வேணும்னு கேக்குறதுக்காக. சரி, இன்னைக்கு வந்து இந்த வெகுளி என்ற ஒரு சொல், வெகுளியானவங்க அப்படிங்கிற சொல்லுக்கு நீங்கள் பெரும்பாலும் தெரிந்து வைத்திருந்த அந்த ஒரு பொருள் அப்படியே தலைக்கீழாக மாறியது இல்லையா? சரி, இதை வந்து நீங்க வந்து இதை பழக்கப்படுத்தி பல பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த தடவை வந்து யாராவது வெகுளி அப்படின்னு பேச வந்தாங்க அப்படின்னா அவங்கள திருத்தி இதுதான் சரியான பொருள் அப்படின்னு நீங்க சொல்லணும். சரியா? வணக்கம். வணக்கம், யார் பேசுவீங்க? வணக்கம். வந்தாரு, வந்த வேகத்திலேயே ஓடிவிட்டாரா, பாப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் உபைதுல்லா, ராசோ கைமா.
0: உபைதுல்லா, என்ன பாட்டு வேணும் உபைதுல்லா?
1: ஏதாவது ஒரு ரஜினி சாங் போடு.
0: ரஜினி பாட்டு, ஏதாவது ஒரு ரஜினி பாட்டு அப்படின்னா என்ன படம் போடுறது? கபாலி படத்துல இருந்து தரவா? எனக்கு பிடிச்ச ஒரு முத்துல இருந்தா. அப்ப கபாலி வேணாமா? கபாலில இருந்து ஒண்ணு போடவா? எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு, அதை போடுறேன். சரி சரி, நன்றி நன்றி. எனக்கும் உபைதுல்லாவுக்கும் பிடிச்ச அந்த பாட்டு அடுத்து வருது. அந்த பாட்டோட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். இது பற்றி பேசுங்க, இது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு அப்படின்னு நீங்க வச்சிருக்கக்கூடிய சந்தேகங்களை கூட நீங்க என்கிட்ட வந்து சொல்லலாம். 800-8940 என்ற எண்ணுக்கு வந்து சொல்லலாம். அது இல்லை அப்படின்னா Krishni19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து நீங்க சொல்லலாம். சரியா? பாட்டு வருது, கேட்டு ரசிங்க. நாம நாளைக்கு சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது ராக் வித் ராஜா. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு பட்ஜெட் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான திட்டவட்டமான அறிவிப்புகள் நிதிநிலை அறிக்கையில் இல்லை என்று மு. வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஒப்பந்த பணியாளர்கள், தற்காலிக பணியாளர்களின் பணி நிரந்தரம் குறித்த அறிவிப்பு இல்லை என்றும் அவர் கூறினார். தேர்தல் வாக்குறுதி குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை என்பது எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் மு. வீரபாண்டியன் கூறினார். இதேவேளை அரசு வேலை வாய்ப்புகள், நீர்ப்பாசன திட்டங்கள், வேளாண் துறைக்கான ஒதுக்கீட்டை அதிகரிப்பது உள்ளிட்ட மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அறிவிப்புகளை பதிலுரையிலாவது அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள தவிக அரசு தாக்கல் செய்துள்ள அதன் முதல் நிதிநிலை அறிக்கையில் சேவை உரிமைச் சட்டம், நீர்ப்பாசன திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு திறன் நகரம், முதியோர் பொழுதுபோக்கு மையங்கள் ஆகியவற்றுக்கான அறிவிப்புகள் வெளியாகியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று அன்புமணி மேலும் தெரிவித்தார். கேரளத்தில் கடந்த சில நாட்களாக தொடரும் கனமழை, வெள்ள பாதிப்புகளினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26 உயர்ந்தது. கேரளத்தில் கடந்த ஜூன் மாதம் முதல் தென்மேற்கு பருவமழை பெய்து வருகின்றது. கடந்த சில நாட்களாக அம்மாநிலத்தில் பருவமழை தீவிரமடைந்து வருகின்றது. குறிப்பாக எர்ணாகுளம், மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு, பத்தனம்திட்டா, கோட்டயம், இடுக்கி, திருச்சூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகின்றது. கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் ஆங்காங்கே நிலச்சரிவு போன்ற சம்பவங்களும் பதிவாகி வருகின்றன. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26 உயர்வடைந்தது. மேலும் 11 பேர் காயமடைந்துள்ளனர். நிலச்சரிவில் காணாமற்போன 4 பேரை தேடும் பணிகள் தொடர்வதாக மீட்புக் குழுவினர் தெரிவிக்கின்றனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை சென்றுள்ள இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரமஸ்ரீ அந்நாட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பரஸ்பர நலன் சார்ந்த விவகாரங்கள் மற்றும் இந்திய நிதியுதவியுடன் செயற்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளிட்ட முக்கிய இருதரப்பு திட்டங்களின் மீள் ஆய்வு குறித்து இச்சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இச்சந்திப்பை தொடர்ந்து தித்வா புயலின் பாதிப்புகளுக்கு பிறகு வழங்கப்பட்ட 450 மில்லியன் அமெரிக்க டாலர் மறுசீரமைப்பு தொகுப்பின் ஒரு பகுதியாக 350 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் அடிப்படையிலான கடன் உதவி ஒப்பந்தங்களை இருதரப்பும் பரிமாறிக்கொண்டன. துபாயில் பகிர்வு குடியிருப்புகளுக்கு புதிய சட்டத்தை துபாய் ஆட்சியாளர் மெய்தகு ஷேக் மொஹமட் பின் ராஷித் அல் மக்தூம் இன்று வெளியிட்டார். இச்சட்டத்தின் மூலம் பகிரப்பட்ட குடியிருப்புகளுக்கான அனுமதி, வாடகை, பாதுகாப்பு தரநிலைகள் தொடர்பான தெளிவான விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. குடியிருப்பாளர்கள் மற்றும் சொத்து உரிமையாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதுடன் அதிக நெரிசலான மற்றும் முறையற்ற குடியிருப்பு வசதிகளை தடுப்பதே இதன் நோக்கமாகும். புதிய சட்டத்தின்படி பகிர்வு தங்குமிட அலகுகளை அனுமதி பத்திரம் இல்லாமல் ஒதுக்க முடியாது. தங்குமிடங்கள், பாதுகாப்பு தொழில்நுட்ப மற்றும் அதிகபட்ச குடியிருப்பாளர் எண்ணிக்கை உள்ளிட்ட அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். பகிர்வு தங்குமிடங்களை வீட்டின் உரிமையாளர் அல்லது உரிமம் பெற்ற நிறுவனம் மட்டுமே வாடகைக்கு விட முடியும். வாடகையாளர்கள் அதை மற்றவர்களுக்கு உள் வாடகைக்கு விட அனுமதியில்லை. விதிமுறைகளை மீறுவோருக்கு 500 திரம்ஸ் முதல் 500,000 திரம்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படும். ஓராண்டுக்குள் மீண்டும் விதிமீறல் இடம்பெற்றால் அபராதம் அதிகபட்சமாக 1 மில்லியன் வரை இரட்டிப்பாகலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் மோதல் தொடர்பாக காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் பாலஸ்தீன தலைவர்கள் எடுக்கும் எந்த முடிவையும் அல்லது முயற்சியையும் ஈரான் ஆதரிக்கும் என்று அந்நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசஷ்கியான் தெரிவித்தார். இந்த தகவலை ஈரான் அரசு ஊடகங்கள் ராய்டர்ஸ் செய்திச் சேவையை மேற்கோள் காட்டி வெளியிட்டுள்ளன.
2: செய்தி சுருக்கம்.
4: was brought to you by Danya Group of Companies since 1982.
2: Weather update
4: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று லீவாவில் அதிகபட்சமாக 49 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவானது. அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் முறையே 47 மற்றும் 46 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ராசல்கைமாவில் 45 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் உமல் குவைனில் முறையே 43 மற்றும் 41 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 39 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. நாட்டின் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்கள் சிலவற்றில் இடியுடன் கூடிய மழை பெய்து வருகின்றது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
5: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
2: With Raja.
5: Stay tuned.

0: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்கார் இல்லீங்களா?
1: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
2: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல வாங்கி தனஞ்சே போறாரு சார்.
1: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
3: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
1: Distributed by Home Screen Entertainment. Associate Partner SimplySouth.tv.
4: இன்னையில இந்த ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
6: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
7: ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
8: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: வெறும் 999 பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க.
5: One hour of non-stop Raja hits.

0: to Friday 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me Keetna on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange. சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRIA நீங்க. அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRIA டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கிறத பத்தி பேச வர போறாங்க. சோ மறக்காம கேளுங்க.
3: We'll be back after a short commercial break.
4: Gold Rush 2.0 is back with AIM Gold Wallet.
5: நீங்க கோல்ட் காயின் வின் பண்ணுமா? இப்பவே Play Store, App Store ல AIM Gold Wallet app-அ டவுன்லோட் பண்ணி registration ல தமிழ் FM னு கோட் போட்டு screenshot எடுத்து 0502528940 க்கு August 5th குள்ள WhatsApp பண்ணா கோல்ட் காயின்ஸ் வின் பண்ணலாம்.
6: AIM Gold Wallet ல as low as 1 dirham ல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 100% purity assurance ஓட நீங்க உங்க சேவிங்ஸ் கோல்ட் பார்ஸ், காயின்ஸ், ஜுவல்லரி இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். 32 years of legacy AIM Gold Wallet.
7: சென்னையோட ஃபாஸ்ட் growing லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேமிலி லொகேஷனா? ரெண்டும் வேணும். இப்ப சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
8: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். August 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
9: எஸ் City Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers nadathra property showcase la kalandukonga. Unga favorite location la property vaangunga.
10: There is no place like home. There's no home like DAC.
11: For registrations call 056-357-9474.
12: Or nalla host na eppadi irukonu theriyuma? Show ku on time ku varano, kekkradhukku munnadi content a tharano, mathathila romba romba nallavana irukonu.
13: Ha na enakku kadachathu.
14: Anyway, 4 mani aichcha. Seri rendu paattu podu, na vandrren.
15: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
16: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
17: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock every day evening. Evening Karak with me, RJ Bravo. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
18: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
19: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
6: ராக் வித் ராஜா.
4: பூங்காத்து திரும்புமா?

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
3: எனி க்ளூ?
2: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
3: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
2: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
4: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
5: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
7: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
9: You are back.
10: Mastro's Super Party Rock with Raja.
11: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: முதல் பட்ஜெட்டிலேயே தமிக அரசின் தோல்வி வெளிப்பட்டுள்ளது என்று முன்னாள் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்குவது குறித்து பட்ஜெட்டில் குறிப்பிடவே இல்லை என்று அவர் கூறினார். பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கீட்டை குறைத்துள்ளது வருத்தமளிக்கின்றது என்றும் அவர் கூறினார். தொடர் தோல்விகளை ஏற்க முடியாத சிலர் உள்நாட்டு கலவரத்தை தூண்டிவிட முயற்சித்தாலும் பிரதமரின் தேசப்பணி தொய்வின்றி தொடரும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், 2014 முதல் 2026 வரையிலான நாட்டின் உட்கட்டமைப்பு வளர்ச்சி நம்மை பிரமிக்க வைக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி நாட்டின் பிரதமராக பதவியேற்று 12 ஆண்டுகள் முடிவடைந்துள்ள நிலையில் உட்கட்டமைப்பின் அனைத்து பரிமாணங்களிலும் நமது நாடு மெருகேறியுள்ளது என்று கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேறியது. இந்த மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 37 உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 37 அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மசோதா மாநிலங்களவையில் குரல் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டது. 2019 31 இருந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை பின்னர் 34 அதிகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் நிலவும் தீவிர தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது காணப்படும் மழை மற்றும் காற்று நிலைமை நாளைய தினத்தில் இருந்து எதிர்வரும் சில நாட்களுக்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சபர்கமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதுடன் அப்பகுதிகளில் வானம் மேகமூட்டமாக காணப்படும். மேல் மற்றும் சபர்கமுவ மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா காலி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: துபாயில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். பணிமனை ஒன்றில் ஏற்பட்ட விபத்து இந்த தீப்பரவலுக்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் பல லாரிகள் தீப்பிடித்து சேதமடைந்துள்ளன. இருப்பினும் நிலைமை விரைவாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தொடர்ந்தும் விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
2: ஐநா மனித உரிமைகள் ஆணையர் வாகட்டக் ஈரானில் மார்ச் மாதத்துக்கு பிறகு மரண தண்டனைகள் அதிகரித்திருப்பது குறித்து கவலை வெளியிட்டுள்ளார். அச்சத்தை ஏற்படுத்தும் நோக்கில் ஈரான் மரண தண்டனையை பயன்படுத்துவதாக அவர் கூறினார். மார்ச் 19, 2026 முதல் தேசிய பாதுகாப்பு தொடர்பான குற்றச்சாட்டுகளில் குறைந்தது 56 பேர் தூக்கிலிடப்பட்டதாகவும் அதில் ஆண்டின் தொடக்கத்தில் நடந்த போராட்டங்களுடன் தொடர்புடைய 27 பேர் அடங்குவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் இதேபோன்ற வழக்குகளில் மரண தண்டனை அபாயத்தில் உள்ளதாகவும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்கான தூக்கு தண்டனைகளும் அதிகரித்து வருவதாகவும் வால்கட்டுக் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: எகிப்து கால்பந்து வீரர் முகமது சாலா லிவர்பூலை விட்டு வெளியேறிய பிறகு முதன்முறையாக டிராம்சோன் ஃபோ அணியின் ஜெர்சியை அணிந்துள்ளார். துருக்கி சென்ற அவரை நூற்றுக்கணக்கானவர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். 34 வயதான முகமது சாலா இன்று இஸ்தான்புல் சென்றடைந்தார். துருக்கி கிளப்பான டிராம்சோன் போருக்கு தனது மாற்றத்தை நிறைவு செய்யும் இறுதிக் கட்டத்துக்காக அவர் அங்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982. 89.4.
3: 94.4 தமிழ் FM நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் ஸ்டார் ஆஃப் தி மந்த் ஸ்டார் ஆஃப் தி மந்த்
4: ஹலோ எவ்ரிபாடி திஸ் இஸ் டிஎஸ்பி

வச்சு ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. சார்ஜா போயிட்டு காரை ஒரு 10 நிமிஷம் பத்தே நிமிஷம் வெயிலுக்கு அடியில் 10 நிமிஷம் ஓப்பனாக அப்படியே வந்து பார்க் பண்ணிவிட்டு ஒரு எங்கேயோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டே போய் ஏதோ தண்ணி கிண்ணி வாங்கிட்டு வந்து ஏறுறதுக்குள்ளே உள்ளே ஏறி அப்பா அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் காருக்குள்ளே ஏறினா அப்படியே சூடாக இருக்குது உள்ளே. இந்த மைக்ரோவேவ் அவனில் எங்கள் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா டீ காஃபி உள்ளே வச்சுட்டு வெளியில் நின்று எட்டி பார்த்துட்டே இருப்பானுங்க, அது பொங்குதா இல்லையான்ட்டு. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் உள்ளுக்குள்ளே அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்குமா, இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் 10 நிமிஷம் கால் மணி நேரம் வண்டி வெளியில் நிப்பாட்டிட்டு அப்புறமா உள்ளே ஏறும்போது அவனுக்குள்ளே நீங்கள் ஏதாவது பொருள் வச்சா உள்ள பொருளோட நிலைமை என்னமோ அதுதான் நம்மளோட நிலைமை காருக்குள்ளே. வாங்க நான் மழை வருன்றானுங்க ஒன்றுத்தையும் காணும்.

குட் ஈவினிங் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள், வெல்கம் பேக், வெல்கம் பேக். 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம், வெல்கம் பேக் டு yet another the evening kadak on 89.4 தமிழ். உள்ளுக்குள்ள வந்ததுமே சும்மா தாறுமாறான ரெண்டு பாட்டை கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்

0: போதும் பாட்டு ஃபுல்லாக வரட்டும். ரெண்டாவது பாட்டு வில்லாலிருந்து. இந்த பாட்டு அதிகமாக டிவியில் போடவே மாட்டாங்க, ஆனால் எப்போ கேட்டாலும் இந்த பாட்டு ஜாலியாக இருக்கும். இதுதான் அந்த பாட்டு. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு மை நேம் இஸ் பில்லா, அந்த பாட்டுலாம் விட எனக்கு வெத்தலையை போட்டு வேண்டி தான் ரொம்ப பிடிக்கும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? போது பாட்டே ஃபுல்லாக வரட்டும். நான் சில நேரம் இந்த மாதிரி ஒரு 4-5 செகண்ட் பாட்டு போட்டு காட்டுவோம்ல, நிறைய பேர் வந்து பாட்டு போட்டான் போல அப்படின்னு நினச்சிடுறீங்க, சரியா? அதுக்கப்புறம் பாட்டு நிப்பாட்டுனது என்ன பாட்டு போட்டு நிப்பாட்டுறான் அப்படின்னு நீங்களே நினச்சிக்கிட்டு மனசார என்ன திட்ட வேண்டியது. எனக்கு ஒருத்தர் நேற்றுக்கு அப்படி தான் ஃபோன் பண்ணி சொன்னார், இப்போ ஏன்ப்பா பாட்டு போட்டுட்டு அப்புறம் ஏன்ப்பா பாதில் நிப்பாட்டுறேன் அப்படிங்கிறார் என்கிட்ட. அதுக்கப்புறம் ஃபுல் பாட்டு போடும்போது அவர் இருக்கிறதுல போல, இப்படி ரேடியோ விட்டு ரேடியோ மாற்றினே இருந்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கும் தலையும் புரியாது காலம் புரியாது, கையை வச்சு சும்மா இருங்க அவ்வளோதான் தொலைச்சிருவேன். ஆர்ஜிலே நான் ஒரு ரவுடி ஆர்ஜே வாக்கும். சரி ஓகே, என்ன சொல்லு, என்ன மேட்ரு?
1: உள்ள வந்து டெம்பரேச்சர் வந்து 60 செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்குதானே? ஆமா, அதனால நிறைய இப்படி பண்ணுங்க, காருக்குள்ள ஏறணும்னு வந்து கொஞ்சம் காத்து வர விட்டுட்டு அதுக்கப்புறமா ஏசி ஆன் பண்ணுங்க. யாரையும் வந்து சின்ன குழந்தைங்கலாம் உள்ள விடாதீங்க காருக்குள்ள. அடுத்து கொஞ்சம் நுழைலாற இடத்துல வந்து பார்க் பண்ணுங்க அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க.
0: அதிகாரிகள் சொல்றது இருக்கட்டும், நடல் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு அதை நீ சொல்லு.

0: கேட்டு சொல்லு, நிழல் கிடையாது பெருசா. எங்க ஏதாவது பில்டிங் இருந்தது, அந்த பில்டிங் கீழே பார்க் பண்ணா அந்த நிழல் வந்து 12 மணிக்கு மேல அதுவா வந்து கார் மேல அடிச்சா மட்டும்தான். அதுவும் வந்து சூடாலாம் சூடாதான் இருக்கும். உள்ளதுலயே வந்து பெஸ்ட் எது அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் ஷேடட் பார்க்கிங் எங்காவது கிடைச்சதுன்னா நீ லக்கி, யூ ஆர் தி லக்கியஸ்ட் மேன் ஆர் வுமன் இன் தி வேர்ல்ட் ரைட் நவ். அது ஒண்ணு.
1: நிழல் கேட்டியே மரம் நட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி வருது.
0: நிழல் நான் கேட்டேன் அவங்கிட்ட, நட்ட மரத்துல புடிங்கிட்டாங்க நீங்க வேற. இங்கேயில நான் வந்து கோயம்புத்தூர் பீலமீட்டரோட சொன்னேன். சரி ஓகே. ஆனா இன்னொரு விஷயம், இப்ப காரை பொறுத்த அளவுக்கு இப்ப ஒரு 10 நிமிஷம்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன்னா 10 நிமிஷம் எங்காவது பார்க் பண்றேன்னா வண்டி ஆன்லயே வச்சுட்டு போயிடுவேன். உள்ள ஏசி ஆன்லயே வச்சுட்டு அப்படியே போயிட்டு வந்துடும். 10 நிமிஷமா இருந்தா
1: அப்படி பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
0: ஏன் கார் ரன்னிங்ல இருக்கும்போது ஏசி ஆன்ல தான் இருக்கு?
1: இல்ல, நீங்க வந்து வெளியில போகும்போது ஒரு டீ குடிக்க போ, இல்லாட்டி நீங்க சொன்ன மாதிரி வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்கோ இதுக்கோ கார் எல்லாம் ஆன்ல வச்சுட்டு என்ஜின் ஆன்ல வச்சுட்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
0: யார் சொன்னது?
1: இதுவும் அதிகாரிகள் தான் சொல்லியிருக்காங்க.
0: யார் அந்த அதிகாரி? முதல்ல என்கிட்ட சொல்ல அந்த அதிகாரி யாருன்னு. அதெல்லாம் பண்ணலாம், 10 நிமிஷம் பண்ணலாம், பிரச்சனை இல்ல. ரொம்ப ஜாஸ்தி போக கூடாது. 10 மினிட்ஸ் இஸ் ஃபைன். ஓகே, சி இப்ப நிறைய பேர் எப்படின்னா பார்க்கிங்காக, இப்ப சில நேரம் பார்க்கிங்காக வண்டி தேடிட்டு இருப்பாங்க. இப்போ சில பேர் அந்த வண்டி அந்த பார்க் பண்ற இடம் இருக்கு இல்லையா, அங்க டாட்டட் லைன் இருக்கும், அங்க போய் யாராவது வண்டி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அங்க டபுள் பார்க் போட்டு ஹால்ட் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட அதுவும் இதே மாதிரிதான், அங்கும் 10-15 நிமிஷத்துக்கு மேலே நிப்பாட்டுவாங்க. இட் இஸ் ஃபைன் அன்டில் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சே, அதுக்கு மேல வந்து எனக்கு தெரியாது. உங்க காரை பொறுத்து இருக்கு, உங்க காருடைய மெயின்டெனன்ஸ் பொறுத்து இருக்கு அதெல்லாம். பட் ஆயிடுச்சே, லைக் உள்ள யாரையும் உட்கார வைக்காதீங்க. பெட் அனிமல்ஸோ இல்லாட்டி குழந்தைங்கள விட்டுட்டு போகாதீங்க. ரெண்டாவது, சில பேர் எப்படின்னா இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு போயிடுவாங்க. ஆமாம், போன வாரம் அப்படித்தான் நான் தப்பு பண்ணிட்டேன். நல்ல ஒரு பெரிய சைஸ் வாட்டர் மெலன் வாங்கிட்டு மறந்துட்டு போயிட்டேன் நான் அங்கேயே வச்சுட்டு. அடுத்த நாள் வந்து பார்க்குறேன், என்ன இது, கார் பக்கத்தில் ஒரே குப்பைத்தட்டி வச்சுட்டாங்க போலன்னு பார்த்தா என் கார் தான். அப்பா அதை எடுத்துக்கொண்டு போய் ஸ்ப்ரே அடிச்சு கடவுளை. இதெல்லாம் வந்து சம்மரில் நடக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க சரியா. யூஏ அப்டேட் சொல்லணும், பட் நானும் கிறிஸ்டியுமே வந்து ஒரு 5 வீக்ஸ் பேசுறதுனால உங்களுக்கு ரெண்டு பாட்டு வருது. வி வில் பி பேக். நான் ப்ராவோ, யூ ஆர் லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். டோன்ட் நாட் லீவ் யுவர் கார் அன்அட்டெண்டட், பட் யூ கேன் லீவ் யுவர் கார் ஃபார் 10 மினிட்ஸ் அட்டெண்டட். Back to back.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: புத்தி கொஞ்சம்

0: தமிழ் தமிழ் தமிழ் 89.4 தமிழ் தமிழ் தமிழ் 89.4
1: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கிறீங்க?
2: அது ஒண்ணும் இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அது காடுனேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
1: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
3: This is Maddy.
4: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணு.
1: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
5: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
2: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
5: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
7: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷர் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
8: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
9: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
10: JM பிராண்ட் ஏசிடா.
9: JM பிராண்ட் ஏசிடா.
11: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோடு இருக்கிற UAE NRI-ஆ நீங்க. அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRI டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கிறத பத்தி பேச வர போறாங்க. சும் மறக்காம கேளுங்க.
1: தமிழ் 89.4

0: மழை வரும் மழை வரும்ன்றாங்க, எனக்கு எங்க மழையும் வரல ஒன்றும் வரல. மழை வரும் நியூஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. மழை வந்ததை விட மழை வரும்ன்ற நியூஸ் தான் ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்கு. எனிவேஸ், வெல்கம் பேக், திஸ் இஸ் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஆனால் முந்தானத்து வந்து இந்த ஷார்ஜா சைடு இந்த ஷவுக்கா அங்கெல்லாம் வந்து மழை வந்துச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபுஜாரா சார், இன்னைக்கு மழையோ? ஆ, இன்னைக்கு மழையா? எங்க, எந்த ஏரியால? ஃபுஜராலா வேற எங்க? கிருஷ்ணி தான் வந்து பேக்ரவுண்ட்ல இருந்து பேசிட்டு இருக்குது. ஃபுஜராலா மழையா இன்னைக்கு? இந்த வாரம் சனி ஞாயிற்றுக்கிழமை என்ன நிலைமையா? ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மழை எங்க? ஃபுஜராலையா? சில இடங்கள்ல, எந்த இடங்கள்லாம் பெய்யுது? கொஞ்சம் வானிலை ஆய்வு மையத்தை கொஞ்சம் ஓட்ட விடுங்க.
1: இப்ப வந்து ஃபுஜைரா, ராசல்கைமா, அலைன் அந்த பகுதிகளில் மழை, அபுதாபியிலையும் வந்து மழை பெய்யும் நேத்தும் சொல்லியிருந்தாங்க.
0: துபாயில் வந்து இப்போ வெதர் அலர்ட் கொடுத்துருக்காங்களே, இப்போ வந்து என்னன்னா டஸ்ட் ஸ்டார்ம் லோவர்ஸ் விசிபிலிட்டி அண்ட் ஸ்ட்ராங் விண்ட்ஸ் கண்டினியூ. அதாவது காத்து ஜாஸ்தி, சூடும் அடிக்குது, காத்தும் ஜாஸ்தி அடிச்சுட்டு இருக்கு. அதனால
1: மணல்
0: புயல், புழுதி புயல், மணல் புயல் கரெக்ட் தானே?
1: தெரியவில்லை,
0: உனக்கு தெரியாது.
1: மணல் வந்து எப்படி பறக்குமா? இல்ல, புழுதி தான்.
0: நீங்க என்ன இன்னைக்கு வந்து இந்த கிண்டர் கார்டன் பிரின்சிபல் மாதிரி வந்திருக்கீங்க இன்னைக்கு? இந்த என்ன படம் தெரியுமா, தெய்வ திருப்பள்ளி படத்துல அமலாபால் செகண்ட் ஹாஃப்ல வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அவங்க ஸ்கூல்
1: ஜெர்சி எல்லாம் போட்டு வருவாங்க. நான் ஜெர்சி எல்லாம் போட்டா இருக்கேன்.
0: ஆமா, அவங்க வந்து அந்த அந்த ஷூட்டிங் வந்து ஊட்டியில நடக்கும்.
1: ஆமா,
0: அதனால அவங்க ஜெர்சி போட்டு வருவாங்க. உனக்கு நான் ஜெர்சி தருவேன், நீ இந்த ஷூட்ல போடுவியா?
2: கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
0: அண்ட் இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை மழை வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிறாங்க. மழை வராம மட்டும் இருக்கட்டும், அவ்வளவுதான். ஸோ ஆனால் மழை வருதோ இல்லையோ பல இடங்களில், வேறு வேறு இடங்களில், ப்ளஸ் வந்து நிறைய நார்தர்ன் எமிரட்ஸுடைய இந்த மவுண்டன் ஏரியாலலாம் மழை வர்றதுனால அதோடைய எஃபெக்டாக நிறைய இடங்களில் காத்தடிக்குது. ஸோ இப்போ வந்து புழுதி புயல், அதனால் விசிபிலிட்டியை வண்டி ஓட்டுறவங்களுக்கு தான் மெயினாக வந்து இந்த வெதர் அலர்ட் எல்லாத்துக்குமே போய் சேரும். ஏன்னா ரெகுலராக பெரிய பெரிய ட்ரக் ஓட்டுறவங்க, பெரிய பெரிய வண்டி ஓட்டுறவங்க, ரெகுலராக ரோட்லேயே டிரைவிங்லேயே அதிகமாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பி கேர்ஃபுல் வண்டி ஓட்டுறவங்க.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, பிரியா வந்து ஏதோ பேசியே தீருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. என்ன
1: என்ன
0: மைக் ஆன் பண்ணி நானும் பேசுறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு பேரும் என்ன விட்டு போகவே மாட்டாங்க. தினமும் 4 மணிக்கு வந்தா இல்ல, நம்ம வீட்டுக்கெல்லாம், எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல ஒரு பழைய பாட்டி ஒண்ணு இருக்கு.
1: 4 மணி என்ன டீ குடிக்க வந்துருவாங்களோ வீட்டுல?
0: டீ குடிக்க சீரியல் பார்க்க வர்ற பாட்டி டீ குடிச்சு,
1: அவங்க வீட்லயும் சீரியல் பார்க்க முடியும். ஆமா, அவங்களோட உட்கார்ந்து பார்க்கும் போது அது நல்லா இருக்கும். புரியுது அவங்களுக்கு.
0: நிவேதா இங்க இருந்து போறப்ப அப்பாடா ஒரு 4 மணி நேரம் ஜாலியா உட்காந்து நியூஸ் படிக்கலாம், போன் பேசலாம், பாட்டு பாடலாம் அப்படின்னு கொஞ்சம் பிரைவசியா இருக்கலாம், அந்த 4 மணி நேரம் ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா கடைசியில வந்து ரெண்டு பேரும் வந்து
1: அந்த பிளேஸ நிரப்புறதுக்கு நாங்க வந்துட்டோம். நிவேதா லைன்ல தான் இருக்கியா? ஓவர் ஓவர்.
0: இந்த மோகின் பிசாசு படத்துல பின்னாடியே வருது தெரியுமா, அந்த மாதிரி. பட் ஓகே, எனக்கும் வந்து இவங்க ரெண்டு பேர் எல்லாம் போர் அடிக்கும். நாங்களாம் 3 மணிக்கே வந்துருவோம் ஸ்டுடியோக்கு.
1: நாங்க 2 மணிக்கு
0: 2 மணிக்கு கிருஷ்ணி வந்து அவளோட ஷோக்கு வந்து இங்க உட்கார்ந்தா, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் 7 மணி வரைக்கும் நவரவே மாட்டாங்க.
1: கடைசி விவசாய படத்துல
0: என்ன பாப்போமா, ரெண்டு பேரும்
1: அந்த மாதிரி. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு என்ன சாப்பாடு? வெள்ளை பொண்ணு குழம்பு, சரிப்பா.
4: அப்புறம் 5 மணிக்கு நானும் பிரியாவும் ஜாலியா காஃபி குடிக்கிறதுக்காக தனியா போவோம்
0: ரெண்டு பேரும். நான் வந்து எனக்கு காஃபி எவ்வளவு பிடிக்கும் தெரியும், ஆனா கரெக்டா என்னால வர முடியாதுங்கிறது வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ். நான் வந்து நீங்க கூப்பிட்டா என்னால ஷோ விட்டுட்டு கீழே வந்து டீ குடிக்க முடியாது, காஃபி குடிக்கும்.
1: உனக்கும் எங்களுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? நாங்களாம் சுட சுட அப்படியே கொதிச்சுட்டு இருக்கோம் இந்த வெயில்ல டீ, அதை வந்து அப்படி குடிப்போம். நீ வந்து ஒரு டீயே ஒரு நாள் வச்சு குடிப்ப, உனக்கும் எங்களுக்கு இருக்க
0: வித்தியாசம்.
1: ஆறி போன டீயே குடிக்கிற? ஆமா, நாரி போன ஆம்பளைங்களோட ஆறி போன டீயே பரவாயில்ல.
0: குவாட் பை பிரியா. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.
1: இது வந்து மெரினா படத்துல வந்த டயலாக். ஓவியா சொன்னது, நான் சொன்னது மக்களுக்கு நான் அப்படி எல்லாம் பேச மாட்டேன்னு தெரியும். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ்.
0: ஓகே. ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல இதய முரளி படத்திலிருந்து தங்கமே தங்கமே அந்த பாட்டு வருது. கேட்டு புடிங்க, பிரீத்தி முகந்தன்காக இந்த படத்தை பார்க்க போனோம். பட் ஷி டிட் நாட் ஃபெயில் அஸ். ஷி டிட் நாட் ஃபெயில் அஸ் ப்ரோ. எஸ்
3: மாஸ்டர், சூடா ஒரு பாட்டு இன்கமிங். சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸ் ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில் கல்யாண் சில்க்ஸ் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி. ALD ப்ராப்பர்ட்டிஸின் 4th ஆண்டு

எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: எங்க ஆபீஸ் காஃபி குடிச்சதுல இருந்து லைட்டா தொண்டை கட்டுற மாதிரியே இருக்கு. காஃபி கேட்டேன், கொஞ்சம் லைட்டா சக்கரை கம்மி பண்ணி போட்டு கொடு அப்படின்னு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடா வேணும் அப்படின்னு, அப்புறம் வந்து காஃபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு, இப்படி இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுனால சக்கரையை கம்மியா போட்டு வன்மத்தை ஜாஸ்தி கலந்துட்டானோ என்னால. என்னடா தொண்டை கவ்வுதடா. கிருஷ்ணியோட டெஸ்க்கு கிட்ட இப்படி தான் வந்து ஒரு க்ரீம் பாட்டில் இருக்கும், சரியா? அது வந்து பார்க்குறதுக்கு நிஜமாகவே ஏதோ ஒரு பீனட் பட்டர் பாட்டில் மாதிரியே இருக்கும். ஆனால் அது வந்து அது என்னது, மாய்ஸ்சரைசர் தானே அது? அது என்னது,
1: ஷியா பட்டர்னு நினைக்கிறேன்.
0: ஷியா பட்டர் எதுக்கு ஆஃபீஸ் கொண்டு வரீங்க எனக்கு புரியலையே. அதெல்லாம் குளிச்ச உடனே தடவுறது.
1: ஆமாம், இது மாய்ஸ்சரைசர் தான். அது அங்கே வீட்டில் தடவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், லைக் பண்ண மாட்டேங்கிறதுனால இங்கே கொண்டு வந்து வச்சேன். ஆனால் என்ன தவிர எல்லாரும் தடவிட்டு இருக்காங்க.
0: ஏது அந்த பட்டர் எடுத்து, ஆக்சுவலி என்ன மேட்டர்னா அது பார்க்கறதுக்கு வந்து அந்த ஷியா பட்டர் மாதிரியோ எது மாதிரியுமே இருக்காது. அது பார்க்கும்போது மேனிஸ் மாதிரி இருக்கும். சத்தியமா எத்தனை பேர் எங்கள் ஆஃபீஸில் கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பட் த திங் இஸ், எனக்கு அதை பார்க்கும்போது நினைத்தோன்னா கவுண்ட் மணி வந்து சரியா, ஓகே இப்போ நான் குடிக்கிறது 5000, என் பேர் 8000 அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வருவார் ஒரு காமெடியில், சரியா? அப்போ வந்து அவர் ஒரு க்ரீம் பாட்டில் எடுத்துட்டு வருவார், சரியா? எடுத்து அவர் பாட்டில் எடுத்து சாப்பிட்ருவார். சாப்பிட்டதுக்கப்புறம் என்னங்க அண்ணா ஏனுங்கண்ணா இங்கே தொண்டையெல்லாம் எரியுதுங்கண்ணா அப்படின்னா, அது ஃபாரின் மேக் அப்படி தான் இருக்கும். ஏன் அதே மாதிரி தான் வாங்கி வச்சிருக்கேன் அந்த டப்பாவை. சொல்லு.
1: ஆமா, இல்ல நீங்க இந்த சாப்பாடு பத்தி காஃபி பத்தி பேசினல, வன்மத்தை அதிகமா கலந்துட்டானோ அப்படின்னு, அது அது உண்மைதானா? அது குக் பண்றவங்க வந்து எவ்வளவு அன்போட சமைக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த ஃபுட்டோட இது இருக்கும். இதே கஷ்டப்பட்டு யாராவது சமைக்கிறாங்க அப்படின்னா இங்க இப்ப கடைகள்ல அது டேஸ்டே இருக்காது, இல்ல வயிறு உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. இப்ப ரீசெண்டா ஒரு செஃப் ஒருத்தங்க இல்லாட்டி அந்த ஃபுட் பத்தி ஏதோ ஆராய்ச்சி பண்றவங்க அவங்க வந்து சொன்னாங்க, ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் நான்.
0: இதுக்கு அவ்வளவு தூரம் போனோம். உங்க அம்மா கிட்ட போன் அடிச்சு நாலு வாட்டி ஹோட்டல்ல சாப்பிட்டேன்னு சொன்னாலே ஹோட்டல் சாப்பாடு உடம்புக்கு ஒத்துக்காதா அவங்களே ஈஸியா சொல்லுவாங்க.
1: அப்படி இல்ல, ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காதுன்னு நான் சொல்ல வரல, சமைக்கிறவங்களோட அந்த எண்ணம் அது எல்லாமே வந்து அதுல கலந்துருக்கு.
0: கெட்ட எண்ணத்தோட சமைச்சா உங்களுக்கு வயிறு வலி வரும். அதனால இன்னைக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு வந்து ஐயோ வயிற்று வலிக்குதுன்னு நினைச்சீங்களோ, யாரெல்லாம் உங்க ஃபுட்டை யாராவது சமைச்சாங்கன்னா அவங்ககிட்ட போன் அடிச்சு உனக்கு என் மேலே ஏதாவது காண்டு இருக்கா அப்படின்றத கேட்டு சரி பண்ணிக்கங்க. பாட்டு வருது கேட்டு முடிங்க. ஓகே ஓகே.
2: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
2: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
1: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation. மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
2: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.
3: Changing lifestyle and food habits ala gastritis, constipation madri serimana prachanigal ungalku iruka, appo innike Dr. Geetha Sadanandan kitta consult panunga at Ayurtrade Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
4: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காமா ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
5: ரெண்டு வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
4: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
6: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
7: There is no place like home. There's no home like that.
3: For registrations, call 056-357-9474.

0: o'clock and 4:55 on the clock and yep. Gold rate என்ன இன்னைக்கு?
1: இன்று தங்கத்தின் விலை. Gold rate. Brought to you by Ain Gold Wallet app download பண்ணுங்க. Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: So at the moment 24 carat தங்கம் 1 கிராமுக்கு 504 dirhams 50 fils. Okay. கோல்டு ஏற ஆரம்பிச்சிருச்சு. 22 கேரட் வந்து 467 திரம்ஸ். இதுதான் வந்து தங்க விலை நிலவரம். உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணும் அப்படின்னா கால் மீ அட் 800-8940 ரைட் நவ். இன்னொரு மூணு சொல்கிறதுக்குள்ளே ஃபோன் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாட்டு, அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பு திறந்து யாராவது பாட்டு இதுக்கு மாதிரி கேட்டிருக்காங்களாங்கிறத பார்க்க போகிறேன். சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சு யூத் படத்துலேருந்து முட்டைக்கலக்கி பாட்டு வேணும் அப்படின்னு மாதவன்றவர் கேட்டிருக்கார் ஃப்ரம் அஜ்மான். ஓகே, எனவேஸ் மாதவன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே பேசியிருக்காரு, பிரச்சனை இல்லை. அவருக்காக அந்த பாட்டு வருது. ஐ வில் சி யூ கைஸ் ஆஃப்டர் 6 மணி. இல்லை இல்லை, 5 மணி. 6 மணி என்ன மணி, என்ன டைம், என்ன மேட்ச்சு, என்ன? சரி ஓகே, கேட்டு முடிங்க, பாட்டு கேளுங்க. மாதவன் உங்களுக்காக பாட்டு வருது.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasathottu mittu.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: பழனி கோயில் நில மோசடி வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், பத்திர எழுத்தர் ஜெயபிரகாஷ் முன்ஜாமீன் கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஜஸ்டின் மணிகண்டன் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என அரசு தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. பழனி மடத்துக்கு சொந்தமான இடத்தை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என குறிப்பு இருந்தும் அவர் பதிவு செய்துள்ளார் என்று அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. ஜஸ்டின் மணிகண்டனுக்கு நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கிய நிலையில் தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. பொறுப்பு பதிவாளராக சென்றதால் விவரங்கள் எதுவும் தமக்கு தெரியாது என்று ஜஸ்டின் மணிகண்டன் தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்தது.
2: இந்திய செய்திகள்.
1: சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டு 7 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். அமைதி, முன்னேற்றம் மற்றும் சம வாய்ப்புகளுக்கான புதிய சகாப்தம் தொடங்கியதாக மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் அரசியல் சாசன பிரிவு 370 கடந்த 2019 August 5 மத்திய பாஜக அரசு அதிரடியாக ரத்து செய்தது. இதனையடுத்து அம்மாநிலம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. இதில் சட்டப்பேரவையுடன் கூடிய யூனியன் பிரதேசமாக ஜம்மு காஷ்மீர் பிரிக்கப்பட்டது.
2: இலங்கை செய்திகள்.
1: போலியான இலங்கையின் முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் எதிர்வரும் 18 வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இன்று முற்பகல் ஆஜரான நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். சந்தேகநபர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். போலியான பகுதி நேர வேலை வாய்ப்புகள் மூலம் மக்களை ஏமாற்றும் மோசடி கும்பல்கள் குறித்து துபாய் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வேலை தேடுபவர்களை இலக்கு வைக்கும் இவர்கள் போலி வங்கிக் கணக்குகளை திறக்கச் செய்து சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தை அந்த கணக்குகள் மூலம் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள கணக்குகளுக்கு மாற்றுகின்றனர். பகுதி நேர வேலை வாய்ப்புகளை வழங்குபவர்களின் நம்பகத்தன்மையை சரிபார்க்கவும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுடன் மட்டுமே தொடர்பு கொள்ளவும் சரிபார்க்கப்படாத நபர்களுடன் தனிப்பட்ட அல்லது வங்கி தகவல்களை பகிர வேண்டாம் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
2: உலகச் செய்திகள்.
1: செங்கடலில் இந்திய வர்த்தக கப்பல் மூழ்கிய ஹவுதி தாக்குதலை ஏமன் கடுமையாக கண்டித்துள்ளது. இது சர்வதேச கடல் போக்குவரத்து பாதுகாப்புக்கும் வர்த்தக சுதந்திரத்துக்கும் நேரடி அச்சுறுத்தல் என்று ஏமன் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட படகை பயன்படுத்தி இந்திய சரக்கு கப்பலான MSV பைசை நூரே ஒலியா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சர்வதேச சட்டங்களையும் கடல் விதிமுறைகளையும் மீறிய செயல் என்று ஏமன் தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியாவுக்கு தனது ஒற்றுமையையும் ஆதரவையும் ஏமன் தெரிவித்துள்ளது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அபுதாபியின் அல் தஃப்ரா பிராந்தியத்தில் தற்பொழுது மழை பெய்து வருகின்றது. அல் தஃப்ரா அலைன் மற்றும் வடக்கு அமீரக பகுதிகளில் மழை மேகங்கள் உருவாகக்கூடும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்றிரவு 10 வரை அமீரகத்தின் சில பகுதிகளில் இந்த எச்சரிக்கை அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைரா அலைன், ராஸ்கைமா உள்ளிட்ட பகுதிகளிலும் இதமான மழை பெய்து வருகின்றது. நாட்டில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை மழையுடனான வானிலை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லீவாவில் இன்று 49 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 47 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 46 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ராசல்கைமாவில் 45 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 41 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனில் 43 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 39 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. ஹலோ, வெல்கம் பேக் டு த ரெண்டாவது மணி நேரம் ஆஃப் த ஈவினிங் கடக். அண்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து செம்மையாக ஒரு பாட்டு வச்சுருக்கேன்.

0: ஸ்பீக்கர்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. என்ன பாடுறாங்கன்னு ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் தெளிவாக புரியுது, கேட்குது. ஆனால் அப்போல்லாம் வந்து டிவி தான் எங்கள் வீட்டில் வந்து ஏதோ பழையாலத்து ஒரு டிவி ஒன்று இருந்துச்சு. தமிழக அரசு ஒன்ன தொலைக்காட்சி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம், எங்கள் வீட்டில் முதல்ல நாங்கள் வாங்கின கலர் டிவி அந்த கலர் டிவி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பட்டன் டிவி இருந்துச்சு, சின்னதாக இருக்கும், அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்துச்சு. அதில் சைடில் குட்டி உண்டு ஒரு ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும், சரியா? ஃபோனில் கூட நல்லா தெளிவாக கேட்கும், ஆனால் அந்த டிவியில் கேட்கவே கேட்காது. அதில் சவுண்டு வச்சு கேட்ட பாட்டு, அதுக்கு தான் இவ்வளோ பெரிய பில்டப் நான் கொடுத்தேன். பட் எனிவேஸ், செகண்ட் சாங், எப்படி எப்படி இறக்கியிருக்க பாருங்க.
1: இன்னைக்கு
0: உச்சி வெயிலில் சுட சுட டீ குடித்த மாதிரி ரெண்டு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் நான் இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டில் நாயோ பூனையோ பன்னியோ இல்லை கிளியோ இல்லை வாட் எவர் இட் இஸ் ஏதாவது பெட் அனிமல்ஸ் நீங்கள் வளர்த்துருந்தீங்க இல்லை வளர்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு தான் இது, சரியா? இந்த டாபிக் இந்த 1 hour உங்களுக்கு தான். அப்புறம் 6 to 7 வேறு தான் நம்ம பேசலாம். பட் இருந்தாலும் எனக்கு இந்த பெட் அனிமல்ஸ் வளர்க்குறவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்கன்ற ஒரு நினப்பு. இந்த 5 to 6 இந்த டாப்பிக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருதோ அதை பொறுத்து தான் 6 to 7 நம்ம இதையே பேசலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா. உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து இந்த நாய் பூனை இல்லாட்டி கிளி இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் எல்லாம் வளர்த்துருந்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக நான் வெரி வெரி சிம்பிள் தான். இப்போ நான் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். வீட்டில் வந்து கிளி இருக்குது, சரியா? அந்த கிளிக்கு வந்து வீல் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுருக்கா. வீல் இன் த சென்ஸ், அந்த கிளி அது மேலே ஏறி நின்று அது பாட்டில் போகுது, அது வீல் ஓட்டிகிட்டே அப்படி போகுது. அது பார்க்கும்போது ஆனால் அது சீக்கிரம் அங்கே கிடைக்காதான் இப்போது, ஏன்னா அது சைஸ் ரொம்ப சின்னது அப்படிங்கிறதுனால அது ஏதோ ஒரு 500-600 திரம் செலவு பண்ணி அந்த கிளிக்கு வேண்டி வாங்கி வச்சுருக்கான். இப்போ அதே மாதிரி என்ன பார்த்தா, இப்போ என் வீட்டில் ஒரு பூனைக்குட்டி இருக்குது, அந்த பூனைக்குட்டி நான் அடாப்ட் பண்ணேன். அந்த பூனைக்குட்டிக்கு ட்ரெஸ்ஸுலேருந்து அதுக்கப்புறம் நிறைய எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2000-3000 திரம்ஸ் வந்து பூனைக்குட்டிக்கு அந்த ஆக்சசரிஸ் வாங்குறதுலே செலவு பண்ணியிருப்பேன். இது எல்லாம் எப்படின்னா, இது ஒரு பாசத்தில் ஒரு லவ்வில் பண்ணுறது தான். உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் நீங்கள் எப்படி அதுக்கு செலவு பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான். உங்கள் வீட்டில் நாயோ பூனையோ அந்த மாதிரி எந்த பெட் அனிமல்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதிகபட்சமாக நீங்கள் வாங்கின கிரேசியான ஐட்டம் என்ன? ஓகே, வாட் இஸ் தட் ஒன் கிரேசி திங்? அதாவது இதெல்லாமடா பண்ணுவீங்க நீங்கள், ஏண்டா நாய் பூனை இருந்தால் இவ்வளோவா செலவு பண்ணுவீங்க, இதெல்லாமல் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி மற்றவங்க கேட்டிருப்பாங்க. ஆனால் பெட் அனிமல்ஸ் வளர்க்காதவங்களுக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது, தே நெவர் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நான் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு பேட்மேன் மாஸ்க் ஒன்று வாங்கி என் பூனைக்கு வச்சுருந்தேன். அந்த மாஸ்க் சைனாவிலேருந்து ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் வந்துச்சு, ஒரு 35 நாள் கழிச்சு. அதுதான் நான் வாங்கினதுலே கொஞ்சம் கிரேசியான ஒரு ஐட்டம். ஹலோ, வணக்கம். வணக்கம். என்ன கேட்காத வாய்ஸாக இருக்கு, யார் நீங்க?
2: கன்னிமொழி
0: மேடம். சரி, நல்லா இருக்கேன். என்ன வாங்கினீங்க உங்க வீட்டுல? என்ன
2: வீட்டுல பெட் இல்லன்னா, சின்ன வயசுல நாங்க வீட்டுல பெட் இருந்துச்சு. இப்போதைக்கு நான் வந்து டிஃபரெண்ட் கான்டினென்ட்ஸ்ல லீவ் பண்ணிருக்கோம். சோ நிறைய கிரேசி திங்ஸ் எல்லாம் பாக்குறோம். அதுல மலேசியால ரொம்ப கிரேசியா இருப்பாங்க, ரொம்ப பெட்ஸுக்கு, லைக் சைனீஸ் மலே. அவங்க எல்லாம் ஒருத்தவங்க வீட்டு ஒரு மேடு வச்சிருப்பாங்க, லைக் தே ஹேவ் லைக் நோ கேட்ச். சப்போஸ் அவங்ககிட்ட ஒரு மெயில் இருந்துச்சுன்னா ஃபீமேல் ஒன்று வச்சிருப்பாங்க, அது ஆக்சசரிஸ்ல இருந்து மாத்திட்டே இருப்பாங்க. லைக் நம்மளாம் வந்து நாங்க இந்தியா இருக்கும் போதெல்லாம் ரோட்ல இருக்கு நான் எடுத்து வளர்ப்போம், அதுக்கு வேக்சின்லாம் கூட போட மாட்டோம், அப்படியேதான் வளர்த்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம்.
0: ஆனா
2: அவங்களாம் நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க ஆக்சசரிஸ்ல இருந்து. சப்போஸ் ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு லைக்னோ ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அவங்க வீட்டுல போனா எனக்கு ரொம்ப கிரேசியா இருக்கும், ஏன் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க?
0: ஆட்டோமேட்டிக் ஃபீடர். ஆமாங்க, அதெல்லாம் வேணும். இப்ப என் வீட்லயும் இருக்கு, நான் கேமரா வாங்கி வச்சிருக்கேன், ஃபீடர் வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது ஐ திங்க் இப்போ இது கொஞ்சம் பேசிக் நினைக்கிறேன். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து நாய்க்குட்டியெல்லாம் அடாப்ட் பண்ணி வளர்க்குறோம் அப்படின்னா, அந்த நாய்க்கு வந்து அது தெருலேருந்து வந்தது தானே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோதான் மரியாதையே கொடுப்பாங்க நிறைய பேர், விச் இஸ் வெரி க்ரூவல். ஓகே, இப்போ ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தா
2: அப்புறம் பேக் வச்சுருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு அந்த பேக் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அந்த பேக் வச்சு தான் எடுத்துட்டு போவாங்க. அதுக்கு ரொம்ப குழந்தை மாதிரி, நம்ம குழந்தை கூட அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், அவங்க அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். சைனீஸ் வாஸ் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் மணி ஃபார் தட்.
0: ஓகே,
2: பிகாஸ் அவங்க மார்க்கெட்ல டிஃபரெண்ட் ஐட்டம்ஸ் கிடைக்கும்.
0: ஆமா ஆமா. சைனால இருந்தீங்களா நீங்க?
2: இல்ல, ஐ வாஸ் லிவிங் மலேசியா.
0: மலேசியால
2: தி சைனீஸ் வர் டொமினேட்டிங் இன் மலேசியா.
0: ஓகே ஓகே. எனிவேஸ்
2: சோ வி கேன் see லாட் ஆஃப் ஸ்டஃப்.
0: ரைட், தேங்க்யூ தேங்க்யூ கனிமொழி மேடம். ஸோ இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பூனையோ நாயோ வாங்கிட்டா, அந்த பூனையோ நாயோ எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போகணும், அதுக்குன்னு ஒரு பேக் வாங்கி போட்டுக்கிறது, இப்போ இதெல்லாம் என்கிட்டயும் இருக்குது. வேறஸ் லைக் இப்போ இதை நான் வந்து ரேடியோவில் பெருசாக சொன்னதில்லை, ஆனால் இன்றைக்கி சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அப்புறம் வேறு எங்கே போய் பெருமை பீத்துறது? உங்கள்கிட்ட தான் சொல்லி ஆகணும். அப்படி தான் சொல்லுவேன், நான் இன்றைக்கி சொல்லிகிட்டே இருக்க போகிறேன். அடுத்த 1 மணி நேரம் பெட் அனிமல் வளர்த்துறவங்க மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள், 800-8940. ரெண்டு பேர் சேர்ந்து பெருமை பீத்திப்போம்.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
2: We gonna blow the speakers baby once again Vijay and

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
2: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
3: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல வாங்கி தரஞ்சே போறாரு சார்.
2: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
4: சிறு துளி படும் கடல் என பேரு.
5: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM-ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
2: Distributed by Homescreen Entertainment. Associate Partner SimplySouth.tv.
6: இன்னிலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது.
7: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
5: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலீன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
2: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
8: தொடர்புகளுக்கு 0555 2 4 1 5 3 6 அல்லது யாழ் கல்வியகம் .com.

0: பொன்னியும் இப்படி காட்டட்டா.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: சும்மா கீழி. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRI நீங்க அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRI டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கிறத பத்தி பேச வர போறாங்க. சும் மறக்காம கேளுங்க.
2: We'll be back after a short commercial break.
3: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
3: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: வெறும் 149 ரூம்ஸ் தான்.

0: ஒரு நீண்ட நெடும் கேப்புக்கு அப்புறம் திருப்பி வந்திருக்கல. Welcome back. Okay, இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம பேச ஆரம்பித்த டாபிக் இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். வீட்டில் வந்து நாயோ பூனையோ பன்னியோ இல்லை கிளியோ ஏதாவது ஒரு செல்லப்பிராணி வளர்த்துருந்தீங்க அப்படின்னா நிறைய நேரம் அப்படின்னா அதுக்கு பெருசாக வந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு வாங்கி போடுவாங்க. அது தண்ணி குடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஏதாவது பிளேட் கீட்டு வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனால் இப்போ மாடர்ன் டே பெட் பேரண்ட்ஸ்லாம் எப்படின்னா இப்போ பூனைக்கோ நாய்க்கோ இல்லை எந்த பிராணியை வளர்த்தாலுமே நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய வந்து ட்ரெஸ் வாங்கி போடுறது, கழுத்தில் காலர் வாங்கி மாட்டுறது, அப்புறம் அது இதுன்னுட்டு. அப்புறம் ஃபூடே வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து பெரிய நாய்க்குட்டி ஒன்று இருக்குது. ஆமாம், அவன் சாப்பிட்றத விட அந்த நாய்க்குட்டிக்கு மாதம் வந்து 4000-5000 திரம்ஸ் வந்து ஜாஸ்தி செலவு பண்ணுறாங்க. அதாவது மெடிக்கேஷன்ஸு அது இதுன்னு. அப்போ நாயை கூப்பிட்டு வெளில போகிறது, அதுக்கு இப்போ பெட் கேஃபே கூட நிறைய வந்துருச்சு, பெட் அனிமல்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி உங்கள் வீட்டில் நாயோ பூனையோ ஏதாவது வளர்த்துருந்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இதுக்கு கிரேசியான சில ஆக்சசரியெல்லாம் வாங்கினீங்க அதான் கேட்கலாம் அப்படின்னு தோணுச்சு. வணக்கம்.
1: வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். இந்த வாய்ஸை நான் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு.
1: ரொம்ப வருஷம் ஆச்சு.
0: ரொம்ப வருஷம். யாரு?
1: ஆமா ஆமா, நானே தான்.
0: யாருன்னே சொல்லாம நானே தானே. சரி ஓகே, விஷயத்த சொல்லுவோம், அப்புறம் பேரை கேட்டுக்கிறேன். சொல்லுங்க.
1: நீங்க பேசும்போது நான் பேசும்போது நடுவில் நீங்க புடிச்சுவீங்க யாருன்னு தெரியும் உங்களுக்கு. என் வீட்டுல ஒரு பூனை இருக்கு, பேரு லூனா. உங்களை மாதிரிதான், உங்க வீட்டுல வச்சிருக்க பூனை மாதிரிதான். ஆனா பயங்கர எக்ஸ்பென்சிவ் பூனை. இது சாப்பிட்டா வெறும் இது வீட் ஃபுட் தான் சாப்பிடுவோம். இந்த பிஸ்கெட் கிராக்லாம் தான் சாப்பிடுவாங்க. நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம், நிறைய ஃபுட் சாப்பிடும். ஆனா அது வீட் ஃபுட் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வாரத்துக்கு போனீங்கன்னா இந்த வீவால போனீங்கன்னா இந்த ஒரு பாக்கெட் வச்சிருப்பாங்க, ஒரு 5 கிராம்க்கு. அப்படி ஒரு 10 பாக்கெட் வாங்கிட்டு வருது. அந்த 10 பாக்கெட்டும் ஒரு மாசத்துக்கு கூட வச்சுப்பாங்க, ஒரே ஒரு வாரத்துல காலி ஆயிடும்.
0: வெட் ஃபுட் சொல்றீங்களா?
1: வெட் ஃபுட் பிளஸ் அக்சசரி வந்து இது வாங்கிட்டு வரும். திமுல்ல இந்த பெட்டு, அப்புறம் அந்த விளையாடுற திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய ஆர்டர் போடும். ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வரும் டீம்ல இருந்து, இது மாதிரி வாங்க அது மாதிரி வாங்கு சொல்லிட்டு. சரி, ஒன்னு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ, ரெண்டு வாங்கினா ரெண்டு ஃப்ரீ சொன்னு போடுவாங்க. ஆனா வந்து ஏமாத்துவாங்க, ஒன் லாஸ்ட் ஒண்ணுமே கிடைக்காது. சோ அது ஒரு டிஃபரெண்டான மார்க்கெட்டிங். அது
0: போற போக்குல டீமுக்கு ரெடி.
1: ஆமா, டீமுக்கு ரெடி.
0: சரியா?
1: ஆமா, நானு எவ்வளவு ஆர்டர் போட்ட பூனைக்கு வேண்டிய ட்ரெஸ் வாங்கினேன், அப்புறம் வந்து பெட் வாங்கினேன், அதுக்கப்புறம் வந்து இந்த விளையாட்டு சாமான் வாங்கி வச்சிருக்கேன். பட் எல்லாமே வேஸ்ட். ஒன் டைம் தான் யூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் ஒரு யூஸ் கிடையாது.
0: என்ன என்ன பிரீட் பூனை உங்களோட
1: பூனை? இது என்னது வந்து போச்சு.
0: நீங்க வந்து சூப்பர் மார்க்கெட்ல போய் ஃபுட் வாங்காதீங்க பூனைக்கோ நாய்க்கோ. நீங்க வந்து பெட் ஷாப்ல போய் வாங்குங்க. ஏன்னா வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறத விட பெட் ஷாப்ல வாங்குறது இன்னும் கொஞ்சம் ஆத்தென்டிக்கா இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய அந்த ஹேர் பால் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் கிட்னி சேஃப்டி, லிவர் சேஃப்டிக்கெலாம் நிறைய வந்துருச்சு. அந்த மாதிரி வாங்க.
1: உன்னோட
0: வெட் ஃபுட் வந்து தினம் கொடுக்காதீங்க. வெட் ஃபுட் வந்து 3 நாளைக்கு ஒரு வட்டி கொடுத்தா பெட்டர். ஏன்னா வந்து நிறைய நேரம் அந்த பூனைங்களுக்கு என்ன வேணா பல்லு சின்னதாக இருக்குல்ல, அதனால அந்த வெட் ஃபுட் சாப்பிட்டு சில ஃபுட்லாம் சரியாக உள்ள வாயிலே தங்கிடும், அது வந்து டென்டல் ப்ராப்ளம் வரும்.
1: வாங்கி வச்சுக்கோங்க.
0: அதுக்கப்புறம் லிண்ட் ரோலர்னு ஒண்ணு கிடைக்கும். அங்க மினி சோலர்லாம்
1: இருக்கு வீட்டுல, இருக்கு எல்லா அப்பப்போ பண்ணிட்டு தான் இருக்கு. அடிக்கடி பண்ணிட்டு இருக்கேன், பெட் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன், ட்ரெஸ் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். பட் எவ்வளவு நாள் தான் அப்படியே பண்ணிட்டே இருக்குன்னு தெரியல. சொல்யூஷனும் கிடைக்க
0: முடியாது. As long as you have your pet animal, you should. உங்களுக்கு இந்த செலவெல்லாம் கண்டிப்பா வந்தே தீரும். எனிவேஸ் எனிவேஸ் உங்க பூனை கேட்டதா சொல்லுங்க. சிறுத்தை சிவா சில் லாக் சாங் ஆஃப் தி ஹவர்ல பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு.
2: For details, call 056-415-4242.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல்ட் ரஷ் 2.0 இஸ் பேக் வித் எயின் கோல்ட் வாலெட். நீங்க கோல்ட் காயின் வின் பண்ணுமா? இப்பவே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்ப டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன்ல தமிழ் எஃப்எம் கோட் போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 ஆகஸ்ட் 5th குள்ள வாட்ஸ்அப் பண்ணா கோல்ட் காயின்ஸ் வின் பண்ணலாம்.
2: எயின் கோல்ட் வாலெட்ல as low as 1 dirhamல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 100% பியூரிட்டி அஷூரன்ஸோட நீங்க உங்க சேவிங்ஸ் கோல்ட் பார்ஸ், காயின்ஸ், ஜுவல்லரி இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். 32 இயர்ஸ் ஆஃப் லெகசி. Gold Wallet.
1: இது வரைக்கும் டைரக்டரா கலக்கிட்டு இருந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ ஹீரோவா தேவதாசா ஸ்கிரீனையும் கலக்க போறாரு.
3: உலகம் ரொம்ப பெருசு.
2: ஆகஸ்ட் 7, மார்க் யுவர் டேட்.
3: போலீஸ கொல்லுவா, ஒரு டாக்டர் கொல்லுவா,
2: ஒரு ரிபல், ஒரு ஆபத்தான உலகம். Blood, love, loyalty. இதை விட பெருசா action, drama, full on mass.
1: அனிருத் மியூசிக்ல DC ஆகஸ்ட் 7 முதல் releasing in cinemas by the Plot Pictures. அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
0: You are back. The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
4: Panchatandram lirundu oru paattu vandirukku. கேட்டிங்களா? ஜாலியாக இருக்கா? கேட்டு முடியுங்க.
5: We will be back after 6 மணி. This is Bravo. You are listening to 89.4.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தாவிகா அரசின் நிதிநிலை அறிக்கை தமிழக வளர்ச்சியையும் வேலை வாய்ப்புகளையும் பெருக்குகின்ற நோக்கத்தில் அமைந்திருப்பதை வரவேற்கின்றேன், பாராட்டுகின்றேன் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசியல் வரலாற்றில் 60 ஆண்டுகளில் காணாத ஒரு சரித்திர நிகழ்வை மக்கள் பேராதரவோடு நிகழ்த்தி 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை முதல்வர் விஜய் தலைமையிலான தாவிகா அரசு சமர்ப்பித்திருக்கின்றது என்று அவர் கூறினார். ஆட்சி பொறுப்பேற்கும் போது கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் கடன் சுமை 2 மடங்காக உயர்ந்து 10 லட்சம் கோடி ரூபாய் அளவில் இருக்கின்றது. நிதி ஆதாரம் மிக குறைவான நிலையில்தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் வரவேற்கின்றேன் என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமின் தாய் நிறுவனமான மெட்டாவின் தளங்களில் குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோக உள்ளடக்கங்கள், டீப் ஃபேக் வீடியோக்கள் மற்றும் பிற பிரச்சினைகள் தொடர்பாக மெட்டா தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் சக்கர்பர்க் இந்திய அரசிடம் மன்னிப்பு கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மெட்டா தளங்களில் இதுபோன்ற தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்கள் இடம்பெற்றதற்கான கண்காணிப்பு மற்றும் செயற்பாட்டு குறைபாடுகள் குறித்து இந்திய அரசு கவலை தெரிவித்திருந்தது. மெட்டா குழந்தைகள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளித்து இதுபோன்ற உள்ளடக்கங்களை கண்டறிந்து அகற்றும் நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதாக தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: பாதுகாப்பு அமைச்சின் 2026 ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று இடம்பெற்றது. 2026 ஆம் ஆண்டுக்காக பாதுகாப்பு அமைச்சுக்கு 530 பில்லியன் ரூபாய் மொத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கை ராணுவம், விமானப்படை, கடற்படை, சிவில் பாதுகாப்பு திணைக்களம், கெடட் அதிகாரிகளுக்காக செயற்படுத்தப்படும் வேலை திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள வளிமண்டலவியல் திணைக்களம், கரையோர பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு என்பவற்றால் செயற்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பில் இதன்போது தனித்தனியாக மீளாய்வு செய்யப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தனது பஸ் ஆன் டிமாண்ட் சேவையை அல்சத்வா, அல்கூஸ் மற்றும் மிருதி பகுதிகளுக்கு விரிவுபடுத்தியுள்ளது. இதன் மூலம் துபாய் முழுவதும் சேவை வழங்கப்படும் பகுதிகளின் எண்ணிக்கை 20 உயர்ந்தது. ஆப் மூலம் முன்பதிவு செய்யக்கூடிய இந்த போக்குவரத்து சேவை குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு எளிதான, நெகிழ்வான மற்றும் குறைந்த செலவிலான பயண வசதியை வழங்குவதுடன் குடியிருப்பு பகுதிகளை பொது போக்குவரத்து வலையமைப்புடன் இணைக்க உதவுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: ரஷ்யா யுக்ரைன் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 21 பேர் உயிரிழந்தனர். இதுபோன்ற தாக்குதல்களை தடுக்க இடைமறிப்பு அமைப்புகள் இருந்திருந்தால் பல உயிர்களை காப்பாற்றியிருக்க முடியும் என்று யுக்ரைன் ஜனாதிபதி வாலடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். கியூ மற்றும் அதை சுற்றிய பகுதிகளில் இந்த ஆண்டு இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையான தாக்குதல் நடைபெற்றுள்ளது. இதில் 17 பேர் உயிரிழந்தனர். கார்கிவ் பகுதியில் 1 மற்றும் டொனிஸ்க் பகுதியில் 3 உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: 2027 ஒருநாள் சர்வதேச உலகக்கோப்பை தகுதிச் சுற்று போட்டி அடுத்த ஆண்டு February 22 to March 23 வரை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ICC போட்டி திகதிகளை இறுதி செய்துள்ளதாகவும், ஆனால் போட்டி நடைபெறும் இடம் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2027 உலகக்கோப்பைக்காக ICC அறிவித்த புதிய வடிவமைப்பின்படி 10 அணிகள் பங்கேற்கும் தகுதிச் சுற்றில் வெற்றி பெறும் அணி நேரடியாக 14 அணிகள் கொண்ட உலகக்கோப்பையின் முக்கிய சுற்றுக்கு தகுதி பெறும். தகுதிச் சுற்றில் 2, 3 மற்றும் 4 இடங்களை பெறும் அணிகள் உலகக்கோப்பையின் முதல் சுற்றான சூப்பர் சீரீஸ் போட்டியில் விளையாடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதில் முதலிடம் பெறும் அணி 12 அணிகள் பங்கேற்கும் முக்கிய சுற்றுக்கு முன்னேறும். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamar FM, Namma Radio, Namma Music. Star of the Month.
3: Hello everybody, this is DSP.

0: Star of the month. Star of the month. Hello everybody, this is DSP.
1: அப்பம் பண்ண தப்புல விளைஞ்சிருக்கு வெத்தலையா? நீ என்னடா அப்போ கேட்கும்போது இந்த பாட்டெலாம் நல்லா இருந்தது, இப்போ பூமர் மாதிரி இருக்கு இந்த பாட்டெலாம்.

என்னப்பா, வெல்கம் பேக் டு தி தேர்ட் அவர் ஆஃப் மூணாவது மணி நேரம் ஆரேகால் ஆயிடுச்சு. இது 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக், அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கலர். ஓகே ஓகே, உள்ளுக்குள்ளே வந்ததுமே நறுக்குன்னு ரெண்டு பாட்டை கொண்டு வந்திருக்கேன். அப்படியே பச்சை மிளகா காரமாக இருக்கா இல்லையான்னு கடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு இப்படி தான் இருக்கும். போடுறா தகிட தகிட. ரெண்டாவது பாட்டுக்கு வேற ஒன்று வச்சுருக்கேன், அது என்னென்னா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு தெரியுமே, இல்லைனாலும் நான் சொல்கிறேன். போக்கிலிருந்து மாம்பழம் மாம்பழம் கூடவே சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டிங்களா தெரியும். போக்கிரியிலிருந்து அந்த பாட்டும், அஞ்சாதையிலிருந்து இந்த பாட்டும் உங்களுக்கு சும்மா கும்முன்னு வந்துகிட்டு இருக்கு, சரியா? ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சில பாட்டெலாம் அன்னி கேட்கும்போது நல்லா இருந்தது, ஆனால் அந்த பாட்டோட லிரிக்ஸை இன்னி கேட்டு பார்க்கும்போது என்னடா இப்படிலாம் எழுதி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது, சரியா? இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு லைட்டாக, உங்களை பொறுத்தளவுக்கு லைட்டாக அன்னைக்கு ஓகேப்பா ஆனால் இன்றைக்கி சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டுக்கு வர்ற ஒரு சில பாட்டு, அந்த பாட்டில் இருக்கிற ஒரு சில வரி, அது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்லுங்கள். முடிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் அப் அண்ட் பண்ண தப்பில் அந்த பாட்டிலே வந்து எப்படின்னா, அந்த எனக்கு வந்து அன்றைக்குமே அது பிரச்சனையாக தான் இருந்தது. அந்த என்ன இப்போ என்ன 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10 ஒன்று எட்டு, என்ன 10 ஒன்றை வெட்டு அப்புறம் 8 ஒன்றை போட்டு அப்படின்னு. ஸோ அஃபென்சிவ், ஸோ அஃபென்சிவ். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கும் தெரியும் அந்த பாட்டில் அது எந்த மீன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபியூ இயர்ஸ் பேக், ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸோ திருநங்கைகளெல்லாம் வச்சு பயங்கரமாக அவங்கள ஒரு காமெடி பொருளாகவோ, அவங்கள வந்து ஒரு கேலி சித்திரமாக தான் நிறைய படங்களில் காமெடி ஆகட்டும் இல்லை பாட்டாகட்டும் அவங்கள அப்படி தான் யூஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அவேர்னஸ்க்கும், இன்றைக்கி இருக்கிற ஒரு நமக்கு இருக்கிற ஒரு தெளிவுக்கும் யாருமே வந்து அவங்கள மரியாதை குறைவாக பேசுகிறது கிடையாது. ஈவன் சினிமாவில் கூட பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து பாடி பார்ட்ஸை வச்சு அதாவது கிண்டல் பண்ணால் கூட அது பாடி ஷேமிங், அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சின்ன பசங்களுக்கே தெரியுது. ஆனால் ஒரு சில பாட்டெலாம் அப்போ எழுந்தது தான், பட் இப்போ கேட்கும் போது அதோடைய பாதிப்பு இருக்க தான் செய்யுது, கரெக்டாக. ஸோ இன்றைக்கி இப்போ கிட்டத்தட்ட கடந்த ஒரு 10 ஒருத்தரை இந்த மாதிரி சில விஷயங்கள் பெருசாக நடக்கிறது இல்லை, நடக்குது சினிமாவில் காமெடியாவோ பாட்டாவோ வருதுதான் இல்லைன்னு சொல்ல, பட் பெருசாக நடக்கிறது இல்லை. பட் ஒரு பாட்டு எழுதிட்டாங்க அப்படின்னா அது 60-70 அந்த ஒரு பாட்டுங்கிறது மினிமம் 40 தான் ஒரு பாட்டுங்கிறது அப்படியே பல ஜென்ரேஷனை கடந்து வருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பாட்டும் அந்த பாட்டில் இருக்கிற வரியும் எழுதுறது ரொம்ப முக்கியம் இல்லையா, கரெக்டாக? எனக்கு இந்த பாட்டு இன்றைக்குமே வந்து இந்த பாட்டு முத முதல்ல கேட்கும்போது இது தப்பாச்சே அப்படின்னு தான் தோணிருக்கு, இன்றைக்கும் அப்படி தான் தோணுது. ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹூ த ஹீரோ இஸ், ரிகார்ட்லெஸ் ஆஃப் யார் அந்த படத்தை எடுத்தா அப்படின்னு. பட் எனிவேஸ் யூஏ அப்டேட். சத்வா, அல்கூஸ், அதுக்கப்புறம் மிர்துஃப், இந்த மூணு ஏரியாவையும் டோட்டலாக இப்போ கவர் பண்ணுறாங்களா நம்ம ஆர்டிஏ. ஸோ இதுக்கு முன்னாடி பஸ் ஆன் டிமாண்ட் கிட்டத்தட்ட நிறைய ஏரியாவில் இருக்குது. கரண்ட்லி பர்ஷா, அல்நாதா, டிஎஸ்ஓ, அகாடமிக் சிட்டி, ரிகா, போர்ட் சாயி, பிஸ்னஸ் பே, டவுன் டவுன், ஊத்மேதா, கராமா, அதுக்கப்புறம் பர்ஷா ஹைட்ஸ், மன்கூல், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சென்டரு, டிஎஃப்சி, அல்வார்கா, இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கு, ஜேவிசி, அல்கிசேஸு, இந்த மாதிரி இந்த ஏரியாலாம் இப்போ புதுசாக ஆட் பண்ணாங்க. அது கூட சத்வா, அல்கூஸ், மிருதுஃப் இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பஸ் ஆன் டிமாண்டை புக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. துபாய் பஸ் ஆன் டிமாண்ட்ற அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாதம் மட்டும் ஹையஸ்ட் மந்த்லி ரைடர்ஷிப் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 105,990 பேசஞ்சர்ஸ் வந்து இந்த பஸ் ஆன் டிமாண்டை யூஸ் பண்ணுறாங்க. பஸ் ஆன் டிமாண்ட் இஸ் நத்திங் பட் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கிட்டே வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போய்ப்பாங்க, அதுதான் பஸ் ஆன் டிமாண்ட். இப்போ யூஸ்வலாக பஸ்ஸுக்கு என்ன பண்ணோம், பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் இல்லாட்டி பஸ் ஸ்டாப்புக்கு போய் வெயிட் பண்ணணும், ஆனால் இது அப்படி கிடையாது. ஸோ இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கவே, அதுவும் இல்லாமல் இப்போ சம்மர்னால நிறைய பேர் எப்படின்னா டாக்ஸி புக் பண்ணால் ஜாஸ்தி விலையாகும், ப்ளஸ் இந்த பஸ் ஆன் டிமாண்டில் புக் பண்ணிட்டா

0: பட்ஜெட்டுக்கு பட்ஜெட்டும் அஃபோர்டபுளாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் போக வேண்டிய இடத்துக்கு போகவும் செய்யலாம். அதுவும் இல்லாமல் பஸ் ஆன் டிமாண்டோட அந்த வண்டியை பார்த்துருக்கீங்களா, சின்னதாக அழகாக காம்பாக்டாக இருக்கும். இந்த பஸ்ஸுன்ற கூட்ட நெரிசலோ இல்லை தொங்கிட்டு போகணுமோ அதெல்லாம் நம்ம ஊர்லன்னு வச்சுக்கோங்களேன். பட் சொல்கிறேன், நம்ம ஊர்லேயும் இது மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும்ல.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: okay, so இனி வந்து ஒரு சில பாட்டு, சரியா, ஒரு சில பாட்டு. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டோட லிரிக்ஸ் வந்து கேட்கும்போது ஒன்றும் புரியல, ஆனால் இப்போ ரொம்ப அஃபென்சிவாக இருக்குப்பா. நான் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, என்னப்பா நீ அப்படின்ற மாதிரி எதாவது இருந்ததுன்னா அதை சொல்லுங்கள், கேட்டு தெரிஞ்சுப்போம் நம்ம உங்களுடைய பார்வையில். ஓகே, என்கிட்டையும் ஒரு ரெண்டு மூணு தான் இருக்குது, லிஸ்ட் இருக்குது, சொல்கிறேன், வந்து சொல்கிறேன். நான் பிராவோ, யூஆர் லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
1: அது ஒண்ணு இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற அது காடுனேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddie.
1: ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்க.
0: நம்ம 89.4 தமிழ் FM லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் FM ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்ட்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
6: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
5: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value, 20% flat off. Plus, old gold exchange, 100% valuation. மற்றும் diamond purchase, exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
6: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபியில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.
0: என்ன சொல்ற மாதிரி, எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
7: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.

0: Friday 7 AM to 11 AM. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

ஈவினிங் கரெக்ட் பிரசன்டெட் பை VNCT குளோபல் லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர்.

0: ஒரு பாட்டு அப்படின்னு வந்துட்டா அந்த பாட்டில் வர லிரிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். கரெக்ட், ஓகே, ரைட். எல்லா பாட்டுமே வந்து நம்ம அப்படியே யோசிச்சு அழடா சூப்பராக இருக்கே அப்படின்னு நம்ம மெச்சுற அளவுக்கு யாரும் பெருசாக அந்த அளவுக்கு எல்லா பாட்டுமே இருந்துராது ஆப்வியஸ்லி. பட் எவ்ரி ஒன் யாரெல்லாம் பாட்டு எழுதுனாங்களோ அவங்கவுங்க அவங்கவுங்க அந்த பாட்டுடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தோன்ற அந்த வரிகளை போட்டு தான் எழுதுகிறாங்க. அதில் வந்து டபுள் மீனிங் வார்த்தைகள் இருக்குது, அதுக்கப்புறம் அஃபென்சிவானது இருக்குது, நல்லது இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே நல்லது கிட்டது கலந்து வரும். அப்படின்னா கூட இப்போ ஒரு சில பாட்டெலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜெனரேஷன் கேட்கும்போது ஆர் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஒரு 20 வருஷம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாமே, அந்த டைமில் கேட்கும்போது ஓகேவாக இருந்திருக்கலாம். அந்த டைமில் இருந்த மக்களுடைய மைண்ட் செட்டும் அப்போ இருந்த ஒரு சில விஷயங்களுக்கான அவேர்னஸும் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. ஸோ அதனால் ஆனால் அந்த பாட்டு இன்றைக்கி வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்குது. 20 வருஷமோ 25 வருஷமோ இப்போ எம்ஜிஆர் பாடல்களும் இன்றைக்கி வரைக்கும் நம்ம கேட்டுகிட்டு தான் இருக்கோம். பிகாஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் அதுக்காக. ஸோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாட்டுனாலும் ஒரு சில பாட்டெலாம் வந்து காலத்தால் அழியாதவை அப்படி சொல்லுவாங்க, கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி காலம் கடந்து வந்தும் அன்றைக்கி அது ஓகேப்பா, இன்றைக்கி இந்த பாட்டு கேட்கும்போது ஒரு சில வரியெல்லாம் பிரச்சனையாக இருக்கேன், சரி இல்லையே, அந்த மாதிரி தோணுச்சுன்னா அது எந்த பாட்டு நீங்கள் சொல்லுவீங்க, உங்களுக்கு தோன்றதை எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன். 800-8940 தட் இஸ் அ நம்பர். அண்ட் பை த வே, விஷ்ணுநாதன் அண்ட் சன்ஸ் படத்தோட மூவி கான்டெஸ்ட் இப்போ நடக்க போகுதான். ஒன்றும் இல்லை, சூர்யா மமிதா பைஜு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படம் வந்து August 14 அடுத்த வாரம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ படத்துடைய மியூசிக் டைரக்டர் யார் யோசிச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். சூப், பயங்கர கஷ்டமான ஒரு கேள்வி. அதனால் VS டைப் பண்ணி உங்க பேர் பதில் 800-8940 அனுப்புங்க. சரி, யார் இருக்கா லைன்ல? வணக்கம். யாரு பேசுறீங்க? ஹாஜியா உங்க பேரு? ஹாஜி. என்ன ஹாஜி, என்ன பாட்டு?
1: பாட்டு வந்துட்டு அயன் மூவில பாட்டு போட்டு விடுங்க.
0: அயன் மூவி? யோ, என்ன டாபிக்னு தெரியாதா?
1: ஓகே, நீங்க டாபிக் பத்தி கேக்குறீங்களா? டாபிக் வந்து என்னன்னாக்கா இந்த ரொம்ப ஓப்பனா இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன பாட்டுன்னு சொல்லுனாக்கா அந்த ரெட் மூவில வரந்துறீங்களா?
0: ரெட்
1: பொள்ளி பீச்சு உடம்பு பேரு.
0: இது ரொம்ப பாடி ஷேமிங்கா போகும் புள்ளி அந்த பாட்டு.
1: அது எனக்கு அப்ப தெரியல, நல்லா இருந்துச்சு அப்ப கேட்கும் போது. அது ஒரு கட்டத்துல அதுக்கு ரிவீல் பண்ணாங்க யூடியூப்ல. அது கேட்கும் போது அது யார் சாமி, நாடி நரம்பெல்லாம் இந்த ஊறி போனவனாலதான் எழுத முடியும் சொல்ல
0: வந்தீங்களா?
1: அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க.
0: ஓகே, இப்போ ப்ராப்ளி இன்னொரு கேட்டா எனக்கும் அதுக்கு அது புரியும் நினைக்கிறேன்.
1: அது அது ஓபனா எதுவுமே சொல்ல முடியாது. பாடி ஷேமிங் ரொம்ப அதிகமா இருக்கு அதுல.
0: ஓகே, அண்டர்ஸ்டுட். அந்த பாட்டு இப்ப கேக்கும்போது நிறைய வார்த்தைகள் அஃபென்சிவா இருக்குல? ஓகே,
1: அப்ப கேக்கும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கு உண்டான ரிவீல் கேக்கும்போது தான் ஐயோ இது இப்படியா இவ்வளவு ஓபனா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தெரியும்.
0: ஓகே, குட்.
1: இதே மாதிரி எத்தனை பேர் கேட்டிருக்காங்கன்னு தெரியல.
0: நீங்க சொன்னீங்க இப்ப மறுபடியும் கேட்கும்போது சில நேரம் நம்ம எந்த தாட்ஸுமே இல்லாம கேட்டுட்டு இருப்போம். ஆனா நமக்கு வந்து யாராவது சொன்னதுக்கு அப்புறம் கேட்கும்போது அவங்க சொன்ன மாதிரியே தான் கேட்கும்.
1: அதே தான்.
0: ஓகே, அந்த எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் லெட்டிங் மீ நோ. தேங்க்ஸ் மேன். ஓகே, ரைட்டு. ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயரில் செம்மையாக ஒரு பாட்டு வருது. செம்மையான செம்மையா ஓம் படத்துலேருந்து யூ ஹேவ் அ சாங் அல்லா கல்லோவா அப்படின்னு ஒரு பாட்டு. தனுஷ் ரீசெண்டாக வந்து தனுஷோட ரீசன் அவரோட பர்த்டே எனக்கு ரிலீஸ் ஆச்சு, அந்த பாட்டு தான் வருது. கேளுங்க.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRI நீங்க. அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRI டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கங்கறத பத்தி பேச வர போறாங்க. சோ மறக்காம கேளுங்க.
1: We'll be back after a short commercial break.
2: Joy Alukasle, ungalukaga the joy of summer. In the summer, unga purchases kaana coolest deals. Inga irukku diamond jewelry vaangna free cash vouchers. 1.99% lende assured aanu miga kurainda seekooli. Palai thangatha exchange panumbodhu 0% deduction. Idhu mattum illama innum ekkachakkamaana offers Joy Alukasle. Indiaku trip plan pandringala? GCC Joy Alukasle naga vaangna import duty la 15% varai save pannalam. Adhiga benefit ungalku da. Miss pannadadinga. Indha exclusive summer offers August 9th varai mattum da.
3: Terms and conditions apply.
4: Joy Alukas, world's favorite jeweler.
0: Dry skin, acne, eczema, hair fall issues, இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
5: You are back. The evening karak
6: இப்படி பாடினாதான் இது என்ன லிரிக்னே புரியுது. பாட்டோட கேட்டா ஒண்ணுமே புரியல. கேட்டீங்கல்ல, நல்லா இருந்துச்சுல. எத்தனை முறடா அடி வாங்கணும், பொத்துற மனசு வள்ளித்தான் அங்கணும், கத்திர ஜனங்க கை வாங்கணும், கட்டளை கிட்டல் எது உள்ளாகணும். இதே இந்த ரோகேஷ்னு ஒருத்தர் இருக்கார் சரியா, அவர் தான் வந்து இந்த ஜலபுல்ல ஜங்கு ஏட்ட மொட்டு மொட்டங்கு அந்த பாட்டெலாம் அவர் தான் எழுதினார். எப்படி இந்த வார்த்தையெல்லாம் எங்கேருந்தா பிடிக்கிறாங்களோ, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது கேட்குறதுக்கு. சரி ஓகே, இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேச ஆரம்பிக்கல. விஸ்வநாதன் சன்ஸ் அந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் யார், படத்தோடைய ஹீரோ சூர்யா. சூர்யா வந்து கருப்புக்கு அப்புறம் அடுத்த வாரம் August 14 இந்த படத்தை வந்து விட்றா. அப்படி சூர்யா மமிதா பைஜு, இது ஒரு ஒரு சிங்கிள் ஃபாதரோட ஒரு காதல் கதை அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. ஆனால் படம் வந்து பயங்கர பிரைட்டாக நிறைய வந்து தெலுங்கு வாட அடிக்குது படத்தில். ஏன்னா தெலுங்கு டிரெக்டர் தான் வந்து டிரெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்க்க முடிஞ்சது. படம் எப்படி இருக்குன்னு தெரில. சூர்யாக்காக படத்தை பார்க்குற அத்தனை பேருமே சூர்யா கண்டிப்பாக கைவிட மாட்டார். ஏன்னா ஏதோ ஒன்று படம் நல்லா இல்லை அப்படின்னா கூட சூர்யா வந்து ஏ நெவர் ஃபெயில்லஸ் டு என்டர்டெயின். இல்லை ஈவன் கங்குவா கூட நீங்கள் சூர்யாவை தவிர்த்துட்டு பார்த்தா தான் படம் போர் அடிக்கும். சூர்யாவோட பார்க்கும்போது இப்போ என்ன மனுஷன் உயிரை கொடுத்து நடிக்கிறாரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே, இன்றைக்கி இதை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா ஒரு சில பாட்டெலாம் அன்னி கேட்கும்போது ஓகே வார், ஆனால் இன்னைக்கு கேட்கும்போது அந்த பாட்டோட லிரிக்ஸ்லாம் வந்து எங்கேயோ நம்மளை குத்துற மாதிரியே கொஞ்சம் ஒரு மாதிரி அஃபென்சிவாக இருக்கும். அந்த மாதிரி பாட்டை தான் இருக்கா உங்களை பொறுத்தளவுக்கு சொல்லுங்கள். நீங்கள் தான் லாஸ்ட் காலர். ஆ வணக்கம், நல்லா இருக்கேன். யார் பேசுகிறீங்க? ஓகே, பேர்? ஓகே, ஆனால் உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி அன்கிளியராக இருக்கு, கொஞ்சம் கிளியராக பேசுங்க. ஓகே ஃபைன், எனிவேஸ் யூ கேன் டாக், சொல்லுங்க.
7: வேடம் திரைப்படத்தில் இருந்து ஒரு சர்த்துகுமார் சாங் இருக்கு, அதில் வந்து கேக்கில வந்து டபுள் மீனிங்காக இருக்கு.
6: என்ன போடாம் சார், வேடனா?
7: வேடன்,
6: வேடன் வந்து ரொம்ப பழைய படம் தானா? ரொம்ப பழைய படமாச்சு.
7: ஆமா.
6: ஆ, அதில் என்ன பாட்டு? கம்மாக்கரையில சும்மா கம்மாக்கரையில சும்மா, அது வந்து அஜித் படமாச்சே? ஓ இல்ல, அதுல இன்னொரு பாட்டு வேடன்ல இன்னொரு கம்மாக்கரையில பாட்டு இருக்கோ. ஓகே ஓகே, சரி, நம்ம லைப்ரரியில அந்த மாதிரி பாட்டுலாம் வச்சுக்கிறதுல நம்ம வந்து கண்டிப்பா அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு ஒரு அடி கேக்குறேன். நீங்க இப்ப கேட்டா ஒரு மாதிரி ரத்தம் கொதிக்குதா சார் உங்களுக்கு? ஏன்டா அப்படிலாம் எழுதுறீங்க அப்படின்னு. நினைக்கிறேன் கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல யுவர் சாங் ஃப்ரம் சீவலப்பேரி பாண்டி.
8: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
9: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
1: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
0: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th அண்ட் 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
2: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th அண்ட் 9th 10 AM டு 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
3: தேர் இஸ் நோ பிளேஸ் லைக் ஹோம். There's no home like that.
4: For registrations, call 056-357-9474. Alansari Exchange Varia transact panni unga panatha double panunga. Indha summer la Alansari Exchange Varia neenga pandra ore ore transaction moolama unga panatha double panni up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win panunga. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. அப்புறம் ஓகே, அயன் படத்துலேருந்து ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டார்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நிறைய பாட்டு இருக்குது அயனில், அயனில் எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும். நான் வந்து அதுவும் பர்டிகுலர்லி நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்ருக்கும்போது ஒரு ரெண்டோ நான் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற டைமில், ஆமாம் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு மேலே எனக்கு ஒரு ஒன் சைடு லவ். அந்த பொண்ணு வந்து எப்போவுமே என் வீட்டை கிராஸ் பண்ணி தான் ஆட்டோவில் போவாங்க. ஸோ என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். அந்த எங்கள் ஊரில் வந்து பயங்கரமாக மழை வந்துக்கிட்டே இருக்குமா. ஸோ அப்படி மழையில் அப்படியே அந்த பொண்ணு ஆட்டோவில் வர, நான் வீட்டுக்கு வெளியில் நிற்க, அந்த ஆட்டோ கரெக்டாக அந்த ஸ்பீட் பிரேக்கர்கிட்ட ஸ்லோவாக, அப்போ வந்து அந்த பொண்ணு இந்த ஆட்டோக்குள்ளே தண்ணி போகக்கூடாதுன்னு ரெண்டு பக்கமும் வந்து ஒரு தார்பாய் மாதிரி போட்டு மறைச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட என் வீடு வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஆட்டோ ஏறும்போது அந்த பொண்ணு அப்படியே தார்பாய் விளக்கிட்டு அப்படி நான் இருக்கேன்னு ஒரு வாட்டி பார்க்கும் போகிறேங்க. அடாடாடாடா, அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு பாட்டு கேட்கும். அது என்ன படுத்துருமா? இப்போ அந்த பாட்டை நான் போட போகிறேன். சொல்லி முடித்ததுமே அந்த பாட்டு வந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. இது வந்து ஆக்சுவல் உண்மை கதை, நான் சும்மா பில்டப்லாம் பண்ணல. அந்த டைமில் ஒரு பாட்டு ஒன்று கேட்குங்க. அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? இதுதான், அப்படி இருக்கும் அந்த பாட்டு. சரி, இப்போ என் காதல் கதையோட கடைன்றச்சா, என் காதல் கதை என்ன வரமாட்டேங்குது இன்னைக்கு, நீ என்ன ரொம்ப ரோல் ஆகுது. சரி பரவாயில்ல, அப்படி ஒரு என்னுடைய ஒரு குட்டி பிட் காதல் கதையை கேட்டு முடிச்சிருக்கீங்க. வருது ஒரு பாட்டு கேட்டு கேளுங்க, அந்த பாட்டே வருது. அண்டு விஸ்வநாதன் சன்ஸ் படத்துடைய மூவி கான்டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் யூ கேன் ஸ்டில் சென் மீ ஒரு பதில், படத்துடைய மியூசிக் டைரக்டர் யார் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆகஸ்ட் 14th படம் வந்து ரிலீஸ் ஆகுது. சூர்யா, மமிதா பைஜு நடிக்கும் இந்த படத்தை வந்து ஃபார்ஸ்ட் ஃபிலிம் வெளியிடுறாங்க யூஏ முழுக்க. ஓகே ஓகே. ஸோ 0502528940 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பேர் பதில் எல்லாத்தையும் அனுப்பியிருக்கேன்.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasathu Dimmittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin Joy of Summer la Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: பெயரில் மட்டுமே வெற்றியை கொண்டுள்ள வெற்று பட்ஜெட் இது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஆக்கப்பூர்வ திட்டங்களோ, மாநிலத்தின் நிதி சுமையை குறைக்கும் மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கான நடவடிக்கைகளோ எதுவுமற்று வெற்றி எனும் பெயரை மட்டுமே கொண்டுள்ள வெற்று அறிக்கைதான் தாவிக அரசின் நிதிநிலை அறிக்கை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை பெரும் ஏமாற்றம் அளிக்கின்றது என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மாநிலத்தின் வருவாய் பெருக்கத்துக்கோ, புதிய திட்டங்களை முன்னெடுத்துச் செல்வதற்கோ, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கோ, மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கோ என எந்த ஆக்கப்பூர்வ நோக்கங்களும் திட்டங்களும் இல்லாத வெற்று அறிக்கையாக நிதிநிலை அறிக்கையை தயாரித்திருப்பது தாவிக அரசின் நிதி நிர்வாக மேலாண்மை இன்மையையே காட்டுகின்றது என்று சீமான் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
3: பிரதமர் நரேந்திர மோடியின் காணொலியை நீக்கியதற்காக மன்னிப்பு கேட்குமாறு மெட்டாவுக்கு நாடாளுமன்ற குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இல்லையெனில் பாதுகாப்பு உரிமையை இழக்க நேரிடும் என்று மெட்டாவுக்கு நாடாளுமன்ற குழு தெரிவித்துள்ளது. பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே தலைமையிலான நாடாளுமன்ற குழு பிரதமர் நரேந்திர மோடியின் காணொலி நீக்கப்பட்ட விவகாரத்தில் மெட்டா நிறுவனத்திடம் மன்னிப்பு கோரியுள்ளது. 1.4 பில்லியன் இந்தியர்களின் பிரதிநிதியான பிரதமரின் காணொலியை நீக்கியது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என்று அந்த குழு தெரிவித்துள்ளது. மெட்டா நிறுவனம் அந்த காணொலியை தவறுதலாக நீக்கியதாக கூறி பின்னர் மீண்டும் வெளியிட்டது. அதனால் இந்த விளக்கம் போதுமானதாக இல்லை என்று நாடாளுமன்ற குழு தெரிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: பொது திரை சேரிக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை சைபர் குற்றவாளிகள் திருடிய சம்பவம் தொடர்பாக இதுவரை 91 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர், பொது திரை சேரியின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம், அரச கடன் முகாமைத்துவ அலுவலகம் மற்றும் மத்திய வங்கி ஆகிய நிறுவனங்களின் அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இவ்வாறாயினும் இச்சம்பவம் தொடர்பாக நிதி அமைச்சுக்கோ அல்லது மத்திய வங்கிக்கோ குற்றஞ்சாட்ட முடியாது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். துபாய் க்ரீக் லைட்ஸ் திட்டத்தின் பணிகள் தொடங்கியுள்ளதாக துபாய் ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் அவர்களின் உத்தரவின்படி துபாய் நகராட்சி 80 மில்லியன் திர்ஹாம்ஸ் மதிப்பிலான இந்த திட்டத்தை செயற்படுத்துகின்றது. 8 கிலோமீட்டர் நீளத்திற்கு விரியும் இந்த திட்டம் ஒருங்கிணைந்த ஒளி மற்றும் நகர்ப்புற காட்சியமைப்பு அனுபவத்தை உருவாக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: டிஸ்னி மற்றும் டிக்டாக் இடையே புதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிரியேட்டர்கள் டிஸ்னி திரைப்படங்கள் மற்றும் அதன் துணை நிறுவனங்களின் படங்களில் இருந்து காட்சி துணுக்குகளை தங்கள் காணொளிகளில் பயன்படுத்த முடியும். இதனால் ஸ்டார் வார்ஸ், டாய் ஸ்டோரி மற்றும் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் போன்ற பிரபலமான திரைப்பட தொடர்களின் காட்சிகள் டிக்டாக் காணொளிகளில் இடம்பெறும். இந்த காணொளிகள் டிஸ்னியின் குறுகிய காணொளி தளமான வேர்ட்ஸ் தளத்திலும் பகிரப்படும். இந்த திட்டம் முதலில் அமெரிக்காவில் தொடங்கி பின்னர் மற்ற நாடுகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: 2027 ICC ஒருநாள் உலகக்கோப்பைக்கு அயர்லாந்து தகுதி சுற்று மூலம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. 2027 ஒருநாள் உலகக்கோப்பை தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா ஆகிய நாடுகளில் நடைபெறவுள்ளது. இந்த தொடரில் 14 அணிகள் பங்கேற்க உள்ளன. அயர்லாந்து தற்போது நேரடியாக உலகக்கோப்பைக்கு தகுதி பெறும் ODI தரவரிசை இடங்களில் இல்லை. அதனால் அவர்கள் ICC ஆடவருக்கான உலகக்கோப்பை தகுதி சுற்று போட்டியில் விளையாடி தகுதி பெறும் வாய்ப்பை பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

சரி சரி சரி ஓகே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த டைமில் ஒரு 2005, 2006, 2007, 2008 அந்த டைம்லலாம் ஃபேமஸாக இருக்கிற பழைய பாட்டு எடுத்து புது பீட்டு புது சிங்கர்ஸ் எல்லாம் அதே லிரிக்ஸை போட்டு லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இம்ப்ரவைஸ் பண்ணி ரீமிக்ஸ் பாட்டெலாம் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பாட்டு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பாட்டு அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இல்லை நிறைய மணிஷர்மா நம்ம இமான் அவங்களாம் அந்த டைமில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து ஒரு பாட்டை ரேடியோவில் இல்லாட்டினா வெறும் டிவியில் மட்டும்தான் கேட்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி ஒரு சில பாட்டெலாம் கேட்கும் போது அது கொடுக்குற ஒரு ஒரு ஒரு ஜிலோவே தனி தான். என்ன இப்படி ரெண்டு பாட்டு அலைனா இருக்கா உங்களுக்காக? ஆனால் அட் த சேம் டைம் கோல்ட் ரஷ் 2.0 இஸ் பேக் வித் ஐன் கோல்ட் வாலெட். ஸோ இன்னைக்கு நான் இப்போ நான் சொல்ல போகிறத இப்போ மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு கோல்ட் காயின் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐன் கோல்ட் வாலெட் ஆப் அதை ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இப்போவே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆனால் கோல்ட் காயின் எப்படா நான் வின் பண்ணுறதுன்னு கேட்டால் ஐன் கோல்ட் வாலெட் ஆப் மூலமாக நீங்கள் வந்து ஒரு திரமுக்கு கூட கோல்டன் சில்வர் வந்து கோல்டு மெயினாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் டிஜிட்டல் கோல்டாக. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேஷாவோ இல்லை கோல்டு காயினாவோ இல்லை வந்து பாராவோ போய் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டோர் கோல்டு சூக்கில் இருக்குது அங்கே போய் ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் மெயின் மேட்ரு. ஓகேவா? இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஐன் கோல்டு வாலட்டும் 89.4 தமிழ் எஃப்எம்மும் ஒன்றா சேர்ந்து கோல்டு ரஷ் 2.0 அப்படிங்கிற ஒரு மேட்ரு ஒன்று பண்ணுறோம். அதுதான் வந்து இந்த கோல்டு காயின் மேட்ரு. அதை நான் இப்போ விலை வரையாக சொல்கிறேன் கேட்டுக்கங்க. ஃபஸ்ட்டு ஐன் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிடுங்க. அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ரெஃபரல் கோட் அப்படின்னு ஒன்று கேட்கும். அங்கே வந்து TAMILFM கேப் இல்லாமல் தமிழ் எஃப்எம்னு கேபிட்டலில் டைப் பண்ணி அதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 0502528940 நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு படாரம் அனுப்பி வச்சிங்கன்னா செலக்ட் ஆகிறவங்களுக்கு கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. போன வாரத்துக்கு முந்தின வாரம் வெள்ளிக்கிழமை கூட ஒருத்தர் போய் மீட் பண்ணி அவர் கோல்டு காயின்லாம் கொடுத்துட்டு வந்தோம். டிஐபி சைடு வந்து 12 வருஷமாக டிரைவராக இருக்கிறார். அவரை பற்றி வீடியோ வேறு போட்டிருக்கோம் 89.4 தமிழ் எஃப்எம் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ரெண்டு பார்ட் வருது பேக் டு பேக். திஸ் இஸ் பிராவோ, யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் பேக் டு பேக்.

0: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா?
1: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
2: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல ஃபேக்டரி தரந்துட்டே போறாரு சார்.
1: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
3: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
1: Distributed by Home Screen Entertainment. Associate Partner SimplySouth.tv.
4: இன்னிலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதியா தூங்க கூட முடியாது.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
6: ALD Properties இன் 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
7: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
8: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
9: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
10: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
9: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
10: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
3: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
11: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
12: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
13: This hour of the evening correct is brought to you by Joy Alakasin Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
14: You are back.
15: Na oralo irittaidchu ha paravala. ஆமாம், இப்போ நீங்கள் வந்து இந்த சாட்டர்டேஸ்ன்னு எனக்கு வந்து சாயங்காலம் அந்த 4:00 எயிட் ஓ கிளாக் ஷோவா, அதனால் மழை, வெயில், சன்செட், சன்ரைஸ் இல்லை, ஓகே சாரி, சன்செட் இதெல்லாம் வந்து இந்த ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்து இந்த ஜன்னல் வழியே பார்த்து பழகிடுச்சு. ஆனால் ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்கும். அதனால் வந்து என்ன ஆகுனா, ஒரு சனி ஞாயிற்றுக்கிழமை இல்லை, நான் ஒரு 5-5:30 எங்கே இருந்தாலும் சரி இந்த பீச் கிட்டே போயிடுவேன், இல்லாட்டினா சன்ரைஸ் எப்படியாவது ஒரு அவுடோர் லொக்கேஷனில் தான் இருப்பேன்னு வச்சிங்களேன். அது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ சில நேரம் இந்த 3 PM கிராஷ்னு ஒன்று வரும், ஞாபகம் உங்களுக்கு வருமா? அது 3 PM கிராஷ் இஸ் நத்திங் பட் நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு வேணால் எந்திரிங்க, 6 மணிக்கு எந்திரிங்க, 10:30 எந்திரிங்க, எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 2:30 ஒரு 3:30 வரைக்கும் தூக்கம் தள்ளும், அதுதான் வந்து 3 PM கிராஷ். இதுக்கு சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, காலையிலே உங்கள் எனர்ஜியை செட் பண்ணிட்டா உங்கள் பாடி வந்து ஓகே இனி இதுதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு பழகிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும் கண்டிப்பாக, ஏன்னா இப்போ சம்மர்ன்றதுனால ஒரு 7:30 நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு டைம் வச்சுங்க. லேட்டுங்கிறது 7:30, அதுக்கு முன்னாடி நீங்கள் வெயில் எப்போ வருதோ அப்போ எந்திரிச்சா போதும். பட் ஒரு என்ன, ஒரு 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் கணக்கு வச்சுக்கலாம். கால் எந்திரிக்கிறீங்களா, மற்ற கடமைகளாக முடிக்கிறீங்களா, அதுக்கப்புறம் நல்ல ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் வெயிலில் வந்து நின்று தண்ணி குடிச்சாப்போ, தண்ணி குடிக்கிறப்போ ஆர் சும்மா ஒரு 10 நிமிஷம் உடம்பு வெயிலுக்கு காட்டினாலே அதுவே வந்து தனியாக ஒரு எனர்ஜியை சூரியன் வழியாக நம்ம மண்டைக்குள்ளே பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஸ்டடீஸ்லாம் சொல்லுது. ஜென்ரலி வந்து எப்படின்னா, அந்த வைட்டமின் டி இஸ் வைட்டல். இப்போ நிறையா இப்போ நமக்கு இந்த சம்மர் டைம்லலாம் பெருசாக நம்ம வந்து வெயிலில் நிற்க, எத்தனை பேர் உடம்புல வெளிச்சம் போடுது எனக்கு தெரில, டவுட்டு தான். அன்லஸ் ஆர் அன்டில் கார் ஓட்டுறீங்க, வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு நடந்து போகிறீங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் உங்கள் உடம்புல வெயில் படுறது மட்டும்தான் ஒரு நாளைக்கு என்டையர் டே உடம்புல, அதுவும் வந்து 12 மணி 2 மணிக்கெலாம் வந்து தீஞ்சு போகிற அளவுக்கு தான். எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் நின்னோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு ஆகிடுறோம் நம்ம. ஆமாம், அந்த அளவுக்கு சூடு அடிக்குது. ஸோ அதனால் காலங்காலத்தால் 7:30 அவர் சாயங்காலம் ஒரு 5:30-6:00 ஐடியல் வைட்டல். ஸோ ஆனால் உங்களுக்கு அந்த 3 PM கிராஷ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காலையில் வந்து செட் பண்ணுறீங்க, சரியா உடம்பு அப்படி செட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் லைட்டாக, அதாவது லைட்டாக சாப்பிடுங்க, நட்ஸோ, ஸ்டார்ட் யூ டே வித் லிட்டில் நட்ஸ், ஒரு கேஷ் நட்டோ இல்லாட்டி ஏதோ ஒன்று, அதுக்கப்புறம் காஃபி டீ எதுவாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே இது லைட்டாக ஒரு நான் இதான் செய்வேன், 1-2 கேஷ் நட்ஸ் சாப்பிட்டு காஃபி டீலாம் குடிக்கிறதுக்கு ஏன்னா டேரெக்டாக வந்து சில பேர் எந்திரிச்சதுமே எனக்கு இந்த பெட் காஃபி குடிச்சு பழக்கமே இல்லை இப்போ வரைக்கும். எப்படி பெட் காஃபி குடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லாயிருக்குன்றது ஓகே, பட்டு நைட்டெல்லாம் தூங்கிட்டு தண்ணிக்கு இன்னும் எதுவுமே குடிக்காமல் உடம்பு ஹைட்ரேட் பண்ணாமல் படார்னு காஃபியோ டீயோ உள்ளே அனுப்புகிறப்போ அது தட் அது பயங்கர அசிடிக்கான ஒரு விஷயம். அண்டு சில பேர் எப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கோ நீங்கள் சுடு தண்ணியில் காலையில் லைம் வாட்டர்லாம் குடிக்க எல்லாம் ஓகே தான், ஆனால் நார்மல் தண்ணி ஒரு 400 ml ஆகும் காலையில் குடிச்சிட்டு ஒரு கால் மணி நேரம் 20 நிமிஷம் கழிச்சு எது பண்ண அதுக்கப்புறமா தான் எது பண்ணாலுமே ஓரளவுக்கு ஓகே. அந்த தண்ணி வந்து முன்னாடியே போயிடுதில் உள்ள அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ அதனால் ப்ளீஸ் அதை பண்ணிவிடுங்க. அண்ட் அட் த சேம் டைம் அதான் அப்படி கொஞ்சம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு டிராஃபிக் அப்டேட் கொடுத்துட்டு மெயின் மேட்டரை சொல்கிறேன். டிராஃபிக் அப்டேட்
14: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
15: A311 road mirdhifa taandi oru crash a irukku. Moisna Alkus Alkus la kisais pora varaikum traffic theriyudhu. Paathu ottunga. Okay.
14: Traffic update. Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
15: ஒன்றும் இல்லை, இதுதான் இதான் சொல்ல நினச்சேன். அது அட் சேம் டைம் வந்து அயன் கோல்டு வாலெட் ஆப் இருக்குல்ல, அவங்களும் நம்ம 89.4 தமிழோட ஃபோமோ கோல்ட் ரஷ் 2.0 அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். வருஷ வருஷம் பண்ணுறது, இது ரெண்டாவது வாட்டி. மெயின் மேட்டர் என்ன அப்படின்னா கோல்டு காயின்ஸ் நீங்கள் வந்து வின் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அயன் கோல்டு வாலெட் ஆப் மூலமாக யூ கேன் டவுன்லோட் தி ஆப் அண்ட் ஒன் தரம்லேருந்து கோல்டு வாங்கலாம் நீங்கள், டிஜிட்டல் கோல்டா, அதுக்கப்புறம் பாராவோ இல்லை கோல்டு காயினாவோ நீங்கள் போய் ரெடீம் பண்ணலாம் நீங்கள் வாங்குற காசுக்கு. ஆனால் இப்போ நாங்கள் வந்து அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் கோல்டு காயின் உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம். இது வந்து ஒரு கான்டெஸ்ட். என்னென்னா நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிடுறீங்களா, அப்புறம் ரெஃபரல் கோடுன்னு ஒரு இடம் வரும், அங்கே தமிழ் எஃப்எம் அப்படின்னு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 0502528940 நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிங்கன்னா செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு கோல்டு காயின் மண்டை மேலே வந்து நங்கு நங்குன்று கொட்டும். ஓகேவா? ரெண்டு பாட்டு வருது, சந்தோஷமா கேளுங்க. ஓகேவா?
14: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 dirhams தான்.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRIA நீங்க. அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRIA டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கிறத பத்தி பேச வர போறாங்க. சும் மறக்காம கேளுங்க.
2: We'll be back after a short commercial break.
3: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9 வரை மட்டும் தான்.
4: வெறும் 1.99% முதல் 0%.

ஒரு மீம் ஒன்று படிச்சுன்னா, தொப்பையை குறைக்கிறவன் மனுஷன், ஆனால் அதை மறைக்கிறதுக்கு சட்டையை பெருசாக எடுக்கிறவன் பெரிய மனுஷன். ஐயோ ஐயோ, வெல்கம் பேக். ஓகே, நாங்கள் இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனால் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு மெயின் மேட்ரு உங்கள்கிட்ட சொல்லியாகணும். இன்றைக்கி மத்தியானம் வந்து ஒருத்தர் மீட் பண்ணேன், சரியா? நான் அவரும் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் டக்குன்னு பார்த்தா அவர் நான் ஒரு 5-6 மாதம் கழிச்சு மீட் பண்ணுறேன், நிறைய வெயிட் லாஸ் பண்ணி பயங்கர ஃபிட்டாக இருக்குது, அப்படி வெயிட் லாஸ் பண்ணி ஃபிட்டாக இருக்கார். அப்புறம் மத்தியானம் நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட போகிறப்போ அவர் சொன்னார், இல்லை இல்லை நான் ஜூஸ் மட்டும்தான் குடிப்பேன் அப்படின்னாரு. அப்படியா, என்ன இப்போ தான் சாப்பிட்டீங்களா அப்படின்னா, இல்லை நான் காலையில் 8:00 சாப்பிட்டேன், நான் வந்து ஜூஸ் மட்டும்தான் குடிப்பேன், அப்புறம் ஒரு குக்கிம்பர் சாப்பிடுவேன், அப்புறம் சாயங்காலம் வந்து இன்னொரு 2-3 கேரட்டும் ஒரு ஆரஞ்சும் சாப்பிட்டு தூங்கிடுவேன் அப்படின்னாரு. ஸோ இப்போ இந்த வெயிட் லாஸ் பண்ணோம், இல்லை ஏதோ ஒரு பாயிண்ட்டில் வந்து ஆமாம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து எப்படின்னா, கம்மியாக சாப்பிட்ணும், இல்லாட்டி சாப்பிடாமே இருக்கணும், உடம்பை வருத்தி தான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தடில் இருக்காங்க. ஓகே, ஒரு வேளை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சின்னதாக ஒரு ரோட் மேப் மாதிரி ஒன்று தரேன், சரியா? போகிறதுக்கு முன்னாடி அதான் பண்ணிட்டு போவோம். 2-3 விஷயந்தான். ஒன்று, உடம்புல வந்து மெயின்டெனன்ஸ் கேலரி எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும், ஓகேவா? ஸோ இப்போது உங்கள் பாடி வெயிட் எவ்வளவோ, ஸோ ஒவ்வொரு பாடி வெயிட்டுக்கும் மெயின்டெனன்ஸ் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது தினம் தினம் நீங்கள் வந்து இந்த கேலரிக்குள்ளே சாப்பிட்டா தான் நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ, 70 கிலோ அப்படின்னா அந்த 70 கிலோவில் மெயின்டைன் ஆவீங்க. என்ன ஒரு 500 கிராம் ஏறும் இறங்கும், இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இப்போ உடம்புக்கு வந்து இப்போ சில பேர் எப்படின்னா, ரைஸே தொட மாட்டாங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டா நம்ம எல்லோரும் வந்து எடுக்கிற மொதல் ஸ்டெப் ரைஸை அவாய்ட் பண்ணுறது தான், விச் இஸ் வெரி வெரி ராங். ஓகே, நீங்கள் வந்து எப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில ஃபுட் ஐட்டத்தை மாற்றி சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் ஆயிலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், சுகர் தொடாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் அதுக்குமே ஒரு சில ஆல்டர்னேட்ஸ்லாம் இருக்குது. நிறைய பேர் எப்படின்னா, பல வருஷமாக வந்து காஃபி டீயில் சக்கரை போட்டு குடிச்சிட்டு இனிப்பாக குடிச்சிட்டு பட்டுன்னு அது வந்து கொஞ்சம் பிட்டராக, இல்லாட்டின்னா டீ காஃபி வந்து சுத்தமாக சுகர் இல்லாமல் குடிக்கும்போது கஷ்டமாக இருக்கும், அது வந்து ரொம்ப சஸ்டெயினபிள் கிடையாது. வெயிட் லாஸ் வந்து எனக்குமே சஸ்டெயினபிளான மெத்தட்ஸில் மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒன்று 2 விஷயம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் கேலரி கண்டுபிடிங்க, அப்புறம் உடம்புல ப்ரோட்டீனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்புக்கு ப்ரோட்டீன்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ ப்ரோட்டீன் வச்சு பெரிய மார்க்கெட்டிங் நடந்துகிட்டு இருக்குது, எந்த பொருள் எடுத்தாலும் ஹை ப்ரோட்டீன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபேட்டு, அதுக்கப்புறம் ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் ஃபைபர், இது மூணுமே ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, ஸோ ப்ரோட்டீன் வந்து மசில்ஸ்க்கு, ஃபேட் வந்து எனர்ஜிக்கு, ஃபைபர் வந்து நம்மளுடைய உள்ளே இருக்கிற நிறைய பாடி பார்ட்ஸ்க்கு, மூணுமே ரொம்ப அவசியம். இப்போ காலையில் வந்து காலையில் மத்தியானம் இந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை வந்து பசியோடு இருந்து உடம்பை வருத்தி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறது உலகத்திலே ரொம்ப பெரிய தப்பான ஒரு விஷயம். அது வந்து நிறைய நிறைய நிறைய ஸ்டடீஸில் வந்து அது உயிரிழப்புக்கு கூட கொண்டு போய் விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அது சஸ்டெயினபிள் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் மெயின்டெனன்ஸ் கேலரி கண்டுபிடிங்க. ப்ரோட்டீன் வந்து எதுக்குன்னா, உடம்புல வந்து இப்போ ஒரு 70 கிலோ நீங்கள் வந்து உங்கள் பாடி வெயிட் அப்படின்னா ஒரு 100 கிராம் அதுவும் ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன் சாப்பிட வேண்டியது அவசியம். இது வந்து ஜிம் போகணும் அவங்க மட்டும் தான் சாப்பிடணும் அப்படி கிடையாது, எல்லாத்துக்குமே இது ரொம்ப அவசியம். ஸோ இது வந்து வெஜிடேரியன்ஸ், நான் வெஜிடேரியன், அதிக ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் எது அப்படிங்கிறத பார்த்து சாப்பிடுங்க. நம்மள முக்கால்வாசி பேர் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, இந்த ப்ரோட்டீன் வரும்போது ஓரளவுக்கு தெரிஞ்சுப்பாங்க இது இதெல்லாம் ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் அதில் ஆயில் ஜாஸ்தியாக விட்டு சாப்பிட்டு அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேலரி அடிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஆயில் கம்மி பண்ணி சாப்பிடுங்க. அண்டு ஜென்ரலாக சாப்பிடும்போது கொஞ்சம் நிறையா வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தியாகவும், அப்புறம் அந்த ரைஸ் போர்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி சாப்பிடுங்க. அண்டு சில பேர் எப்படின்னா, ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு சப்பாத்தியாக சாப்பிட்டுட்ருப்பாங்க, அதுவும் 2 சப்பாத்தியும் நீங்கள் ஸ்டாண்டர்டாக சாப்பிட்ற ரைஸோடைய குவான்டிட்டியோடைய அதில் இருக்கிற கேலரியும் ஒன்று தான். ஸோ அதனால் கிட்டத்தட்ட ரொம்ப அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. அண்ட் மோரோவர், உடம்ப வருத்திக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறது இஸ் நாட் நீடட். ஓகே, அண்டு யா ப்ரொவைடட் இப்போஸ், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு வாக்கிங்கோ ரன்னிங்கோ, இப்போ உடம்பு வந்து எப்படின்னா நீங்கள் மூமெண்ட்டே இல்லை உங்கள் உடம்புல, ஆனால் திடீர்னு ஒரு 1.5 மணி நேரம் நடக்கிறீங்க, ஒரு 30 நாள் தினம் நடக்கிறீங்களா, உடம்புல சேஞ்சஸ் இருக்கும். அது வந்து எப்படின்னா உடம்பு வந்து அதுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த நீங்கள் நடக்கிறதோ இல்லாட்டி ரன் பண்ணுறதோ இல்லை ஜிம்மில் போய் வெயிட் தூக்குறதோ அந்த இன்டென்சிட்டியை ஜாஸ்தி பண்ண பண்ண தான் உடம்பு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த சில இப்போ காலையில் பார்த்து அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க யாருமே எனக்கு ஹெல்ப்பே பண்ணதில்லை, யாருக்குமே தெரியல அதை பற்றி, ப்ளஸ் வந்து இதெல்லாம் எதுக்குப்பா, ஒரு வாழ்க்கை இஷ்டத்துக்கு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. ஒரு வாழ்க்கை தான், இஷ்டத்துக்கு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, ஒரு வாழ்க்கையை ஹெல்த்தியாகவும் ப்ராப்பராக சாப்பிட்டு நிம்மதியாகவும் வாழலாம். அவருக்கு வந்து இப்போ 45 வயசு, மனுஷன் வந்து 15 கிலோ குறைச்சிட்டு செம மோட்டிவேஷனோடு இருக்கார். அந்த மோட்டிவேஷன், அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம், நம்ம பாடியை மூவ் பண்ணி நம்ம
நம்ம வந்து கரெக்டாக உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் மற்ற விஷயங்களெல்லாம் சரியாக சீராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுன்ற ஒரு நினப்பு இருக்குல்ல, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் எத்தனை பேர் வந்து 40 வயசு 45 வயசுக்கு மேலே வந்து சரியான எனர்ஜிலாம் இல்லாமல் இருக்கீங்க, எவ்வளோ பேர் மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி, இந்த வலியெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இதை இந்த மாதிரி சில சில பிரச்சனைகள்லாம் ப்ராப்பராக சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஈஸியாக தீரும். அதனால் நல்ல ஒரு டாக்டராக கன்சல்ட் பண்ணி, இல்லாட்டினா ஜஸ்ட் மூவ் யுவர் பாடி, அவ்வளோதான். அண்ட் ஈட் ப்ராப்பர்லி, ஆயிலை சுகரை கம்மியாக எடுத்துக்கோங்க. ரைஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது, பிரியாணியும் அவாய்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகே, இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். அட் த சேம் டைம் கோல்ட் ரஷ் 2.0 இஸ் பேக். அண்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐன் கோல்டு வாலெட் ஆப்பை ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் மூலமாக டவுன்லோட் பண்ணுங்கள். அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஃபரல் கோடில் தமிழ் எஃப்எம் அப்படின்னு போடுங்க, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 0502528940 வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் கோல்டு காயின் வின் செய்யும் வாய்ப்பை பெறுவார்கள். ஓகே ஓகே, நோய்ஸ் கொஞ்சம் லென்த்தாக பேசணும்னு நினைக்கிறேன், மன்னிச்சிருங்க. நான் அப்படிங்கிறது

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
2: எனி க்ளூ?
1: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
2: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
1: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
3: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
2: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ.
4: மாரி என்ன சூடு, என்ன சூடு.
3: அண்ணா சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா வொர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
4: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: ஹியர் வி கோ.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by Joy Alukasin Joy of Summer. டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply. The evening correct presented by BNCD Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: விரிவான செய்திகள் Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine Parts Center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: 2026-27 நிதியாண்டுக்கான தமிழக நிதிநிலை அறிக்கை இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து அமைச்சர் மரிய வில்சன் உரையாற்றினார். 2036 $1.5 trillion பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற திட்டமிட்டுள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். கிராமப்புற வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் வேலை நாட்களின் எண்ணிக்கை 125 to 150 உயர்த்தப்படும் என்று தமிழக அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெற்றி 150 என இத்திட்டத்துக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்களை குறுந்தொழில் நிறுவனங்களாக உயர்த்தும் நோக்கில் சிங்கப்பெண் வலிமைப்படுத்தும் திட்டம் என்ற புதிய திட்டம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீர்வளத்துறைக்கு 9,264 crore ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நதி இணைப்பு திட்டங்களுக்காக மொத்தம் 200 crore ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறைக்கு 1,762 crore ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கு 39,609 crore ரூபாயும் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 14,830 crore ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு 354 crore ரூபாயும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க 70 crore ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைக்கு 17,290 crore ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு 11,532 crore ரூபாயும் முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவு துறைக்கு 475 crore ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வணிக வரிகள் துறைக்கு 651 crore ரூபாயும் இயற்கை வளங்கள் துறைக்கு 438 crore ரூபாயும் அரசு ஊழியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு 838 crore ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் மற்றும் ஏனைய ஓய்வு கால நன்மைகளுக்கு 47,240 crore ரூபாயும் நீதி நிர்வாகத்துறைக்கு 2,486 crore ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 gram தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கு 560 crore ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தாவிகா அரசின் பட்ஜெட்டில் பெயர் மாற்றம் மட்டுமே உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். 100 நாளில் தாவிகா அரசின் மதிப்பெண் என்னவென்று யாரிடம் கேட்டாலும் பெரிய பூஜ்யம் என சொல்வார்கள். அதேபோன்று இன்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டும் பூஜ்யம் மதிப்பெண்ணை பெற்றுள்ளது என்று அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். ஆட்சிக்கு வரும்போது மாற்றம் என்றார்கள். என்ன மாற்றம் என்றால் பெயர் மாற்றம்தான் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளார்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி தருவதாக சொன்னார்கள். ஆனால் அதை பற்றி அவர்கள் வாயை திறக்கவில்லை என்று கூறினார். ஒவ்வொரு துறையையும் பற்றியும் நிதியமைச்சர் மரிய வில்சன் பேசும்போது இந்தியாவிலேயே தமிழகம் முன்னணி மாநிலமாக இருக்கின்றது என்று கூறினார். ஒரு வழியாக திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எல்லாம் இப்போதாவது ஒப்புக்கொண்டுள்ளார்களே, அதற்கு நிதியமைச்சர் மற்றும் முதல்வருக்கு நன்றி என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் கடனை 50 ஆண்டுகளுக்கு குறைக்க முடியாது என்று நிதித்துறை செயலர் சித்திக் தெரிவித்தார். தமிழக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் நிதித்துறை செயலாளர் சித்திக் செய்தியாளர்களை சந்தித்து இதனை கூறினார். தமிழ்நாட்டின் நிதி நிலைமை இக்கட்டான சூழலில் உள்ளது. வரவுகளை அதிகரிக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பெட்ரோல் டீசல் விலை ஏற்கனவே உயர்ந்துள்ளதால் மேலும் விலையேற்றும் திட்டம் இல்லை என்று தெரிவித்தார். கடந்த முறை 10 லட்சம் கோடியாக அரசின் கடன் சுமை இருந்தது. மாநில அரசின் கடன் சுமை கடந்த முறை 3.4% இருந்தது. இந்த ஆண்டு கடனை அதிகமாக உயர்த்தாததால் 3.17% குறையும் என்று கூறினார். வருவாயை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் கடனை அடுத்த 50 ஆண்டுகளுக்கு குறைக்க முடியாது. தமிழக அரசின் கடன் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்துக் கொண்டே செல்லும். மத்திய அரசின் அனுமதியோடுதான் கடன் வாங்குகின்றோம் என்று நிதித்துறை செயலாளர் சிதிக் தெரிவித்தார். செங்கடலில் ஏமன் நாட்டின் கடற்பகுதி அருகே இந்திய கொடியுடன் சென்ற MSV பாய்சே நூரே ஒலியா என்ற வணிகக் கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகி மூழ்கியது. கப்பல் மீது ஓர் ஏவுகணை போன்ற பொருள் தாக்கியதால் அது சேதமடைந்த பின்னர் கவிழ்ந்து மூழ்கியது. கப்பலில் இருந்த 14 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இவர்களில் 13 இந்தியர்கள் மற்றும் ஒரு ஏமன் நாட்டவர் அடங்குகின்றார். ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை இந்தியா வன்மையாக கண்டித்துள்ளது. வர்த்தக கப்பல்கள் மற்றும் பொதுமக்கள் கப்பல்களை இலக்கு வைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று இந்தியா தெரிவித்துள்ளது. மேலும் சர்வதேச கடல் போக்குவரத்து மற்றும் உலக வர்த்தகத்திற்கு முக்கியமான ஹோர்முஸ் நீரிணையில் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்து தொடர வேண்டும் என்றும் பதற்றத்தை குறைத்து அமைதியான தீர்வு காண வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. செங்கடலில் இந்திய வர்த்தக கப்பலை மூழ்கடித்த ஹூதி தாக்குதலை ஏமன் கடுமையாக கண்டித்துள்ளது. இது சர்வதேச கடல் போக்குவரத்து பாதுகாப்புக்கும் வர்த்தக சுதந்திரத்துக்கும் நேரடி அச்சுறுத்தல் என ஏமன் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட படகை பயன்படுத்தி இந்திய சரக்கு கப்பலான MSV பாய்சே நூரே ஒலியா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சர்வதேச சட்டங்களையும் கடல் விதிமுறைகளையும் மீறிய நடவடிக்கை என்று ஏமன் தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியாவுக்கு தனது ஒற்றுமையையும் ஆதரவையும் ஏமன் வெளிப்படுத்தியுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையின் முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் இன்று கைது செய்யப்பட்டதுடன் அவர் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இன்று முற்பகல் முன்னிலையான நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டார். சந்தேகநபர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மாலை முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் அலுவலகத்திற்கு 4 ஊழியர்களை நியமித்து அவர்களை தனிப்பட்ட வேலைகளுக்கு பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் குறித்த ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று முன்னிலையாக இருந்தார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகராக பணியாற்றிய காலத்தில் தமது பணிக்குழாமுக்கென தெரிவித்து நியமிக்கப்பட்ட 4 ஊழியர்களில் 3 தமக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பணிக்கு அமர்த்தியதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் மற்றைய ஊழியர் அந்த பதவிக்கென ஒதுக்கப்பட்ட அலுவலக கடமைகளில் ஈடுபடுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. அதற்கமைய குறித்த ஊழியர்களுக்கு அரசாங்கத்தினால் 27,68,836 ரூபாய் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளாக வழங்கப்பட வழிவகுத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தி ஊழல் குற்றத்தை புரிந்த குற்றச்சாட்டின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
1: துபாயில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். பணிமனை ஒன்றில் ஏற்பட்ட விபத்தே இந்த தீப்பரவலுக்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் பல லாரிகள் தீப்பிடித்து சேதமடைந்தன. இருப்பினும் நிலைமை விரைவாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தொடர்ந்தும் விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பழைய அல்லது போலியான காணொலிகளில் காணப்பட்ட தீப்பிழம்புகள் மற்றும் அடர்ந்த புகை காட்சிகள் அந்த சம்பவம் ஒரு துறைமுகம் எரிவாயு சேமிப்பு நிலையம் அல்லது அப்பகுதியில் நீடித்து வரும் மோதலுடன் தொடர்புடையது என்ற தவறான தகவல்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டன. சில பதிவுகள் குறுகிய நேரத்துக்குள் பல வெடிப்புகள் நிகழ்ந்ததாக கூறின. மற்ற சில பதிவுகள் இது ஏவுகணை அல்லது ட்ரோன் தாக்குதலாக இருக்கலாம் என்ற ஆதாரமற்ற ஊகங்களையும் பரப்பியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்கால் பாஸ்போர்ட் விண்ணப்பதாரர்களுக்கான வாக் இன் சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. அதாவது தற்கால் பாஸ்போர்ட் சேவையை பெற விரும்பும் இந்திய குடிமக்கள் முன்பதிவு செய்யாமல் நேரடியாக விண்ணப்பிக்க முடியும். இந்த சலுகை தற்கால் விண்ணப்பங்களுக்கு மட்டுமே பொருந்தும். வழக்கமான பாஸ்போர்ட் சேவைகளுக்கு முன்பதிவு நடைமுறை தொடர்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் August 15 இந்திய சுதந்திர தினத்திற்கு முன்பாக நிலுவையில் உள்ள பாஸ்போர்ட் விண்ணப்பங்களை விரைவாக செயற்படுத்தும் பணியில் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. புதிதாக தொடங்கப்பட்டுள்ள இந்திய துணை தூதரக விண்ணப்ப மையங்கள் உண்மையான அவசர தேவைகள் உள்ளவர்களுக்காக வாக் இன் சேவையையும் அறிமுகப்படுத்தியுள்ளன. துபாயில் இந்திய துணை தூதுவராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள டாக்டர் இ விஷ்ணுவர்தன் ரெட்டி இன்று செய்தியாளர்களை சந்தித்து பாஸ்போர்ட் சேவைகளில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து விளக்கமளித்தார். புதிய அமைப்பு முழுமையாக செயற்பட தொடங்கியதும் ஆரம்ப கட்டத்தில் சில சவால்கள் இருக்கலாம் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். இருப்பினும் இந்த மாற்றங்கள் நிலை பெற்றவுடன் பாஸ்போர்ட் விண்ணப்பங்களின் செயலாக்க நேரம் விரைவில் கணிசமாக குறையும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தினார். துபாயில் பகிர்வு குடியிருப்புகளுக்கு புதிய சட்டத்தை துபாய் ஆட்சியாளர் மெய்தகு ஷேக் மொஹமன் பின் ராஷித் அல் மக்தூம் இன்று வெளியிட்டார். இச்சட்டத்தின் மூலம் பகிரப்பட்ட குடியிருப்புகளுக்கான அனுமதி, வாடகை, பாதுகாப்பு தரநிலைகள் தொடர்பான தெளிவான விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. குடியிருப்பாளர்கள் மற்றும் சொத்து உரிமையாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதுடன் அதிக நெரிசலான மற்றும் முறையற்ற குடியிருப்பு வசதிகளை தடுப்பதே இதன் நோக்கமாகும். புதிய சட்டத்தின்படி பகிர்வு தங்குமிட அலகுகளை அனுமதி பத்திரம் இல்லாமல் ஒதுக்க முடியாது. தங்குமிடங்கள் பாதுகாப்பு, தொழில்நுட்ப மற்றும் அதிகபட்ச குடியிருப்பாளர் எண்ணிக்கை உள்ளிட்ட அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். பகிர்வு தங்குமிடங்களை வீட்டின் உரிமையாளர் அல்லது உரிமம் பெற்ற நிறுவனம் மட்டுமே வாடகைக்கு விட முடியும். வாடகையாளர்கள் அதை மற்றவர்களுக்கு உள் வாடகைக்கு விட அனுமதியில்லை. விதிமுறைகளை மீறுவோருக்கு 500 திரம்ஸ் முதல் 5 லட்சம் திரம்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படும். ஓராண்டுக்குள் மீண்டும் விதிமீறல் நடந்தால்

0: ஏற்பட்டுள்ளதாக கூறினர். இதனால் கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கும் என்ற நம்பிக்கை சந்தையில் உருவாகி எண்ணெய் விலை 3 வாரங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்தது. ஈரான் ஆதரவு பெற்ற ஏமன் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் யான்பு கடற்கரைக்கு அருகே சென்று கொண்டிருந்த சவுதி அரேபியாவின் வக்ஃபா எண்ணெய் கப்பலை தாக்கியதாக தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவுக்கு எதிராக தாங்கள் அறிவித்துள்ள கடற்சார் முற்றுகையை தொடர்ந்து அமல்படுத்தி வருவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். ஹூதிகளின் ராணுவ செய்தி தொடர்பாளர் யாஹியா சாரி வெளியிட்ட காணொலியில் வடக்கு செங்கடலில் யான்பு கடற்கரைக்கு அருகே இருந்த வக்ஃபா என்ற சவுதி எண்ணெய் கப்பல் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் வெற்றிகரமாக தாக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஜூலை 22 அன்று கடற்சார் முற்றுகை அறிவிக்கப்பட்டதில் இருந்து இதுவரை 8வது கப்பலை தாங்கள் குறிவைத்து தாக்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். 2027 ஒருநாள் சர்வதேச உலகக்கோப்பை தகுதி சுற்றுப் போட்டி அடுத்த ஆண்டு பிப்ரவரி 22 முதல் மார்ச் 23 வரை நடைபெற உள்ளது. ICC போட்டி திகதிகளை இறுதி செய்துள்ளதாகவும் ஆனால் போட்டி நடைபெறும் இடம் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. 2027 உலகக்கோப்பைக்காக ICC அறிவித்த புதிய வடிவமைப்பின்படி 10 அணிகள் பங்கேற்கும் தகுதி சுற்றில் வெற்றி பெறும் அணி நேரடியாக 14 அணிகள் கொண்ட உலகக்கோப்பையின் முக்கிய சுற்றுக்கு தகுதி பெறும். தகுதி சுற்றில் 2, 3 மற்றும் 4வது இடங்களை பெறும் அணிகள் உலகக்கோப்பையின் முதல் சுற்றான சூப்பர் சீரீஸ் போட்டியில் விளையாடும். இதில் முதலிடம் பெறும் அணி 12 அணிகள் பங்கேற்கும் முக்கிய சுற்றுக்கு முன்னேறும். 2027 ICC ஒருநாள் உலகக்கோப்பைக்கு அயர்லாந்து தகுதி சுற்று மூலம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. 2027 ஒருநாள் உலகக்கோப்பை தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா ஆகிய நாடுகளில் நடைபெறவுள்ளது. இந்த தொடரில் 14 அணிகள் பங்கேற்க உள்ளன. அயர்லாந்து தற்போது நேரடியாக உலகக்கோப்பைக்கு தகுதி பெறும் ODI தரவரிசை இடங்களில் இல்லை. அதனால் அவர்கள் ICC ஆடவருக்கான உலகக்கோப்பை தகுதி சுற்று போட்டியில் விளையாடி தகுதி பெறும் வாய்ப்பை பெறுவார்கள் என்று தெறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: குட் ஈவினிங். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? அண்ட் ஃபஸ்ட், உங்களோட ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துட்ருக்கீங்களா? ஏன்னா அடிக்கிற இந்த வெயிலில், ஓ மை காட். ஸோ நம்மளோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம்க்கு வாட்டர்லாம் எடுத்துக்கோங்க. உங்களோட பாடியை ரொம்ப ஹைட்ரேட்டடாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு என்னோட ரெக்வெஸ்ட். அண்ட் UAE அப்டேட் என்னன்னு பார்க்கலாமா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ரெக்கார்டை UAE பண்ணியிருக்கு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கும் தெரியும். UAE வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சரை வந்து இட்டிருக்கு. ஸோ 51.2 டிகிரி செல்சியஸ், பீக் சம்மர் ஹீட் அப்படின்ற மாதிரி வெளியில் வந்து போகவே முடியாது. ஜஸ்ட் வெயிலில் ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய பேர், டெலிவரி பாய்ஸ்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்க, டிரைவர் அண்ணாக்கள், அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு சல்யூட். அண்ட் UAE-ல நிறைய ரூல்ஸும் இருக்குது. இத்தனை மணிக்குள்ளேருந்து இத்தனை மணி வரைக்கும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னு அதை ப்ளீஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் இந்த பீக் சம்மரில் வெளியில் வந்து போகிறது, ஒர்க் ஒர்க்குன்னு நம்ம போகிறது, அதுவுமே நம்மளோட பாடிக்கு வந்து ஒரு ரிஸ்க் தான். ஸோ கவர்மெண்ட் சொல்லக்கூடிய எல்லா ரூல்ஸையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும், நம்மளோட ஹெல்த்துக்காக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட ரெக்வஸ்ட் அந்த டைமில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். டெம்பரேச்சர் ரொம்ப பீக்காக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். எஸ்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: நீங்க யாராவது ஊருக்கு போறீங்க அப்படின்னா கோல்டு வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல. சோ யாராவது கோல்டு வாங்க போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக ஈவினிங் கோல்ட் ரேட்.
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல்ட் ரேட்
1: brought to you by Ain Gold Wallet app. Download பண்ணுங்க. Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: So gold rate என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் பீக்ல தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 24 கேரட் கோல்ட் 510 திரகம்ஸ் 25 fills and 22 கேரட் கோல்டு 472 திரகம்ஸ் 50 ஃபில்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்டு 453 திரகம்ஸ் அண்ட் 18 கேரட் கோல்டு 388 திரகம்ஸ் 50 ஃபில்ஸ். கோல்டு வாங்குங்க. தங்கம், தங்கத்தோட விலை வந்து எப்போ ஏறினாலும் கம்மியானாலும் கோல்டு வாங்க வேண்டியது நம்மளோட கடமை. 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
2: அது ஒண்ணும் இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறது. அது காடுனேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
1: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
3: This is Maddie.
2: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணு.
1: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் லியே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சென்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
4: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
2: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
4: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
6: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
7: எனி க்ளூ?
6: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா
7: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
6: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
1: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் 3rd ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் 3rd ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி. நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
7: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4th ஆண்டு.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம எல்லாரும் சேர்ந்து படம் பார்க்க போகலாமா அப்படின்னு கேட்கணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா, உங்கள் எல்லாத்தையும் சந்தோஷமாக மூவிக்கு நான் அனுப்பி வைக்க போகிறேன். இப்போது நம்ம ஷோவில் ஒரு கான்டெஸ்ட் நடக்க போது, அந்த கான்டெஸ்ட்டுக்கு நீங்கள் டான ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கபல் பாசஸ் உங்களை தேடி வரும் தமிழ் எஃப்எம்லேருந்து. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, GDN படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. August 7 ரிலீஸ் ஆக போகுது. நம்ம மேரி மேரி நடித்த படம் எஸ் மாதவன் அவர்கள். ஸோ எந்த ஒரு ஸ்டோரி சூஸ் பண்ணாலுமே வந்து யாரோட ரோலை வந்து ரீக்ரியேட் பண்ணணுனாலுமே அவர் வந்து பர்ஃபெக்டான ஒரு பர்சன் அப்படின்னு நம்ம இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கை வந்து இன்னுமே இருக்கும். ஏன்னா அவர் சூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டோரியுமே அதுக்காகவே வந்து அவரோட ஃபுல் டெடிக்கேஷன் கொடுத்துருவார். ஸோ இந்த படமும் அப்படி தான் இருக்கும்னு நம்ம நம்பலாம். ஸோ August 7 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்ப்ளி சவுத் ரோ டிவி, எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் இப்போ ஒரு சின்ன ஒரு க்வெஸ்சன் ஒன்று கேட்பேன். அதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா கபல் பாசஸ் உங்களை தேடி வரும். என்னென்னா, மாதவனர்களுடைய முதல் தமிழ் படம் என்ன அப்படின்றதுதான் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சனில். பரவாயில்ல, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேர், உங்களோட ஆன்சர் அண்ட் எந்த எமிரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத சட்டன்னு அனுப்பிச்சிருவீங்களாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு பாட்டு
2: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRIA நீங்க அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRIA டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கிறத பத்தி பேச வர போறாங்க. சும் மறக்காம கேளுங்க.
2: We'll be back after a short commercial break.
3: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
4: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
5: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல வாங்கி தனஞ்சே போறாரு சார்.
4: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
1: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் August 7 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
4: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் SimplySouth.tv.
6: இன்னையிலிருந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதியா தூங்க கூட முடியாது.
1: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்னால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP 1 துபாய்.
7: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
8: ரெண்டும் வேணும். இப்ப சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
7: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். August 8 and 9 டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்க்கு போவோம்.
9: தமிழி

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alakasin Joy of Summer la Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடன் நான் பிரியா. இன்னைக்கு நம்ம அதை பத்தி நம்ம ஷோல பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இன்ஸ்டாகிராம்ல நேற்று ரேண்டமா ரீல்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்கும்போது என் கண்ணில் ஒரு விஷயம் வந்து பட்டுச்சு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னன்னா, நாம் எதனால் பாதிக்கப்பட்டோமோ அதை இன்னொருவருக்கு செய்யாமல் இருப்பதே தானே ஆகச்சிறந்த அறம் அப்படின்னு. அது வந்து எனக்கு ரொம்ப இதை ஷேர் பண்ணும் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கூட நான் அதை வந்து ஷேர் பண்ணேன். ஷேர் பண்ணோன்னு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்படி தானே நம்மளும் வந்து இருக்கோம், அப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு வந்து மைண்டுக்குள்ளே தானாக ஒரு விஷயம் போச்சு. ஸோ ஆக்சுவலி அது உண்மைதானே. நமக்கு நிறைய பேர் வந்து என்ன ஒரு பெயின் வேணால் கொடுத்துருக்கலாம், நம்மளை எவ்வளவு கெட்டவங்க அப்படின்னு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம், தப்பாக பேசியிருக்கலாம், நம்மளை பயங்கரமாக காயப்படுத்தியிருக்கலாம், எவ்வளவு பெயின் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதே பெயினை வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ அதே பர்சனுக்கோ இல்லை வேறு யாருக்கோ வந்து கொடுக்கக்கூடாது, அதுதான் நம்ம அப்படின்னு உணர வைக்கிற ஒரு மொமெண்ட் இல்லையா? ஸோ நம்ம எல்லாருக்குமே இதை நடந்திருக்கோம், நீங்களும் வந்து அப்படி தான் இருந்திருப்பீங்க. ஒருவேளை யாரும் எல்லையாவது ஒரு கோவம் இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஓகே, மன்னிச்சு விட்டுடுங்க அவங்கள அப்படின்னு என் சைடில் இருந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு மெச்சூரிட்டி இல்லையா, ஸோ இது வந்து நமக்கு இருக்கா இல்லையா, நம்ம ஏன் சில நேரங்களில் இம்மெச்சூர்டாக வந்து நடந்துக்கிறோம் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருக்கும்ல, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஷோ முழுக்க வந்து பேச போகிறோம். அண்ட் எஸ், இப்போது வந்து நம்ம ஷோவில் ஒரு கான்டெஸ்ட்டும் நடந்துகிட்ருக்கு. GDN படத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? எஸ், நம்ம மாதவன் சார் நடித்த படம. பிரியாமணி மற்றும் பலர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து August 7th வந்து ரிலீஸ் ஆகுது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்ப்ளி சௌத்ரோ டிவி, எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ மாதவன் சார் நடித்த முதல் தமிழ் படம் வந்து என்ன உங்களுக்கு அப்படி ஆன்சர் தெரிஞ்சதுன்னா 050-252-8940 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏஎன் டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேர், உங்களோட ஆன்சர் அண்ட் எந்த மெரேட்ஸ்லேருந்து இங்கே மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத அனுப்பிச்சுருங்க. இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, தொடர்ந்து பேசலாம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அன்புடன் நான் பிரியா.

0: விதை அங்கத்தில் யார் தந்தது?
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
1: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin Joy of Summer. Diamond Jewelry free cash vouchers, gold making charges வெறும் 1.99% முதல், old gold exchange க்கு 0 deduction.

0: மனச தொட்ட மெட்டுக்காக யார் என்ன பாட்டு கேட்டிருக்காங்க? மேடி அவர்கள் நடித்த முதல் தமிழ் படம் எது அப்படின்றத எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணும். 050-252-8940 மாதவன் நடிச்ச முதல் தமிழ் படம் என்ன அப்படின்றத இந்த நம்பருக்கு நீங்க அனுப்பிச்சிடணும். ஃபார்மட் வந்து ஏஎன் ஸ்பேஸ் உங்க பேரு ஸ்பேஸ் உங்க ஆன்சர் ஸ்பேஸ் இந்த எமிரேட்ஸ்ல இருந்து நீங்க மெசேஜ் அனுப்புறீங்கன்னு. ஓகே, அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றது ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்ப்ளி சௌத்ரோ டிவி எனர்ஜைஸ் டுபாய் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். ஆகஸ்ட் 7th இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போது, மறக்காம படம் பாருங்க. நானும் போய் இந்த வீக்கெண்ட்ல பாக்குறேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் இதை பற்றி அப்படின்னா மெச்சூரிட்டி. ஆக்சுவலி இந்த மெச்சூரிட்டினா என்ன அப்படின்னு நம்மக்கிட்டே நம்ம சில க்வெஷ்சன்ஸ் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து வரும். நிஜமாகவே நம்ம மெச்சூர்டான பர்சன் தானா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு காமன் ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணுவோம், ஒரு மிஸ்டேக் வந்து ஒன்று பண்ணுவோம். என்ன அப்படின்னா வயசு கூட்டிகிட்டே போனால் தானாகவே இந்த மெச்சூரிட்டி வந்துடும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மெச்சூரிட்டிக்கு ஏஜோட சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி. 20 வயசில் இருக்கிற ஒருத்தர் ரொம்ப மெச்சூர்டாக வந்து பேசுவாங்க, நம்மளே ஆச்சரியப்பட்டு போவோம், எப்படி இந்த வயசில் இவ்வளோ மெச்சூர்டாக இருக்காங்க அப்படின்னு. அதே ஒரு 50 வயசு ஆனாலும் சில விஷயத்தில் எமோஷ்னலாக சட்டுன்னு ரியாக்ட் பண்ணுறவங்களும் வந்து இருக்கிறாங்க. நம்ம டெய்லி வந்து பார்க்குறோம் மெச்சூரிட்டினா லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு சிச்சுவேஷனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அதில் தான் வரும். சின்ன வயசில் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்காக ரொம்ப மெனக்கிடுவோம், அடம் பிடிப்போம், அழுவோம், இது வேணும் வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்லி நிற்போம். ஆனால் நமக்கு இந்த மெச்சூரிட்டி வர வர இது எனக்கு வேணுமா இது வேண்டாமா, இந்த சிச்சுவேஷனில் இது நம்ம இப்படி பேசணும்னா இது வந்து கரெக்டாக கரெக்ட் இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம். முன்னாடி யாராவது நம்ம மேலே ஒரு தப்பு சொல்லிட்டாங்கன்னா சட்டுன்னு கோவம் வந்துடும் பாருங்கள் நமக்கு. ஆனால் இப்போது நிதானமாக யோசித்து அதுக்கு சரியான ஒரு ரிப்ளை வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. ஸோ இந்த மெச்சூரிட்டினா நம்ம வாய்ஸை அப்படியே கொஞ்சம் ரைஸ் பண்ணி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு பேசுறது கிடையாது. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதை தெளிவாக மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது தானே. அது கோவமாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இது வந்து ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி இந்த அன்பு ஒரு கடல் மாதிரியோ அதே போல் தான் இந்த மெச்சூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயமும் கூட. இன்னும் தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா?
1: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
2: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல ஃபேக்டரி தரந்துட்டே போறாரு சார்.
1: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது. சிறு துளி படும் கடல் என பேரு.
3: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
1: Distributed by Home Screen Entertainment. Associate Partner SimplySouth.tv.
4: இன்னிலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதியா தூங்க கூட முடியாது.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
6: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
1: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
7: தொடர்புகளுக்கு 0555-241-536 அல்லது yaalkalviyagam.com.
1: ALD Properties இன் 4 ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். யாராவது ஹர்ட் பண்ணலாம், நம்மளை வந்து இக்னோர் பண்ணலாம், நம்ம எதிர்பார்க்குற விஷயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நடக்கலாம். ஆனால் இந்த இம்மெச்சூர் மைண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இம்மிடியட் ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். உடனே கோபப்பட்டுறணும், உடனே மனசில் இருக்கதை கொட்டிடணும் அப்படின்னு. ஆனால் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, நாமளும் இப்படி பண்ணணுமா அப்படின்னு ஒரு செகண்ட் நம்ம யோசித்தோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் வந்து சரியாயிடும் தெரியுமா. ஆனால் நம்ம அங்கே யோசிக்க மாட்டோம். அவங்க என்ன ரெஸ்பெக்ட் பண்ணல, நானும் உங்களை இக்னோர் பண்ணுறேன் பாரு, நானும் உங்களை பயங்கரமாக வந்து ஹர்ட் பண்ணுறேன் பாரு அப்படின்னு நம்மளோட மைண்ட் வந்து தோணும். ஸோ அந்த டைமில் தான் ஐயோ நம்ம கொஞ்சம் இம்மெச்சூர்டாக வந்து பிஹேவ் பண்ணுறோமோ அப்படின்னு ஒரு பாஸ் விட்டு யோசிக்கும் போது நம்ம மைண்ட் கொஞ்சம் கிளியர் ஆகும். இந்த பர்சன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணாங்க, இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன சொல்யூஷன், அது எப்படி நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சில நேரங்களில் யோசிக்க மறந்துடுறோம் இல்லையா. அதுக்காக நம்ம கெட்டவங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நம்ம மைண்டை வந்து உடனே ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ ரியாக்ஷனாக எமோஷன்ஸோட வர ஒரு விஷயம் இல்லையா, அதுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கூட இருக்குது. ரோட்ல யாராவது நம்ம போயிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு ஹார்ன் அடிச்சுட்டே வந்து இருக்கிறாங்க அப்படின்னா பயங்கரமாக கோரும். அப்போது மெச்சூர்ட் பர்சன் எப்படி யோசிப்பாங்கன்னா, அவங்களுக்கு என்ன எமர்ஜென்சி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு முன்னாடி தான் அத்தனை கார் நிற்கிதில், நீ வாட்டுக்கு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி சண்டை போடுவாங்க. அடுத்தவங்களோட எமர்ஜென்சியை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்க என்ன மனநிலை இருக்காங்க அதனால நம்மக்கிட்ட அப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஸோ எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ண வேண்டாம், ஆனால் எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்கவும் வேண்டாமே இல்லையா. ஸோ சில நேரங்களில் நம்ம சில விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 1 செகண்ட் நம்ம யோசித்தோனாலே எல்லாமே சரியாயிடும். ஸோ டிராஃபிக்கில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாமல் டென்ஷன் எடுத்துக்காதீங்க. எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் வந்து இருக்கும். எல்லாத்தையும் அனுசரித்து நமக்கு ஆப்போசிட்டில் வரவங்களுக்காகவும் சேர்த்து நம்ம ட்ரைவ் பண்ணுறோம்ல, நம்மளோட சேஃப்டியை நினச்சி. ஸோ அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நினச்சி நம்மளோட லைஃபை அப்படின்ற ஒரு அழகான ஒரு ஜேர்னியில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அனுசரித்து போகும்போது நமக்கும் மென்டல் பீஸ் கிடைக்கும், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க. அண்ட் இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம் இந்த மெச்சூரிட்டி அப்படின்ற பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4, கராமா.
1: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRI நீங்க அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRI டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கிறத பத்தி பேச வர போறாங்க. சும்மா மறக்காம கேளுங்க.
2: We'll be back after a short commercial break.
1: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலியன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன். ரொம்ப வருஷமா யோசிச்சுட்டே இருக்கீங்களா? அதுக்கான ஒரு ஆன்சர், என் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆன்சர், என்னோட கருத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமா வித் யுவர் பெர்மிஷன். ஸோ லைஃப்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேல நமக்கு ஒரு விஷயம் வந்து புரிய வரும், எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். ஆனால் ஒரு உண்மையான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் யாராவது நம்மளை வந்து தப்பாக புரிஞ்சுப்பாங்க. நம்ம சைலன்ஸை வந்து ரொம்ப அரகன்ஸ் அப்படின்னு வந்து நினைப்பாங்க, நம்ம ஆனஸ்ட்டாக இருக்கிறத வந்து ஆட்டிடியூட் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த மெச்சூரிட்டி இருக்குல்ல, அது வந்ததுக்கு அப்புறமா எல்லாரோட அப்ரூவலும் வந்து தேவையே கிடையாது, இவங்க நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது அப்படின்ற ஒரு பாயிண்டில் நமக்கு வந்து புரிய வரும். அப்போ எப்படி தெரியுமா தோணும், நம்ம கேரக்டர் நமக்கு வந்து தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு தோணும். எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளோட பீஸ் இருக்குல்ல, நம்மளோட மென்டல் ஹெல்த் இருக்குல்ல, அது வந்து போயிடும் அப்படின்னு தோணும். சில நேரம் நம்ம மேலே வந்து அந்த பிளேம்க்கு ஆன்சர் கொடுக்காமல் இருக்கிறது கூட ஒரு விதமான ஒரு மெச்சூரிட்டி தான். பாரு, என்னை வந்து இன்சல்ட் பண்ணிட்டீங்க, பாருங்கள் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு பக்கம் பக்கமாக நான் ஸ்டேட்டஸ் போடுறேன், நீங்கள் ஹர்ட் ஆகுங்க அப்படின்னு நினைக்கிறது கூட இம்மெச்சூர்டான ஒரு திங் தான். அது மட்டும் இல்லாமல் இன்டைரக்டாக யார்கிட்டையாவது போய் சம்மந்தப்பட்ட பர்சன் கிட்ட டைரெக்டாக போய் சொல்லாமல் அவங்கள பற்றி பின்னாடி பேசுகிறதும் வந்து எம்எச்சூடான ஒரு திங் தான். ஸோ சில நேரம் யார் என்ன வேணாலும் நினச்சிட்டு போகிறாங்க, யாரோட சர்டிஃபிகேட்டுமே எனக்கு தேவை கிடையாது, எனக்கு நான் நல்லவன், எனக்கு நான் நல்லவ அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு என்னைக்கு தோண ஆரம்பிச்சிச்சோ அப்போவே நீங்கள் இந்த மெச்சூரிட்டி லெவலில் ப்ரோ மேக்ஸில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்றதான் உண்மையான விஷயம். ஸோ ஏன்னா சில பேருக்கு ட்ரூத் புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதை விட நம்ம எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பிரியாவோட கருத்து. ஸோ உங்களுக்கு என்னோட கருத்தில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு டிஎம் கூட பண்ணலாம், ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாயிட்டாச்சா? 89.4.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். Here we go.
2: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா? ரெண்டும் வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர். அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒன்று பண்ணலாம். August 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பார்த்துப்பாங்க.
3: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில August 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டிய வாங்குங்க.
4: There is no place like home. There's no home like that.
5: For registrations, call 056-357-9474.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM. மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: நம்ம எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு குட்டி மிஸ்டேக்கை நம்ம பண்ணியிருப்போம். நானுமே பண்ணியிருக்கேன். என்னன்னு தெரியுமா சொல்றேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. மெச்சூர்ட் பர்சன்னா எப்பவுமே கரெக்டா இருக்கிற பர்சன் கிடையாது. எல்லாருமே, நம்ம எல்லாருமே, நீங்க நான், பக்கத்துல போயிட்டு இருக்காரு அந்த ஒயிட் கலர் கார்ல போறவர், அதோ நின்றுட்டு இருக்காரு அவரு, அந்த டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்காரு அவரு, நம்ம எல்லாருமே ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிருப்போம். ஆனா தப்பு பண்ணிட்டு நான் தான் கரெக்டு அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணாம, சாரி என்கிட்ட மிஸ்டேக் வந்து ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ நான் வந்து பண்ணிட்டேன், இதுல வந்து நான் திருத்திக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு நம்ம அவ்வளவு யோசிப்போம். சில பேர் அதை சொல்லாம அப்படியே டக்குன்னு வந்து போயிடுவாங்க இல்லையா. ஸோ இது வந்து ஆமாம், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் மெச்சூரிட்டி இல்லையா. சில பேர் வந்து சாரி கேட்டால் அது வந்து, ஐயோ நம்ம போய் இறங்கி போய் அந்த பர்சன் கிட்டே வந்து பேசணுமா, நம்மளை வந்து ஒரு வீக்காக நினச்சிட மாட்டாங்க, நமக்கு வந்து ஒரு மாசு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோணும். ஆனால் உண்மையிலேயே சாரி சொல்ல ஈகோவை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஈகோ வந்து இருந்ததுனாலே, நான் போய் இவங்கிட்ட சாரி கேட்கணுமா, நான் போய் இவக்கிட்ட போய் சாரி கேட்கணுமா அப்படின்னு நம்ம யோசிச்சோனாலே அங்கே எல்லாமே முடிஞ்சு. ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப், லைக் ரிலேஷன்ஷிப்னால் லவ்னு கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், ஸோ ஒர்க் பிளேஸ்லையாக இருக்கட்டும், ஒரு சிம்பிள் அப்பாலஜி, அது வந்து பல பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ வந்து யார் வந்து இந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்றத விட, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எனக்கு வேணும், அவங்க வந்து என் கூட பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த ஒரு மனஸ்தாபம் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கும்போது, அப்போது அந்த ரிலேஷன்ஷிப் முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது நம்ம இறங்கி போய் சாரி தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து சால்வ் பண்ணும், தக்க வச்சுக்க முடியும் இல்லையா. ஸோ இதை நம்ம சில நேரங்களில் பண்ண மறந்துடுறோம். அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன அழகான ரிமைண்டர், உங்கள் ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்க ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் உங்களை வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ ஹர்ட் பண்ணிட்டாங்க, அவர் நீங்கள் அவங்க மனசை கஷ்டப்படுத்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஒரு சின்ன சாரி இல்லையா, அது வந்து ரொம்ப அழகாக நம்மளை காப்பாற்றி கொண்டு போயிடும். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

மெச்சூரிட்டி பத்தி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு காமெடியும் ஞாபகம் வருது. கோபப்படமாட்டாங்க. எல்லாருக்குமே இந்த ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை அப்படியே உரிமையில் வந்து திட்டினா கூட நமக்கு வந்து சட்டுன்னு கண்ணில் வந்து தண்ணி வந்துடும் இல்லையா. ஸோ கோவம் வந்த உடனே வந்து வார்த்தைகளை வந்து பேசாமல் கொஞ்சம் வந்து டைம் எடுத்துப்பாங்க. சோகம் வந்தால் அப்படியே வந்து உடஞ்சி போய் உட்காராமல் இதுவும் வந்து கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த ஸ்ட்ராங் பர்சன்னால் அழமாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. இது வந்து ஃபீலிங்ஸ், இது எல்லாருக்குமே வந்து அது இருக்கும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யார் எல்லாருக்குமே அந்த ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ அழுதாதான் அந்த மனசில் வந்து வச்சுட்டே அந்த சப்ரஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த பாரம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். அதனால் என்ன இவங்க மெச்சூர்டான பர்சன்னு சொல்கிறாங்க, இதுக்கெலாம் வந்து சட்டுன்னு இதெல்லாம் ஒரு விஷயம்னு அழகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தப்பாக வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணவே வந்து கூடாது. ஸோ அழுதாலும் திரும்ப எழுந்து நிற்கிற அந்த ஒரு பர்சன் தான் ஸ்ட்ரென்த்தாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு பர்சன். ஸோ அதனால் இப்போது யாராவது உங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க, உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னா அவங்க சும்மா இருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. ஸோ அவங்க பட்ட ஒரு விஷயம் வந்து நீங்களும் வந்து படக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இப்போல்லாம் வந்து இந்த அட்வைஸ்க்கெலாம் வேல்யூவே கிடையாது இல்லை. நேற்று கூட பிராவோ ஷோவில் வந்து கேட்டுட்டு இருந்தான், நீங்கள் கொடுத்ததுலேயே ரொம்ப ஒஸ்டான அட்வைஸ் என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் பாஸ் ஆகணும் அப்படின்லாம் கொடுக்குறதே கிடையாது. நான் பட்ட கஷ்டத்தை நீ படாத அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அது எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் நம்மளோட விருப்பம். இந்த நண்பன் படத்துலையா ஃப்ரீ அட்வைஸ் அப்படின்னு சொல்லி அவர் தான் ஆரம்பிச்சு விட்டார் நினைக்கிறேன். ஸோ அந்த ஃப்ரீ அட்வைஸ் வந்து யார்கிட்ட வேணாலும் கிடைச்சா நல்ல விஷயம் தான். அது நல்ல விதத்தில் இருக்கும்போது நமக்கு அது ஏற்ற மாதிரி இருந்தால் அதை எடுத்து நம்ம பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறது தப்பே கிடையாது. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
1: அது ஒண்ணுலடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அது காடுன கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
1: August 14 முதல்
2: விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
4: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணா.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth மற்றும் city seasons hotel burj man dubai ல august 8th and 9th 10 am to 7 pm dak developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.
1: நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு. என்ன தெரியுமா சொல்றேன், கேட்டு இருக்கீங்க அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலி நம்மள நிறைய பேர் வந்து என்னையும் உட்பட நம்ம பண்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, பாஸ்டை விட்டு இன்னும் மூவ் ஆன் பண்ணாம இருக்கிறது இல்லையா. இந்த மெச்சூரிட்டியோட பிக்கெஸ்ட் சைன் என்ன தெரியுமா, பாஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். நம்ம லைஃப்பில் சில பேர் நம்ம கூட வந்து இருக்க மாட்டாங்க. சில ட்ரீம்ஸ் வந்து நீங்கள் பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, அது சிலருக்கு நடந்திருக்கும், சிலருக்கு நடக்காமல் போயிருக்கும் இல்லையா. ஸோ சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மிஸ் ஆகியிருக்கலாம், சில நடந்திருக்கலாம். ஆனால் டெய்லி அதே மெமரிஸ் தான், அந்த மெமரி வந்து நம்மளை விட்டு போவே போகாது, அப்படியே ஓவர் ஃப்ளோ ஆகி வந்து இருக்கும். பட் ஸ்டில் நம்ம அதே தான் நினச்சிட்ருப்போம். நம்ம ப்ரெசன்ட் லைஃபே வந்து வாழ்கிறதுக்கு நம்ம மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இட்ஸ் ஓகே, நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்மளை நம்மளே வந்து சமாதானம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ பாஸ்ட் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு இல்லையா. அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்காமல், நம்ம ஓகே இது நடந்தது நல்ல விஷயந்தான் அப்படின்னு நம்மளை நம்மளே வந்து மன்னிக்கிறதுக்கு மறந்து போயிடுறோமோ அப்படின்னு எனக்கு நிறைய நேரங்களில் வந்து தோணும். இது வந்து உன்னோட தவறு கிடையாது, அதை நீ அக்செப்ட் பண்ணு, முதல்ல நீ உன்னை மன்னிச்சுக்கோ அண்ட் மூவ் ஆன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம யோசிக்க மறந்துடுறோம். உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சின்ன ரிமைண்டர் எனக்கு கொடுக்கணும்னு தோணுது. வாட் எவர் நீங்கள் என்ன வேணாலும் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கலாம், அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அவ்வளோதான். இந்த மேகம் மாதிரி அதை அப்படியே கடந்து அப்படியே போயிட்டே இருக்கணுமே தவிர அங்கேயே ஸ்ட்ரக் ஆகி நின்றக்கூடாது இல்லையா. ஸோ இது வந்து நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், நீங்கள் நான் நம்ம எல்லாருமே. ஆனால் ஒரு ஸ்டேஜில் நடந்தது நடந்துச்சு, இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்ம லைஃப்பில் எப்படி இருக்க போகுது இல்லையா. எல்லாமே நம்ம முன்னாடியே நடக்க போகிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா, சிம்பு ஒரு ஸ்டேஜில் வந்து சொல்லியிருப்பார், எல்லாமே வந்து நடக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா லைஃப் வந்து சுவாரஸ்யமாகவே இருக்காது அப்படின்னு சொல்லுவார். அதை இப்படி கூட எடுத்துக்கலாம், சந்தோஷம் மட்டுமே லைஃப்பில் இருந்துட்டால் நமக்கு போர் அடிச்சிடாது. ஸோ அப்பப்போ கொஞ்சம் சில சேலஞ்சஸ்லாம் வரனால தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அன்றைக்கி என்ன நடிஞ்சுன்னு தெரியுமா அப்படின்னு ஃப்யூச்சரில் உங்களோட குழந்தைங்கள்கிட்ட வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு பெட் டைம் ஸ்டோரியாக வந்து மாறலாம், ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரியாக வந்து அது மாறலாம் இல்லையா. ஸோ அதனால் இந்த ஒரு மொமெண்ட்டை நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்கலாமா. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் உங்களோட, உங்கள் மேலே வச்சுருக்க ஒரு அன்புக்காக நான் வந்து கேட்டுக்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
0: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRI நீங்க. அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRI டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கிறத பத்தி பேச வர போறாங்க. சும்மா மறக்காம கேளுங்க.
1: We'll be back after a short commercial break.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: தானே
6: ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடு நான் பிரியா. இந்த வேட்டையாட விளையாட படத்துல கமலஹாசன் சார் சொல்லுவார்ல, காலம் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணும் அப்படின்னு. அப்பப்போ நம்ம அதை நினைச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தெரியுமா? ஆக்சுவலி நம்ம நிறைய நேரங்களில் யோசிக்கிறது உண்டு, டெய்லி லைஃப்ல இந்த மெச்சூரிட்டியை எப்படி வந்து நம்ம டெவலப் பண்ணலாம், என்னெல்லாம் வந்து அதுக்கு பண்ண முடியும் அப்படின்னு நினைப்போம். மெச்சூரிட்டி வந்து ஒரு நாளில் வந்து வர ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இல்லை, லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு பாயிண்டில் ஒவ்வொரு சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு சேலஞ்சும் ஒவ்வொரு பியூட்டிஃபுல்லான ஒரு லெசனை வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு, இன்னமும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதில் அப்படியே நம்ம வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது, ஓ மை காட், இதுதான் நானா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போகிற அளவுக்கு நம்ம வந்து நிற்கிறோம் இல்லையா? அது சீரியஸ்லி இந்த ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த யூனிவர்ஸ் வந்து கொடுத்ததுக்கு ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். ஏன் நீ எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்த, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்த அப்படின்னு நினைக்கிறத தாண்டி என்னை இவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கல, தேங்க்யூ ஸோ மச், உனக்கு ஒரு சல்யூட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அப்படியே தானாகவே அந்த மெச்சூரிட்டி வரும் தெரியுமா? ஸோ அதுக்கு தான் நிறைய பேர் வந்து புக்ஸ் படிப்பாங்க, புக்ஸ் படிக்க சொல்லுவாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் தெரியுமா, அந்த புக் படிக்கிறதுல யாராவது சொன்னாங்கன்னா ஓகே, நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு புக்கை ரெண்டு நாள் எடுத்து படிப்போம், மூணா நாள் வந்து அப்படியே அந்த புக்கை தூக்கி ஓரமாக வச்சுருவோம். ஏன்னா நமக்கு தோணாது, எனக்கு நமக்காக பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அது கூட வரும் இல்லையா? ஸோ எந்த ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், யாருமே நம்ம மைண்டுக்குள்ளே வந்து திணிக்கவே முடியாது, அது நமக்காக வந்து தோணணும். அப்போ ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் அது எப்போ நடக்குமோ அதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ ஃபைனலி மெச்சூரிட்டினா இந்த பர்ஃபெக்டாக இருக்கணும், உன்னை எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. சேம் ப்ராப்ளம் வந்தாலும், சேம் பெயின், அதே பெயின் வந்து வந்தாலும், ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் அஸ் அந்த மாதிரி வந்து இருக்கவே கூடாது. அன்னைக்கு ரியாக்ட் பண்ணோமே அதே மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பெட்டரா, இன்னும் பெட்டரா எப்படி நம்ம யோசிக்கலாம், எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதா ரொம்ப அழகான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ மோரல் ஆஃப் த ஸ்டோரி, வயசில் வர்றது கிடையாது இந்த மெச்சூரிட்டி, இந்த மனசு வந்து மனசார நம்ம வளர்றோம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் உண்மையான மெச்சூரிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: ஓகே, வீட்டுக்கு போகலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஸோ இவ்வளோ நேரம் இந்த மெச்சூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். இதை பற்றி பேசினனால பிரியா நீங்கள் ரொம்ப மெச்சூர்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையவே கிடையாது. இன்னும் நான் நிறையா லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒன்று மட்டும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, நம்ம வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது இதுவாக நம்ம இப்படியெல்லாம் மாறியிருக்கோமா அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்ட விஷயங்கள்லாம் என் லைஃப்லேயே நடந்திருக்கு. இதே பிரியா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தா, ஐயோ இப்படியெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமான்னு நானே என்னை பற்றி நினச்சி நிறைய தடவை வந்து சிரிச்சிருக்கேன். பட் ஸ்டில் ஐ எம் லேர்னிங், இன்னமும் நான் நிறைய கற்றுட்ருப்பேன். எத்தனையோ பேர் வந்து கால் பண்ணி என்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை கேட்கும்போது இன்னமும் உங்ககிட்டயும் நான் நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், இன்னமும் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அண்ட் யாருனாலே வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து கடக்கவே முடியாது, இன்னும் அது போயிட்டே இருக்கும் இல்லையா. இந்த உலகத்தில் அவ்வளவு விஷயம் இருக்குது. ஸோ நம்மலாம் வந்து ஒரு சின்ன ஒரு கடுகு மாதிரி தான் இல்லை. அப்போது நம்ம பார்க்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நடக்க போகுது, உங்களுக்கும் எனக்கும் நம்ம சேர்த்து இந்த நியூஸ் கிட்ட கேட்போம், அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். அண்ட் இப்போது நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஒருவேளை இல்லை அப்படின்னா சமத்தை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா சேஃபாக அந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து போயிட்டு ரீச் ஆகிடுங்க. வீட்டில் எல்லாருக்கும் வந்து மெசேஜ் பண்ணிடுங்க, உங்களை பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து நடக்க போகுது. இப்போது நிம்மதியான தூக்கம் தேவை. இந்த ஃபோனையே பார்த்துட்ருக்காம ரேடியோவில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. ஹெட்ஃபோன்ஸை போட்டோமா, அப்படியே கண்ணை மூடணுமா, கனவுல நீ தானே அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தெல்லாம் நினச்சிட்டு தூங்குங்க. அண்ட் எனிவேஸ் எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை. நாளை மீண்டும் சந்திப்போம்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: 2026-27 நிதியாண்டுக்கான தமிழக நிதிநிலை அறிக்கை இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து அமைச்சர் மரிய வில்சன் உரையாற்றினார். 2036 $1.5 trillion பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற திட்டமிட்டுள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். கிராமப்புற வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் வேலை நாட்களின் எண்ணிக்கை 125 உயர்த்தப்படும் என்று தமிழக அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெற்றி 150 என இத்திட்டத்துக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்களை குறுந்தொழில் நிறுவனங்களாக உயர்த்தும் நோக்கில் சிங்கப்பெண் வலிமைப்படுத்தும் திட்டம் என்ற புதிய திட்டம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீர்வளத்துறைக்கு 9,264 crore நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நதி இணைப்பு திட்டங்களுக்காக மொத்தம் 200 crore நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறைக்கு 1,762 crore நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கு 39,609 crore, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 14,830 crore ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு 354 crore, போதையில்லா தமிழகத்தை உருவாக்க 70 crore ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைக்கு 17,290 crore ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு 11,532 crore, முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவு துறைக்கு 475 crore ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வணிக வரிகள் துறைக்கு 651 crore, இயற்கை வளங்கள் துறைக்கு 438 crore, அரசு ஊழியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு 838 crore நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் மற்றும் ஏனைய ஓய்வு கால நன்மைகளுக்கு 47,240 crore, நீதி நிர்வாகத்துறைக்கு 2,486 crore ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 gram தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கு 560 crore ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தாவைக்கா அரசின் பட்ஜெட்டில் பெயர் மாற்றம் மட்டுமே உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். 100 நாளில் தாவைக்கா அரசின் மதிப்பெண் என்னவென்று யாரிடம் கேட்டாலும் பெரிய பூஜ்யம் என சொல்வார்கள். அதேபோன்று இன்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டும் பூஜ்யம் மதிப்பெண்ணை பெற்றுள்ளது என்று அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். ஆட்சிக்கு வரும்போது மாற்றம் என்றார்கள். எந்த மாற்றம் என்றால் பெயர் மாற்றம்தான் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளார்கள். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை உயர்த்தி தருவதாக சொன்னார்கள். ஆனால் அதை பற்றி அவர்கள் வாயை திறக்கவில்லை என்று கூறினார். ஒவ்வொரு துறையையும் பற்றியும் நிதியமைச்சர் மரிய வில்சன் பேசும்போது இந்தியாவிலேயே தமிழகம் முன்னணி மாநிலமாக இருக்கின்றது என்று கூறினார். ஒரு வழியாக திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எல்லாம் இப்போதாவது ஒப்புக்கொண்டுள்ளார்களே, அதற்கு நிதியமைச்சர் மற்றும் முதல்வருக்கு நன்றி என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் கடனை 50 ஆண்டுகளுக்கு குறைக்க முடியாது என்று நிதித்துறை செயலர் சித்திக் தெரிவித்தார். தமிழக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் நிதித்துறை செயலாளர் சித்திக் செய்தியாளர்களை சந்தித்து இதனை கூறினார். தமிழ்நாட்டின் நிதி நிலைமை இக்கட்டான சூழலில் உள்ளது. வரவுகளை அதிகரிக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பெட்ரோல் டீசல் விலை ஏற்கனவே உயர்ந்துள்ளதால் மேலும் விலையேற்றும் திட்டம் இல்லை என்று தெரிவித்தார். கடந்த முறை 10 லட்சம் கோடியாக அரசின் கடன் சுமை இருந்தது. மாநில அரசின் கடன் சுமை கடந்த முறை 3.4% இருந்தது. இந்த ஆண்டு கடனை அதிகமாக உயர்த்தாததால் 3.17% குறையும் என்று கூறினார். வருவாயை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் கடனை அடுத்த 50 ஆண்டுகளுக்கு குறைக்க முடியாது. தமிழக அரசின் கடன் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்துக் கொண்டே செல்லும். மத்திய அரசின் அனுமதியோடுதான் கடன் வாங்குகின்றோம் என்று நிதித்துறை செயலாளர் சித்திக் தெரிவித்தாா்.
1: இந்திய செய்திகள்.
2: செங்கடலில் ஏமன் நாட்டின் கடற்பகுதி அருகே இந்திய கொடியுடன் சென்ற MSV பாய்சே நூரி ஓலியா என்ற வணிக கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகி மூழ்கியது. கப்பல் மீது ஓர் ஏவுகணை போன்ற பொருள் தாக்கியதால் அது சேதமடைந்து பின்னர் கவிழ்ந்து மூழ்கியது. கப்பலில் இருந்த 14 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இவர்களில் 13 இந்தியர்கள் மற்றும் ஒரு ஏமன் நாட்டவர் அடங்குகின்றார். ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை இந்தியா வன்மையாக கண்டித்துள்ளது. வர்த்தக கப்பல்கள் மற்றும் பொதுமக்கள் கப்பல்களை இலக்கு வைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று இந்தியா தெரிவித்துள்ளது. மேலும் சர்வதேச கடல் போக்குவரத்து மற்றும் உலக வர்த்தகத்திற்கு முக்கியமான ஹோர்முஸ் நீரிணையில் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்து தொடர வேண்டும் என்றும் பதற்றத்தை குறைத்து அமைதியான தீர்வு காண வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. செங்கடலில் இந்திய வர்த்தக கப்பலை மூழ்கடித்த ஹூதி தாக்குதலை ஏமன் கடுமையாக கண்டித்துள்ளது. இது சர்வதேச கடல் போக்குவரத்து பாதுகாப்புக்கும் வர்த்தக சுதந்திரத்துக்கும் நேரடி அச்சுறுத்தல் என ஏமன் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட படகை பயன்படுத்தி இந்திய சரக்கு கப்பலான MSV பாய்சே நூரி ஓலியா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சர்வதேச சட்டங்களையும் கடல் விதிமுறைகளையும் மீறிய நடவடிக்கை என்று ஏமன் தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியாவுக்கு தனது ஒற்றுமையையும் ஆதரவையும் ஏமன் வெளிப்படுத்தியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் இன்று கைது செய்யப்பட்டதுடன் அவர் எதிர்வரும் 18 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இன்று முற்பகல் முன்னிலையான நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டார். சந்தேகநபர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மாலை முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் அலுவலகத்திற்கு 4 ஊழியர்களை நியமித்து அவர்களை தனிப்பட்ட வேலைகளுக்கு பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் குறித்த ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று முன்னிலையாக இருந்தார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகராக பணியாற்றிய காலத்தில் தமது பணிக்குழாமுக்கென தெரிவித்து நியமிக்கப்பட்ட 4 ஊழியர்களில் மூவரை தமக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பணிக்கு அமர்த்தியதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் மற்றைய ஊழியர் அந்த பதவிக்கென ஒதுக்கப்பட்ட அலுவலக கடமைகளில் ஈடுபடுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. அதற்கமைய குறித்த ஊழியர்களுக்கு அரசாங்கத்தினால் 27,68,836 ரூபாய் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளாக வழங்கப்பட வழிவகுத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தி ஊழல் குற்றத்தை புரிந்த குற்றச்சாட்டின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: துபாயில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். பணிமனை ஒன்றில் ஏற்பட்ட விபத்தே இந்த தீப்பரவலுக்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் பல லாரிகள் தீப்பிடித்து சேதமடைந்தன. இருப்பினும் நிலைமை விரைவாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தொடர்ந்தும் விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பழைய அல்லது போலியான காணொலிகளில் காணப்பட்ட தீப்பிழம்புகள் மற்றும் அடர்ந்த புகை காட்சிகள் அந்த சம்பவம் ஒரு துறைமுகம் எரிவாயு சேமிப்பு நிலையம் அல்லது அப்பகுதியில் நீடித்து வரும் மோதலுடன் தொடர்புடையது என்ற தவறான தகவல்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டன. சில பதிவுகள் குறுகிய நேரத்துக்குள் பல வெடிப்புகள் நிகழ்ந்ததாக கூறின. மற்ற சில பதிவுகள் இது ஏவுகணை அல்லது ட்ரோன் தாக்குதலாக இருக்கலாம் என்ற ஆதாரமற்ற ஊகங்களையும் பரப்பியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்கால் பாஸ்போர்ட் விண்ணப்பதாரர்களுக்கான வாக் இன் சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. அதாவது தற்கால் பாஸ்போர்ட் சேவையை பெற விரும்பும் இந்திய குடிமக்கள் முன்பதிவு செய்யாமல் நேரடியாக விண்ணப்பிக்க முடியும். இந்த சலுகை தற்கால் விண்ணப்பங்களுக்கு மட்டுமே பொருந்தும். வழக்கமான பாஸ்போர்ட் சேவைகளுக்கு முன்பதிவு நடைமுறை தொடர்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் August 15 இந்திய சுதந்திர தினத்திற்கு முன்பாக நிலுவையில் உள்ள பாஸ்போர்ட் விண்ணப்பங்களை விரைவாக செயற்படுத்தும் பணியில் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. புதிதாக தொடங்கப்பட்டுள்ள இந்திய துணை தூதரக விண்ணப்ப மையங்கள் உண்மையான அவசர தேவைகள் உள்ளவர்களுக்காக வாக் இன் சேவையையும் அறிமுகப்படுத்தியுள்ளன. துபாயில் இந்திய துணை தூதுவராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள டாக்டர் இ விஷ்ணுவர்தன் ரெட்டி இன்று செய்தியாளர்களை சந்தித்து பாஸ்போர்ட் சேவைகளில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து விளக்கமளித்தார். புதிய அமைப்பு முழுமையாக செயற்பட தொடங்கியதும் ஆரம்ப கட்டத்தில் சில சவால்கள் இருக்கலாம் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். இருப்பினும் இந்த மாற்றங்கள் நிலை பெற்றவுடன் பாஸ்போர்ட் விண்ணப்பங்களின் செயலாக்க நேரம் விரைவில் கணிசமாக குறையும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தினார். துபாயில் பகிர்வு குடியிருப்பு கிழக்க புதிய சட்டத்தை துபாய் ஆட்சியாளர் மீதகு ஷேக் மொஹமன் பின் ராஷித் அல் மக்தூம் இன்று வெளியிட்டார். இச்சட்டத்தின் மூலம் பகிரப்பட்ட குடியிருப்புகளுக்கான அனுமதி, வாடகை, பாதுகாப்பு தரநிலைகள் தொடர்பான தெளிவான விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. குடியிருப்பாளர்கள் மற்றும் சொத்து உரிமையாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதுடன் அதிக நெரிசலான மற்றும் முறையற்ற குடியிருப்பு வசதிகளை தடுப்பதே இதன் நோக்கமாகும். புதிய சட்டத்தின்படி பகிர்வு தங்குமிட அலகுகளை அனுமதி பத்திரம் இல்லாமல் ஒதுக்க முடியாது. தங்குமிடங்கள் பாதுகாப்பு, தொழில்நுட்ப மற்றும் அதிகபட்ச குடியிருப்பாளர் எண்ணிக்கை உள்ளிட்ட அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். பகிர்வு தங்குமிடங்களை வீட்டின் உரிமையாளர் அல்லது உரிமம் பெற்ற நிறுவனம் மட்டுமே வாடகைக்கு விட முடியும். வாடகையாளர்கள் அதை மற்றவர்களுக்கு உள் வாடகைக்கு விட அனுமதியில்லை. விதிமுறைகளை மீறுவோருக்கு 500 திரம்ஸ் முதல் 500,000 திரம்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படும். ஓராண்டுக்குள் மீண்டும் விதி மீறல் நடந்தால் அபராதம் அதிகபட்சம் 1 மில்லியன் வரை இரட்டிப்பாகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஹோர்முஸ் நீரிணை மிக விரைவில் திறக்கப்படும், இல்லையெனில் ஈரான் கடுமையான தாக்குதலை சந்திக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை கூறினார். இதேவேளை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் நிதியமைச்சர் ஆகியோர் பேச்சுவார்த்தைகளில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினர். இதனால் கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கும் என்ற நம்பிக்கை சந்தையில் உருவாகி எண்ணெய் விலை 3 வாரங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்தது. ஈரான் ஆதரவு பெற்ற ஏமன் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் யன்பு கடற்கரைக்கு அருகே சென்று கொண்டிருந்த சவுதி அரேபியாவின் வக்ஃபா எண்ணெய் கப்பலை தாக்கியதாக தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவுக்கு எதிராக தாங்கள் அறிவித்துள்ள கடற்சார் முற்றுகையை தொடர்ந்து அமல்படுத்தி வருவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். ஹூதிகளின் ராணுவ செய்தி தொடர்பாளர் யாஹியா சாரி வெளியிட்ட காணொலியில் வடக்கு செங்கடலில் யான்பு கடற்கரைக்கு அருகே இருந்த வக்ஃபா என்ற சவுதி எண்ணெய் கப்பல் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் வெற்றிகரமாக தாக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஜூலை 22 அன்று கடற்சார் முற்றுகை அறிவிக்கப்பட்டதில் இருந்து இதுவரை 8வது கப்பலை தாங்கள் குறிவைத்து தாக்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். 2027 ஒருநாள் சர்வதேச உலகக்கோப்பை தகுதி சுற்றுப் போட்டி அடுத்த ஆண்டு பிப்ரவரி 22 முதல் மார்ச் 23 வரை நடைபெறவுள்ளது. ICC போட்டி திகதிகளை இறுதி செய்துள்ளதாகவும் ஆனால் போட்டி நடைபெறும் இடம் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. 2027 உலகக்கோப்பைக்காக ICC அறிவித்த புதிய வடிவமைப்பின்படி 10 அணிகள் பங்கேற்கும் தகுதி சுற்றில் வெற்றி பெறும் அணி நேரடியாக 14 அணிகள் கொண்ட உலகக்கோப்பையின் முக்கிய சுற்றுக்கு தகுதி பெறும். சுற்றில் 2, 3 மற்றும் 4வது இடங்களை பெறும் அணிகள் உலகக்கோப்பையின் முதல் சுற்றான சூப்பர் சீரீஸ் போட்டியில் விளையாடும். இதில் முதலிடம் பெறும் அணி 12 அணிகள் பங்கேற்கும் முக்கிய சுற்றுக்கு முன்னேறும். 2027 ICC ஒருநாள் உலகக்கோப்பைக்கு அயர்லாந்து தகுதி சுற்று மூலம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. 2027 ஒருநாள் உலகக்கோப்பை தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா ஆகிய நாடுகளில் நடைபெறவுள்ளது. இந்த தொடரில் 14 அணி

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேப்போம்.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க. 89.4

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா? 89.4
1: A message from all of us at Ichimbakam to Mercury.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம

0: Entonces, ¿qué hacemos de esto, ¿no?
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: ஆறாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: Bro, I need a OCB, bro. OCB. It's not OCB. It's OCB.
2: Chhi, OCB milega kya machi? Kidhar milega? Arey OCB chahiye yaar mereko. OCB kidhar milega?

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சில் விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
0: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்ற
2: ஈவினிங். போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார வர?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க
2: Masala Cafe, brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Matrum City Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 am to 7 pm DAC developers nadathra property showcase la kalandukonga. Unga favorite location la property e vaangunga.
3: 89.4 Tamil FM, namma radio, namma music.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி. 89.4.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This is the remix. Feel power zone 16. நாங்க வந்து தோணு சொல்லு, திரும்ப வந்து தோணு. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனோமோ அப்படியே திரும்ப வந்து தோணு சொல்லு. சென்னை

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்தா?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து கட்டு இப்ப ஒன்னு திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

கேள்விகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.